யஜ்ஞஹ தஸ்ய ஈஸ்வரி ஹி பவதி தவ சுப்ரபாதம். அஸ்வோஷு ஜாலயதி தம் துரகி கருத்தி மாயா த்வமஸ்ய சவிதே அசி ஸகிம் ந குர்யாத் திக்வஸ்த்ர சர்ப.

நேர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம். நிலை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

Radio 4101. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வினா மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம், புரட்டாசி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 2 தேதி வெள்ளிக்கிழமை. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடுவில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது.

0: விழுப்புரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் ஜிஎஸ்டி ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிஃப் குழு படகுப் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர் ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல்

0: நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. கலை ஆரம்பத்துக்கு என்னைத்தானும் நல்லவை கேட்க பழங்குவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரளமதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தின்லையில் திரையிசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் சேரியும். 7:50 தொடரும் தென்குமரி தின்லையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், தொடர்ந்து திரையிசை. செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 9:00, 10:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:00 வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான், மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:30 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரத்தால் நிகழ்ச்சி. 8:35 திரையின்மன், தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. காலை 10:02 இளஞ்சாரல், வாழ்க்கையின் துணைவர்களான வனவிலங்குகள் தொகுப்பு நிகழ்ச்சி. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரையிசை. இன்று முற்பகல் 11:00 இலக்கியம் பேசுவோம், மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் டான் ஸ்டோனி, உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 12:00 நிகழ்ச்சி. 12:10 மனம் நிலையும் மதுரமலையிறு தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் என்றால் என்ன குறித்து விளக்கமளிக்கிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். இன்று பகல் 12:55 திரையிசை. பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் எந்த அளவுக்கு நீங்களா இருக்கீங்க என்ற தலைப்பில் தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். பகல் 1:15 திரையிசை, பிற்பகல் 2:15 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேனி நிறத்தில் வாராய் தோழி ஞாபக மருதி, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi has said 21st century India is moving forward with the principles of pro-people, pro-active and good governance. He said the country is progressing rapidly on the reform express and institutions conducting examinations must also undertake reforms in line with the country's needs. Addressing the centenary celebrations of the Union Public Service Commission at Bharat Mandapam in New Delhi, the Prime Minister stressed the need to bring young people into public services who are driven not by public office but by public service. The nation is paying homage to Father of the Nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. In her message on Gandhi Jayanti, President Draupadi Murmu said, Mahatma Gandhi's message of peace and non-violence has become even more relevant amid wars and conflicts in several parts of the world. She paid tribute to Mahatma Gandhi and said his life and ideals are widely respected across the world. She expressed confidence that India is advancing towards the goal of Vikasit Bharat by 2047. A Sarv Dharma Prarthana Sabha will be held at Mahatma Gandhi's Samadhi at Rajghat in New Delhi

0: सबकी योजना सबका विकास. Union Commerce and Industry Minister Piyush Goyal has highlighted India's food security measures and reaffirmed its commitment to a rules-based multilateral trading system. Participating in the G20 trade ministers meeting in Milwaukee, Wisconsin, Mr. Goyal said, "Ensuring food security for all and creating greater opportunities for farmers are central to India's policy." He said, "Food must never be used as an instrument of pressure against any country." Mr. Goyal noted that countries of the global south are among those most adversely affected by food, fuel and fertilizer crises arising from global conflicts. On the sidelines of the meeting, Mr. Goyal held separate meetings with his UK and Australian counterparts. He reviewed the implementation of the India-UK Comprehensive Economic and Trade Agreement with UK Secretary of State Jonathan Reynolds. Captain Smith Machar, who was injured in the Fly Dubai flight incident, is in stable condition and recovering well. India's ambassador to the UAE, Dr. Deepak Mittal, said in an exclusive interview with Prasar Bharati. Dr. Mittal said he met Captain Machar and his family in the UAE and found the pilot in good spirits. He said Captain Machar is receiving good medical care and the Indian embassy remains in continuous contact with the UAE authorities. Meanwhile, President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have praised Captain Machar for his courage in preventing a major tragedy. At the Asian Games in Japan, India's medal tally has risen to 66, including 10 gold, 23 silver and 33 bronze medals. The men's hockey team defeated arch-rivals Pakistan 4-3 in a thrilling semi-final to reach the final, while the cricket team beat Sri Lanka by 124 runs to book a place in the gold medal match. In wrestling, Nitesh Sivaj won silver in the men's 97-kilogram Greco-Roman category. He lost 0-4 to Japan's Yuri Nakazato in the final, securing India's first silver in Greco-Roman wrestling at the Asian Games since 1962. Vice President C.P. Radhakrishnan has congratulated Indian athletes for their medal-winning performances at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவமில்லை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது தாயுமானவர் வேண்டுதல். ஒவ்வொருவரும் தாம் இன்புற்று வாழ விழைவது இயல்பு. மகான்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ விழைகிறார்கள். அன்பின் பரிமாற்றமே அனைவரும் இன்புற்று வாழ வகை செய்கிறது. பரந்த அன்பு எல்லா உயிர்களையும் நேசித்து அரவணைக்கும் பண்பின் ஆணி வேறாக அமைகிறது. சக மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்கள் இன்புற்று வாழ உலகில் உறுதுணை நின்ற தலைவர்கள் பலருள்ளும் மகாத்மா காந்தி மகத்துவமான தலைவராக போற்றப்படுகிறார். அவர் அன்பின் வழி நின்று அகிம்சை என்னும் அறத்தை அறிமுகம் செய்தார். அத்தனை அடக்குமுறைகளையும் தன் அகிம்சை என்னும் அன்பு வடிவான ஆயுதத்தாலேயே எதிர்கொண்டார். உரிமைகளுக்காக போராடிய பல நாடுகளும் போரிட்டு இரத்தம் சிந்தியே தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்ததாக வரலாறு பறைசாற்றுகிறது. இந்திய சுதந்திரமோ கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை என்னும் மரவழியில் வென்றெடுக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்த்தது. பிறரை துன்புறுத்தாது சகிப்புத்தன்மையுடன் அன்பு காட்டி தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு உணர்த்தினார். அன்பில் முகிழ்த்து அருளில் திளைக்கும் அகிம்சை உலகெங்கும் நிலை பெறுமானால் போர் என்பதே நிகழாது. உலகம் அமைதியுறும். உயிர்கள் இன்புற்று வாழும். போரினால் விளையும் இன்னல்கள்தான் எத்தனை. இன்றைய சூழலில் ஏதோ இரு நாடுகளுக்கிடையே போர் என்றாலும் உலகம் முழுவதும் அதன் தாக்கம் பல்வேறு வடிவங்களில் துன்பங்களை விளைவிக்கின்றன. பரந்துபட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் பிற நாடுகளை சார்ந்தே தன்னிறைவு பெறுகின்றன. அன்பு என்னும் உன்னத பண்பு உள்ளத்தில் இடம்பெறுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உணர்வு உயர்ந்தோங்கும். பிரிதின் துயர் தன் துயரென கொள்ளும் மனிதநேயம் மாண்புறும்.

0: சரித்திரத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால், அன்று ஜப்பான் நாட்டில் விழுந்த அணுகுண்டு எத்தனை அப்பாவி உயிர்களை பலிகொண்டது! பிழைத்து நின்றவர்களையும் கதிர்வீச்சு சொல்லனா துயரில் ஆழ்த்தி அவலம் கண்ட அகிலமே கலங்கியது. இன்றும் புல்பூண்டுகள் வளராத களமாக காட்சியளித்து அணு ஆயுதத்தின் விபரீத விளைவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் பெருகி வளர்ந்த போதும் மனித நேயம் மங்குமேயானால் அவை அனைத்தும் உலக மக்களிடையே அச்சத்தை விளைவிக்கும் அவல நிலையே நிலவும். ஐன்ஸ்டீனும் இலக்கிய மேதை பிரட்ரன் ரசலும் இருவருமாக கூட்டாக ரசல் ஐன்ஸ்டீன் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அவர்கள் உலகுக்கு விடுத்த செய்தி, மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம், உங்கள் மனித நேய நினைவில் கொள்ளுங்கள், மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். வி அப்பீல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ், ரிமெம்பர் யுவர் ஹியூமனிட்டி அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். நமது கம்பரும் தனது கம்பராமாயண காவியத்தில் வசிட்டர் வாயிலாக ராமனுக்கு கூறுவதாக உலகு உணர்த்தும் செய்தி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதே. ஆம், யாரிடமும் பகைமை பாராட்டாத பண்பு அன்பின் வழியதே. அதுவே போரில்லா உலகம் அமைய வழிவகுக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி வலியுறுத்துகிறார். ஊனுடலே வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழிலுங்கு அன்பு செய்தில் கண்டீர் என மனித நேயத்தை உயர்த்தி பிடித்த மகாகவி, செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புற்றார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பின் மகத்துவத்தை அகிலம் உணர உரைக்கின்றார். அண்ணல் காந்தி கண்ட அன்பில் விளைந்த அஹிம்சையை போற்றுவோம், உலகை இன்பக் கேணியாக மாற்றுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் K.S. கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: குமரி FM 101, குமரி FM 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. குரல் அமுதம்.

அன்புடைமை, பழிக்கு நாணுதல், பிறருக்கு உதவுதல், இரக்கப்படுதல், உண்மை பேசுதல் ஆகிய ஐந்து ஒப்பற்ற மதிப்பீடுகளே சான்றாண்மையை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். குறள் எண் 983, அதிகாரம் சான்றாண்மை.

0: அன்புடைமை, பழிக்கு நாணுதல், பிறருக்கு உதவுதல், இரக்கப்படுதல், உண்மை பேசுதல் ஆகிய ஐந்து ஒப்பற்ற மதிப்பீடுகளே சான்றாண்மையை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். குறள் எண் 983, அதிகாரம் சான்றாண்மை.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

விடியலின் அமைதியிலும் மனதின் ஆழத்திலும் இறைநாமம் ஒலிக்கட்டும். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. பக்தியின் பாதையில் மலரச் செய்யும் பக்தி மாலை. நிகழ்ச்சி முதலில் ராஜன் சித்தா பாடிய பாடல்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வின்சென்ட் மற்றும் லிசி ஜோஸ் பாடிய பாடல்.

மாணவர் வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். இன்புல பெண்கள் குறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை

நம்பிக்கையோடு தொடங்கிய இந்த இனிய பக்தி நிறம் உங்கள் மனதிலும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிறைத்திருக்கும். இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். இனிய இசையோடும் இனிய நினைவோடும் இறைவனை பிரார்த்திப்போம்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
2: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:10 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: நினைவுபடுத்துகிறோம் நேர்கள், இன்று காலை 8 மணிக்கு வறியவர்களின் துயர் துடித்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று காலை 10:02 இளஞ்சாரல் வாழ்க்கையின் துணைவர்களான வனவிலங்குகள் தொகுப்பு

0: கேட்கலாம். நேர்களை, இன்றைக்கான நேர்களை நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கறத நினைவுபடுத்திடலாமா? காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்தது தோழியருக்கான நிகழ்ச்சி, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்னிக்தி. இதுல உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு நீங்களா இருக்கீங்க அப்படிங்கிற தலைப்புல தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். அது மட்டும் இல்ல, இன்று பிற்பகல் 3:02 தென்னிறம் பகுதியில வாராய் தோழி, இது ஞாபக மருதி. இதை பத்தி நாம என்ன நினைக்கிறீங்க, அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தலைப்புல தான் பேச போறீங்க. அடுத்ததா இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி சுட்டீஸ்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்ததா இன்று இரவு 10:20 நிலாமொற்றம் நேர்லை நிகழ்ச்சியும் நேயர்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நேர்லை நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602440 மற்றும் 2907722 இணைப்பின் 046562 அலைபேசி எண் 8903257309.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
5: பொதுநலன்
6: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை என்று.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள் வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

0: உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மைப் பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவனதின் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கோபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்டர்செஸ் டோமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்துமுறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தானம் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகுப் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராவ வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி கேட்போம்.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிளகு வயல்களில் களைகள் இருப்பின் பயிர் இடைவெளி மற்றும் தாங்கு மரங்களை சுற்றி களைகளை எடுக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை அன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி நாளை வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கு தேவையான தரமான இயற்கை மண்புழு உரம், இரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இயற்கை பூச்சி விரட்டிகளான பஞ்சகாவியா, மீனமிலம், உடல் நலத்திற்கு தெம்பூட்டும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட தேன், தேன் நெல்லிக்காய், நீரழிவு நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் நோய்களை கட்டுப்படுத்திடும் சிறுதானியங்களில் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி, சிவன் சம்பா, இரத்தசாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டை அரிசி, காட்டியானம், சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமை மற்றும் செண்பகராமன் புதூர் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும்

0: சல்ஃபர் இல்லாத சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய் வகைகள், புரதச்சத்து மிகுந்த உணவு காளான் வகைகள், சத்துமாவு ஆகியவை தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். இயற்கை அங்காடிக்கு மேலும் மெளிரூட்டும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட உடன்குடி பனைப்பொருள் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி மூலம் தயாரிக்கப்படும் சுத்தமான கருப்பு கட்டி, கருப்பு கட்டி சிறப்பு, கருப்பு கட்டி பவுடர், பனங்கற்கண்டு, நார்ச்சத்து மிகுந்த பனைக்கிழங்கு மாவு ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இவ்வரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான இயற்கை பொருட்களை வாங்கி பயன்பெற நாகர்கோயில் வேளாண்மை துணை இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளியிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலக்கி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம் காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். முதியோர்கள் சமகால இளைஞர்களின் வழிகாட்டிகள். சர்வதேச முதியோர் தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருமிதம். கன்னியாகுமரி மாவட்ட முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கும் ஆட்சியர் பரிசு வழங்கி பாராட்டு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறையின் சார்பில் வெள்ளமடம் விசுவாசபுரத்தில் சர்வதேச முதியோர் தினம் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு முதியோர்களை கௌரவித்து பேசிய மாவட்ட ஆட்சியர், இளைஞர்கள் உட்பட அனைவரும் அனைத்து முதியோர்களுக்கும் அன்பும் அரவணைப்பும் கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்களின் தனிமையை போக்கும் நல்மருந்தாக அமையும். முதியோர்கள் சமகால இளைஞர்களின் வழிகாட்டியாக திகழ்வதால் முதியோர்களின் பாதுகாப்பு நம்முடைய சமூகத்தின் பாதுகாப்பு என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் அவர்களின் பாதுகாப்பிற்கு அரணாக இருக்க வேண்டும் என்றார். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர், தன்னார்வலர்கள், துறை அலுவலர்கள், முதியோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற 2026-27 ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நேற்று நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் வ விஜய் வசந்த் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளை பாராட்டி பரிசு வழங்கி பேசும்போது, செப்டம்பர் மாதம் 9 முதல் 30 வரை நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 56,687 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்று மாவட்டத்திற்கு பெருமை

சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தமிழ்நாடு மாநில வாணிப கழக மதுபான கடைகள் மற்றும் FL1, FL2, FL3, FL3A மற்றும் FL3AA உரிமம் பெற்ற மதுபான கூடங்கள் ஆகியவை செயல்படாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவடைந்தன.

நினைவுபடுத்துகிற நேர்களை, இன்று முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் டான் ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதான் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேர்களே, இன்று பகல் 12:50 குளச்சல்தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் என்றால் என்ன குறித்து விளக்கம் அளிக்கிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். இன்று இரவு 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். இதை எழுதியவர் பி. ராம்குமார்.

0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:05. இனி கேட்கலாம்
1: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
2: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1909 நான் எழுதிய இந்திய சுயராஜ்யம் என்ற நூலில் இந்தியாவில் வளர்ந்து கொண்டு வரும் வறுமையை போக்குவதற்கு சரியான மருந்து கைத்தறி அல்லது கைராட்டினமே என்று எழுதினேன். அந்த சமயம் வரையில் கைத்தறியையோ ராட்டினத்தையோ நான் பார்த்திருப்பதாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்திய மக்களை வாட்டி வரும் வறுமையை போக்குவதற்கு உதவியாக இருக்கும் எக்காரியமும் அதே சமயத்தில் சுயராஜ்யம் ஏற்படும்படி செய்யும் என்ற கருத்தை வைத்துக்கொண்டு அப்புத்தகத்தில் இப்படி எழுதினேன். தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915 நான் இந்தியாவுக்கு திரும்பிய போதும் கூட கைராட்டினத்தை நான் நேராக பார்த்ததில்லை. சபர்மதியில் சத்தியாகிரக ஆசிரமத்தை ஆரம்பித்தபோது அங்கே சில கைத்தறிகளை வைத்தோம். அவற்றை அமைத்தவுடனே ஒரு பெரிய கஷ்டமும் எங்களுக்கு ஏற்பட்டது. ஆசிரமத்திலிருந்த நாங்கள் எல்லோரும் உத்தியோகம் வியாபாரம் முதலியவைகளில் ஈடுபட்டிருந்தவர்களே அன்றி எங்களில் யாரும் கைத்தொழில் தெரிந்தவர்கள் அல்ல. தறிகளில் நாங்கள் வேலை செய்வதற்கு முன்னால் நெசவு வேலையை எங்களுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை. ஆனால் திகைத்து போய் எடுத்த காரியத்தை லெகுவில் விட்டு விடுகிறவரல்ல மகன்லால் காந்தி. இயந்திர விஷயங்களில் இயற்கையாகவே அவருக்கு ஆற்றல் இருந்ததால் சீக்கிரத்திலேயே அக்கலையில் அவர் முற்றும் தேர்ச்சி பெற்று விட்டார். ஒருவர் பின் ஒருவராக கைத்தறியில் நெய்பவர்கள் பலரை ஆசிரமத்தில் புதிதாக பழக்கிவிட்டோம். எங்கள் கையால் நாங்களே நெய்து கொண்ட துணிகளைத்தான் நாங்கள் உடுத்த வேண்டும் என்பதே நாங்கள் கொண்ட லட்சியம். மில் துணியை போட்டுக் கொள்ளுவதை உடனே விட்டுவிட்டோம். இந்தியாவில் தயாரான நூலை கொண்டு கையினால் நெய்த துணிகளை மாத்திரமே அணிவது என்று ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் தீர்மானித்துக் கொண்டோம். இப்பழக்கத்தை மேற்கொண்டதால் எங்களுக்கு எவ்வளவோ அனுபவங்கள் ஏற்பட்டன. நெசவாளர்களின் வாழ்க்கை நிலையையும் எந்த அளவுக்கு அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதையும் அறிந்தோம். தங்களுக்கு வேண்டிய நூல் கிடைப்பதில் அவர்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், எந்தவிதமாக பலவிதமான மோசடிகளுக்கும் அவர்கள் இரையாகின்றனர் என்பது, கடைசியாக அவர்களுக்கு சதா வளர்ந்து கொண்டே போகும் கடன் நிலைமை ஆகியவைகளையும் அவர்களுடன் நேரடியான தொடர்பு கொண்டதன் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய தேவைக்கு போதுமான துணி முழுவதையும் உடனே நாங்கள் தயாரித்துக் கொண்டு விடும் நிலையில் நாங்கள் இல்லை. ஆகையால் கைத்தறி நெசவாளர்களிடமிருந்து எங்களுக்கு தேவையான துணிகளை வாங்கிக் கொள்ளுவதே நாங்கள் அடுத்தபடியாக செய்ய முடிந்தது. இந்திய மில் நூலை கொண்டு கைத்தறியில் தயாரா

0: துணிகள் ஜவுளி வியாபாரிகளிடமிருந்தோ கைத்தறிக்காரர்களிடமிருந்தோ சுலபமாக கிடைக்கவில்லை. இந்திய மில்கள் நயமான உயர்ந்தரக நூல்களை தயாரிக்காததால் உயர்ந்தரக துணிகளையெல்லாம் வெளிநாட்டு நூலை கொண்டே நெய்து வந்தார்கள். உயர்ந்தரக நூலை இந்திய ஆலைகள் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் தயாரிக்கின்றன. எங்களுக்காக சுதேசி நூலை நெய்வதற்கு ஒப்புக்கொள்ளும் நெசவாளரை அதிக சிரமத்தின் பேரிலேயே நாங்கள் தேடிப்பிடிக்க முடிந்தது. அவர்கள் நெய்யும் துணி முழுவதையும் ஆசிரமம் வாங்கிக் கொண்டு விடுவது என்ற நிபந்தனையின் பேரிலேயே அவர்கள் இசைந்தார்கள். இவ்வாறு நம் ஆலைகளில் தயாரிக்கும் நூலை கொண்டு நெய்த துணிகளை மாத்திரமே நாங்கள் உடுத்துவது என்று தீர்மானித்து நண்பர்களிடையே இதை நாங்கள் பிரச்சாரம் செய்ததன் மூலம் இந்திய நூல் ஆலைகளுக்காக வலிய வேலை செய்யும் ஏஜென்டுகளாக நாங்கள் ஆனோம். இதனால் எங்களுக்கு ஆலைகளுடன் தொடர்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர்களுடைய நிர்வாகத்தை பற்றிய சில விஷயங்களையும் அவர்களுக்கு இருந்த கஷ்டங்களையும் நாங்கள் அறிய முடிந்தது. தாங்கள் நூற்கும் நூலை கொண்டு தாங்களே நெய்துவிட வேண்டும் என்பதே ஆலைகளின் நோக்கம் என்பதை கண்டோம். கைத்தறி நெசவாளர்களிடம் அவர்களுக்கிருந்த ஒத்துழைப்பு விரும்பி அளிக்கும் ஒத்துழைப்பு அல்ல என்பதையும் தவிர்க்க முடியாத நிலையில் தற்காலிகமாக அளிப்பதே என்பதையும் கண்டோம். இந்த நிலைமையில் எங்களுக்கு வேண்டிய நூலை நாங்களே நூற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் கொண்டோம். இதை நாங்களே செய்து கொண்டு விட்டாலன்றி ஆலைகளை நம்பி இருப்பது என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதும் தெளிவாக தெரிந்தது. நூல் நூற்கும் இந்திய ஆலைகளின் தரகர்களாக தொடர்ந்து இருந்து கொண்டு வருவதால் நாட்டிற்கு எந்த சேவையையும் செய்ய முடியாது என்பதையும் உணர்ந்தோம். நாங்கள் சமாளித்தாக வேண்டியிருந்த கஷ்டங்களுக்கு முடிவே இல்லை. எப்படி நூற்பது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கைராட்டினமோ நூற்பவரோ கிடைக்கவே இல்லை. ஆசிரமத்தில் நெய்வதற்கான நூலை கண்டுகள் ஆக்குவதற்கு ஒரு வகை ராட்டினத்தை உபயோகித்து வந்தோம். ஆனால் இதையே நூற்கும் ராட்டையாகவும் உபயோகிக்கலாம் என்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஒருநாள் காளிதாஸ் ஜவேரி ஒரு பெண்ணை கண்டுபிடித்தார். நூற்பது எப்படி என்பதை அப்பெண் எங்களுக்கு காட்டுவார் என்றும் சொன்னார். உடனே ஆசிரமவாசி ஒருவரை அந்த பெண்ணிடம் அனுப்பினோம். இவர் புதிய விஷயங்களை வெகு எளிதில் கற்றுக்கொண்டுவிடும் ஆற்றல் படைத்தவர் என்று பெயர் பெற்றவர். ஆனால் இவரும் அக்கலையின் இரகசியத்தை தெரிந்து கொள்ளாமலேயே திரும்பி வந்து விட்டார். இவ்விதம் காலம் போய்கொண்டே இருந்தது. நாளாக ஆக நானும் பொறுமையை இழந்து வந்தேன். கையினால் நூற்பதை குறித்து ஏதாவது தகவலை அறிந்திருக்கக்கூடியவர்களாக ஆசிரமத்திற்கு வருவோர் போவோர்களிடமெல்லாம் அதை குறித்து விசாரித்துக் கொண்டு வந்தேன். இக்கலை பெண்களிடம் மாத்திரமே இருந்து வந்ததாலும் அது அநேகமாக அழிந்து போய்விட்டதாலும் ஒருவருக்கும் தெரியாத மூளை முடுக்குகளில் நூற்பவர்கள் யாராவது சிலர் இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் இன்னார் என்பதை பெண்கள் மாத்திரமே அறிந்திருக்க முடியும். புரோச் கல்வி மகாநாட்டில் தலைமை வகிப்பதற்காக 1917 என்னுடைய குஜராத்தி நண்பர்கள் என்னை அங்கே அழைத்துச் சென்றனர். அங்கேதான் கங்காபென் மச்முதார் என்னும் அற்புதமான பெண்மணியை கண்டுபிடித்தேன். அவர் விதந்து என்றாலும் அவருக்கு எல்லையற்ற ஊக்கமும் முயற்சியும் உண்டு. படிப்பு என்ற வகையில் பார்த்தால் அவர் அதிகம் படித்தவர் அல்ல. ஆனால் தீரத்திலும் பொது அறிவிலும் நமது படித்த பெண்களை அவர் எளிதில் மிஞ்சிவிடக்கூடியவர். தீண்டாமை கொடுமையை அவர் முன்னாலேயே விட்டொழித்திருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களிடையே அவர் தாராளமாக பழகி அவர்களுக்கு சேவை செய்து வந்தார். அவருக்கு சொந்தத்தில் சொத்து உண்டு. அவருடைய தேவைகளோ மிக சொற்பம். நல்ல திடகாத்திரமான உடல் உள்ளவராகையால் எங்கும் துணை இல்லாமலேயே போய் வருவார். சர்வசாதாரணமாக குதிரை சவாரி செய்வார். கோத்ரா மகாநாட்டில் அவரை குறித்து இன்னும் நெருக்கமாக அறியலானேன். ராட்டினம் கிடைக்காததால் எனக்கு ஏற்பட்டிருந்த துயரை அவரிடம் முறையிட்டுக் கொண்டேன். ஊக்கத்துடன் விடாமல் தேடி ராட்டினத்தை கண்டுபிடித்து தருவதாக வாக்களித்து என் மனத்தில் இருந்த பழுவை அவர் குறைத்தார்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு வறியவர்களின் துயர் தொடுத்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி சிறப்பு விருந்தினர் முனைவர் டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் புன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நேர்களே, இன்று 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டு வெண்டை சாகுபடி நீர்முகத்தில் பங்கேற்கிற நாவல் கடுப்பி கண்ணன் அவர்கள், அமுது சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், நெற்பயிரில் இலை மஞ்சளாவதை தடுக்கும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கரு குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தையொட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்த அவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர் பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திரமோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மேஹ்வால் குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர்குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார்.

0: விமான நிலையங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர்குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிமிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ போலன்டாக்காவுடன் பேச்சு நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிமிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால்சுக் நகரிலிருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் எங்கம் பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மரினாமை உட்பட 3 பேர் இதில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃபிளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும், திருத்தி அமைக்க

0: வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது. இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டுதல் நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும் மொஹோத் ஆகியோரடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிஃப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. செய்தி செய்திகள் கேட்கும் முன்,
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.

மேலசூரங்குடி அருள்மிகு விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை மணி 7:30 தீபாராதனை. மணலி குழிவிழை புனித மிக்கேல் அதிதூதராலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 ஜெபமாலை, புகழ் மாலை 6:45 திருப்பலி. மேல ஆசாரிப்பள்ளம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 5:45 ஜெபமாலை, புகழ் மாலை 6:30 திருப்பலி. நாளை காலை 6:30 ஜெபமாலை, புகழ் மாலை. கண்டன்விழை குழந்தை இயேசுவின் புனித தெரேசா ஆலய திருவிழாவில் இன்று மாலை 6:30 திருச்செபமாலை, புகழ் மாலை 7:00 திருப்பலி. கன்னியாகுமரி கம்பன் கழக மாத கூட்டம் இன்று மாலை 5:00 கோட்டாரில் நடைபெறும். மருந்துக்கோட்டை அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில் புரட்டாசி திருவிழாவில் இன்று காலை 8:25 மிருத்யுஞ்சய ஹோமம், மதியம் 1:15 விசேஷ தீபாராதனை, மாலை 5:35 சிறப்பு பூஜை. காந்தி ஜெயந்தி தினமான இன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சிகளின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையில் காலை 11 மணியளவில் நடத்திடவும், குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்திடவும் தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 95 கிராம ஊராட்சிகளிலும் இன்று காலை 11 மணியளவில் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சித் திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது. மேலும் அரசால் பல்வேறு துறைகளின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கவும், பொதுமக்களுக்கு தேவையான விவரங்களை அளித்திடவும் அனைத்து துறைகளின் அலுவலர்களும் இக்கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிந்து பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகிற 18ஆம் தேதிக்கு முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18ஆம் தேதிக்கு பின்னர் இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 14 வயது பூர்த்தியடைந்த மற்றும் 15 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப மற்றும் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெற்றோர் ஒப்புதல் படிவத்தை வழங்கி தங்களது பெண் குழந்தைகளை தடுப்பூசி செலுத்தி நோய்வாய் வராமல் பாதுகாக்கும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட குழந்தைகளின் பெயர் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம் காலை 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: இந்த இடம் சரிப்பட்டு வராது, அந்த இடம் தான் ஓகேவாக இருக்கும். மன்னர்வேந்தி, அந்த இடம் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மந்திரியாரே, நம் அரண்மனை வளாகத்தில் குடிமக்கள் அனைவரும் தினமும் காலையில் வந்து என்னை வணங்கி விட்டு போகும்படியாக ஒரு பிரம்மாண்டமான சிலையை அல்லவா வைக்க வேண்டும். அதற்கு இந்த இடம் எப்படி போதுமானதாக இருக்கும்?
2: மன்னர்வேந்தி, இதோ இந்த நந்தவன நடுப்பகுதி தான் மிக சரியாக இருக்கும். நீங்கள் காலையில் வாக்கிங் போகும் போது உங்கள் சிலையை பார்த்து நீங்களே ஒரு ஹாய் சொல்லிக் கொள்ளலாம்.
3: நல்ல யோசனை. மந்திரியாரே, என்னை வைத்து காமடி கீமடி எதுவும் செய்யவில்லையே.
2: ஐயோ, கண்டுபிடித்து விட்டாரா? மன்னா, நான் தங்களது மந்திரியா, நான் அப்படி செய்வேனா?
3: அதுதானே பார்த்தேன். சரி மந்திரியாரே, சிலை எப்படி இருக்க வேண்டும்? கையில் வாள் ஏந்தி குதிரை மீது கம்பீரமாக அமர்ந்திருப்பது போல் செய்யலாமா?
2: மன்னா, குதிரை மீது நீங்கள் அமர்ந்திருப்பது போல் வைத்தால் மக்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள், குதிரையை தான் பார்ப்பார்கள். அதற்கு பதிலாக நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்காவில் வெவ்வேறு வடிவங்களில் சிலைகள் அமைத்திருக்கிறார்களே, அதை போல வித்தியாசமாக செய்தால் என்ன?
3: எனது காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்காவில் சிலைகளா? அதுவும் வித்தியாசமான வடிவங்களில். இது எப்படி நமக்கு இதுவரை தெரியாமல் போய்விட்டது?
2: அதுதான் மன்னர் குருகுலத்திற்கு வருவதே இல்லையே, கட்டடித்து விட்டு கோலி குண்டு விளையாட சென்று விடுவது, பின்னர் எப்படி இதெல்லாம் தெரிய வரும்?
3: என்ன முணுமுணுப்பு அங்கே?
2: அது ஒன்றுமில்லை மன்னா, இதோ சொல்கிறேன் என்று கூறினேன். காந்தியடிகள் தன் வாழ்நாளில் 21 வருடங்கள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தார். அவரது நினைவாக அங்கே 4 முக்கிய இடங்களில் 4 விதமான சிலைகள் வைத்திருக்கிறார்கள்.
3: 4 இடங்களா? அப்படி என்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆமாம், முதலாவது இருக்கிறது.
2: முதலாவது ஜோஹனஸ்பர்க் நகரில் உள்ள காந்தி சதுக்கம். அங்கே காந்தியடிகள் ஒரு இளம் வழக்கறிஞராக கோட் அங்கி அணிந்து கம்பீரமாக நிற்பது போன்ற வெண்கல சிலை உள்ளது. அவர் அங்கே வழக்கறிஞராக பணியாற்றிய காலத்திற்கு முந்தைய இளம் வயது தோற்றத்தை கொண்ட சிலை அது.
3: அடடா, கோட் ஷூட் போட்ட காந்தியடிகளா? கேட்பதற்கே புதுமையாக இருக்கிறது. அப்படி என்றால் இரண்டாவது சிலை எங்கே வைத்திருக்கிறார்கள்? என்ன வடிவில் வைத்திருக்கிறார்கள்?
2: பீட்டர் மேட்ரிஸ்பர்க், அந்த இடத்தில் உள்ள சர்ச் ஸ்ட்ரீட்டில் 1800

0: 1893 காந்தியடிகள் ரயில் பட்டியிலிருந்து வெளியே தள்ளப்பட்டார் அல்லவா, அந்த வரலாற்று சம்பவத்தின் நினைவாக அங்கே காந்தியடிகள் நின்று கொண்டிருக்கும் வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது.
1: இது ஒரு புரட்சி அடையாளம் அப்படித்தானே? ஆமாம், மூன்றாவது எங்கே?
0: மூன்றாவது அவர் உருவாக்கிய டர்பன் நகரில் உள்ள பீனிக்ஸ் குடியிருப்பு பகுதி. அங்கே அவர் எளிமையான உடையில் உலகிற்கு அமைதியை போதிக்கும் சாந்தமான தோற்றத்தில் அவரது சிலை உள்ளது.
1: மிக அருமை, எளிமையின் மறு உருவமே காந்தியடிகள் தானே? ஆமாம், நான்காவது சிலை எங்கே அமர்ந்திருக்கிறது?
0: ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள டால்ஸ்டாய் பண்ணை, அங்கேதான் இந்த சிலை இருக்கிறது. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவை விட்டு இந்தியா கிளம்பும் சமயத்தில் இருந்த தோற்றத்தில் அவரது சிலை, அதாவது 8 அடி உயர களிமண் சிலை ஒன்று மிக தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. மன்னா,
1: பலே மந்திரியாரே பலே! காந்தியடிகளின் இளமை காலம் முதல் முதிர்ந்த காலம் வரை அவரது வாழ்க்கை பயணத்தையே சிலையாக வடிவமைத்து விட்டார்கள். அதுவும் வெளிநாட்டில், நம்மவர்களுக்கு வெளிநாட்டில் சிலை வைப்பது என்பது எவ்வளவு பெருமையான விஷயம். சரி, இப்போது இந்த தகவலை வைத்து எனக்கு எப்படி சிலை செய்யலாம் என்று சொல்லும் பார்ப்போம்.
0: மன்னா, நான் சிந்தித்த போது எனது மூளையில் உதித்த வித்தியாசமான விசித்திரமான யோசனை இது. உங்களை எதிர்நாட்டு மன்னர் வீரபாகு துரத்துவது போலவும், நீங்கள் பயந்து நடுங்கி கையில் செங்கோலை தூக்கொண்டு உங்களது அங்கி பறக்க பறக்க ஓடுவது போலவும் ஒரு தத்ரூபமான சிலையை இதோ இங்கே இந்த நடுமுற்றத்தில் வைக்கலாம். மக்கள் பார்க்கும் போது, அட, நம் மன்னர் எவ்வளவு வேகமாக ஓடுகிறார் என்று வியப்பார்கள்.
1: இப்போது உமக்கு ஒரு புதிய சிலை ஐடியா தருகிறேன். நான் கையில் செங்கோலை தூக்கி கொண்டு உம்மை அடிக்க துரத்துவது போலவும், நீர் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவது போலவும் சிலை வைக்கப் போகிறேன்.
0: ஆஹா மன்னா, அந்த காட்சி சிலைக்கும் வேண்டாம், நிஜமாகவும் வேண்டாம்.
1: அந்த சிலைக்கான காட்சி இப்பொழுது இந்த நிமிடம் இங்கே நிஜமாய் நடக்கப் போகிறது.
0: மந்திரியாரே, எஸ்கே!
1: மந்திரியாரை காணவில்லை, மாயமாய் மறைந்து விட்டாரா?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் காலை 7:35. வாழ்க்கையில எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடக்காது, ஆனா நடக்கிறத எல்லாம் நல்ல விதமா எடுத்துக்கொள்கிற எதிர்கொள்கிற மனசு நம்ம கிட்ட இருக்கணும். அந்த நல்ல மனசோடு இந்த நாளை தொடங்குவோமா? குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில முதலாவதா ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்தலாம். மஜா திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சாதனா சக்கம் பாடியிருக்காங்க. எங்க பாரதி மியூசிக்ல கபிலன் வரிகள் அமைச்சிருக்காங்க. அப்படியே இன்றைய பொதுஅறிவு கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் தடுக்கும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? ஒரு பாடல் வரப்போகுது, கேள்விக்கான பதிலையும் யோசிச்சுட்டுங்க. கேள்வி மீண்டும் இன்னொரு வாட்டி சொல்லலாம். ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் தடுக்கும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன?

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: BMAC, MFAC,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது நாகர்கோவில், 9842111164.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதான் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம், இதுப்போ அதற்கான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேள்வி இதுதான், ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் தடுக்கும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? இதற்கான பதில் கவச். அதாவது கவச் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். கவச் அப்படின்னா கவசம், பாதுகாப்பு, தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. 2022 March 23 ரயில்வே அமைச்சகம் வந்து ரயில்கள் பாதுகாப்புக்காக முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு தான் இது. ரயில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை மீறி சென்றாலோ, சிக்னலை மீறி சென்றாலோ தானியங்கி முறையில் தான்

0: தானாகவே பிரேக் போட்டு ரயிலை நிற்பாட்டுறது தான் கவச் தொழில்நுட்பத்தின் ஒரு சாதனை. சிறுநீர்களே, பொது அறிவு கேள்வி பதிலும் வேண்டும். ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் தடுக்கும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? இதற்கான பதில் கவச். நிகழ்ச்சியில நாம இனி கேட்டுட்டு வந்துடலாம்.
1: தேதியும் செய்தியும் இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி.
2: நம் தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் 1869 இதே நாளில் போர்பந்தரில் பிறந்தார்.
2: இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுகிறார்.
1: சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் நம் நாட்டு விடுதலைக்கு வழிவகுத்தது.
2: மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்னும் இயற்பெயர் கொண்ட இவருக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார்.
1: ஐநா பொதுச்சபையில் 2007 கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின்படி இவரது பிறந்த நாள் அனைத்துலக வன்முறையற்ற நாளாக அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
3: தேசிய சேவா குரு, தெய்வீக பூஜா குரு.
2: முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சுதந்திர இந்தியாவின் 2வது பிரதமருமான லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் 1904 இதே நாளில் அயோத்தியாவில் பிறந்தார்.
2: உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு 2.5 சிறை தண்டனை பெற்ற இவர் மேரி கியூரி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஹிந்தியில் மொழிபெயர்த்துள்ளார்.
1: பத்திரிகையாளரும் தொழிலதிபருமான டி வி ராமசுப்பையர் அவர்கள் 1908 இதே நாளில் நாகர்கோவிலில் பிறந்தார்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்துடன் இணைப்பதற்கான போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் இவரே ஆவார்.
1: திரைப்பட இயக்குநரும் கதை வசன திரைக்கதை ஆசிரியருமான பா நீலகண்டன் அவர்கள் 1916 இதே நாளில் பிறந்தார்.
2: தமிழ் கன்னட திரைப்படங்கள் பலவற்றை இயக்கியுள்ள இவர் MGRஐ வைத்து 17 படங்களை இயக்கியுள்ளார்.
1: மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன், நீதிக்கு தலை வணங்கு, உலகம் சுற்றும் வாலிபன் போன்றவை இவர் இயக்கிய திரைப்படங்களுள் சிலவாகும்.
4: இந்த பச்சை கிளிக்குரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன்.
2: பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழக கல்வெட்டு ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் 1930 இதே நாளில் பிறந்தார்.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் 1959 இதே நாளிலும்.

0: நான் அவன் இல்லை, தூள், கில்லி, தேவதையை கண்டேன் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ள நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்கள் 1965 ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
1: கல்வி தந்தை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம்.
0: இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என்று அறியப்படும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் 2வது முதலமைச்சர் ஆவார்.
1: ஏறக்குறைய 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த இவர் மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார்.
0: குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள இவர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் ஆவார்.
1: கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் என்றெல்லாம் புகழப்படும் இவர் நம் நாட்டின் உயரிய விருதான பாரத விருதினையும் பெற்றுள்ளார்.
0: இவர் 1975 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: நவீன காலத்திற்கு ஏற்ற முறையில் மேல்நாட்டில் வழங்கும் ஓவிய மரபினை அப்படியே இந்திய பாணி ஓவிய கலைக்குள் புகுத்தியவரும் உலக புகழ்பெற்ற பல ஓவியங்களை படைத்தவருமான ராஜா ரவிவர்மா அவர்கள் 1906 ஆண்டு

0: இதே நாளில் காலமானார்.
1: தேதியும் செய்தியும்
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்ஃபாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
4: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
5: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்களை தென்குமரி தென்னிலையில் இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் என தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு ₹70, கத்திரிக்காய் சாதாரணமாக ₹50, நாட்டு வெண்டைக்காய் ₹60, வெண்டைக்காய் பச்சை ₹48, நாட்டு தக்காளி ₹50, ஆப்பிள் தக்காளி ₹50, நாட்டு மிளகாய் ₹70, வட மிளகாய் ₹90, சீனி அவரைக்காய் ₹45, வெள்ளரிக்காய் ₹25, பாகற்காய் ₹70, இஞ்சி 1 கிலோ ₹200, உருளைக்கிழங்கு ₹37, சீனி கிழங்கு ₹55, வல்லாரி ₹70, கேரட் ₹60, முட்டைக்கோஸ் ₹48, வாழைக்காய் 10 இன்னும் ₹60, 1 கிலோ முருங்கைக்காய் ₹50, சின்ன வெங்காயம் 1 கிலோ ₹90, பூசணி ₹15, தடியங்காய் ₹18, மரவள்ளி ₹40, புளி 1 கிலோ ₹40, குடலை ₹50, பீன்ஸ் ₹150, சவ் சவ் ₹48, தட்டைப்பயிறு ₹40, பச்சை மாங்காய் ₹110, பீட்ரூட் ₹60, முள்ளங்கி ₹58, எலுமிச்சை ₹160, நார்த்தங்காய் ₹50, காலிஃபிளவர் ₹55, தேங்காய் குடுமையுடன் ₹58, குடுமி இல்லாத தேங்காய் ₹86, வாழையிலை ஒரு பொட்டு ₹15, மல்லிக்கீரை ₹100, புதினா ₹90, பால்சேம்பு ₹100, வடநிலங்காய் ₹85, கோவைக்காய் ₹60, சுரைக்காய் ₹30, காரமணி ₹48, ஒட்டு மாங்காய் ₹200, நூல்கோல் ₹70, நாடன் மிளகாய் ₹80, கறிவேப்பிலை ₹85, பச்சை மிளகாய் ₹90. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் ₹55, பப்பாளி ₹40, அன்னாச்சி ₹50, நெல்லிக்கனி ₹100. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் 54 நெல் ரகத்தை குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டலுக்கு ₹2600 உள்ளூர் சந்தையில் ₹1900 விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளில் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி என தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 20.14 அடி, பெருஞ்சாணி அணை 42.05 அடி, சிட்டார் அணை 1 4.30 அடி, சிட்டார் அணை 2 4.39 அடி, பொய்கை அணை 14.80 அடி, மாமல்லபுரம் அணை 33.71 அடியாக காணப்படுகிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று வரும் தகவல் நிகழ்ச்சி கேட்கலாம். தென்குமரத்தில் அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்தலாம். 180 ரூல்ஸ் கிடையாது என்ற படத்திலிருந்து கார்த்திக் ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. சரத் இசையில மதன் கார்கியின் வரிகள்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

சத்யாவின் இசையில் மணி அமுதவின் வரிகளில் மதுஸ்ரீ பாடியிருக்கும் இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் நெடுஞ்சாலை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவேறுகிறது தென்குமரி தேனிலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
2: என் வாழ்வே எனது செய்தி என்று முழங்கிய அண்ணல் காந்தியடிகள் இந்திய விடுதலைப் போரின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக ஆயுள் முழுவதும் அயராது பாடுபட்ட உன்னத மா மனிதரும் ஆவார். அஹிம்சை, சத்தியாகிரகம் ஆகிய இரு வலிமையான ஆயுதங்களை கொண்டு அறவழியில் உலகின் மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர் காந்தி அவர்கள். காந்தியடிகள் 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்தார். லண்டனில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொண்ட பல்வேறு இன வெறி கொடுமைகள் மானுட விடுதலையை நோக்கிய அவரது பயணத்திற்கு ஆழமாக வித்திட்டன. மகாத்மா காந்தியின் சிந்தனையில் வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு, ஒடுக்குமுறை, தனி மனித சுயமரியாதை, அஹிம்சை மற்றும் சமூக நீதி ஆகியவை ஒன்றோடொன்று நெருக்கமாக பின்னி பிணைந்திருந்தன. இந்தியாவின் அரசியல் விடுதலை என்பது ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல என்று காந்தியடிகள் கருதினார். கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வறுமையிலும் சமூக பாகுபாட்டிலும் ஒடுக்குமுறையிலும் வாழும் நிலையில் கிடைக்கும் சுதந்திரமானது முழுமையான சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதே அவரது அடிப்படை கருத்தாக இருந்தது. அதனால் காந்தியடிகள் சுயராஜ்யம் என்ற கருத்து அரசியல் சுதந்திரத்தை தாண்டி சமூகத்தின் மிகவும் பின்தங்கியவர்களும் கண்ணியத்துடன் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. மகாத்மா எளிமையின் மறு வடிவமாக வாழ்ந்தவர். காந்தியின் எளிமை என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம். தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சமூகத்தின் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைத்துக் கொள்வதே அவரது எளிமையின் அடிப்படை. காந்தியின் செருப்பு குறித்து உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று கதையும் உண்டு. ஒருமுறை காந்திஜி வேகமாக நகரும் ரயிலில் ஏறும்போது அவருடைய ஒரு காலணி தற்செயலாக தண்டவாளத்தில் விழுந்துவிட்டது. ரயிலை நிறுத்த முடியாத சூழலில் காந்திஜி உடனே தனது மற்றொரு காலணியையும் கழற்றி அந்த முதல் செருப்பு விழுந்த இடத்திற்கு அருகிலேயே எறிந்தார். இதை கண்டு வியந்த அவரது சீடர்கள் அதற்கான காரணத்தை கேட்டபோது, யாராவது ஒரு ஏழைக்கு இந்த செருப்பு கிடைத்தால் ஒரு செருப்பை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாதல்லவா, இரண்டு செருப்புகளும் ஒன்றாக கிடைத்தால் அவனுக்கு அது முழுமையாக பயன்படும் அல்லவா என்று பதிலளித்தார். இது காந்தியின் கருணை உள்ளத்திற்கும் எளிய மக்கள் மீதான அன்பிற்கும் உதாரணமாகும்.

காந்தி அவர்கள் தாலிஸ்மன், அதாவது தாயத்து என்ற கொள்கை, நான் எடுக்கப் போகும் இந்த முடிவு சமூகத்தின் மிகவும் ஏழையான மற்றும் மிகவும் பலவீனமான மனிதனின் வாழ்க்கைக்கு உண்மையில் பதிலளிக்குமா என்ற அடிப்படையில் பிறந்தது. இந்த கேள்வி காந்தியின் பார்வையில் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கான அளவுகோல் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மனித நேயத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோலும் ஆகும்.

கலாச்சாரம் அடித்தலுடன் இணைக்கிறது. மனிதனின் மானம், ஒழுக்கம், கல்வி, குடிப்பிறப்பு அனைத்தையும் பசி என்பது அழித்துவிடும் என்கிறது மணிமேகலை காப்பியம். வறுமை என்பது ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, அது மனிதனால் மனிதனுக்கு உருவாக்கப்பட்டது. அதை களைந்து மனித உரிமைகளை பாதுகாப்பது தொண்டு அல்ல, அது நம் அடிப்படை கடமை என்கிறார் நெல்சன் மண்டேலா. வறியவர்க்கு உணவு அளிப்பதே முதன்மையான அறம் என்று உயரிய கருத்தை உலகம் முழுவதும் தோன்றிய தலைவர்களும் இலக்கியங்களும் வலியுறுத்தியுள்ளதை காண முடிகிறது. காந்தி அவர்கள் வறுமையை வெறுமனே ஒரு தனி மனிதனின் தோல்வியாக கருதவில்லை. ஒருவர் தன்னுடைய விருப்பத்தால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது வேறு, சூழ்நிலைகளால் வறுமைக்கு தள்ளப்படுவது வேறு என்று அவர் வேறுபடுத்தி பார்த்தார். எனவே ஏழைகளை வெறுமனே இரக்கத்திற்குரியவர்களாக பார்ப்பதை விட அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான சமூக சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே காந்தியின் அடிப்படை கருத்தாக இருந்தது. அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கு உதவுவது என்பது வெறும் தானம் வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் உழைத்து வாழக்கூடிய வாய்ப்பையும் சமூகத்தில் சமமாக பங்கேற்கும் உரிமையையும் சுய மரியாதையுடன் வாழும் சூழ்நிலையையும் உருவாக்குவதாக இருக்க வேண்டும். செல்வம் சிலரிடம் மட்டுமே குவிந்து கிடப்பதையும் பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் வாழ்வதையும் காந்தியடிகள் கவலையுடன் பார்த்தார். அவருடைய பொருளாதார சமத்துவம் என்ற கருத்து செல்வத்தின் அளவுக்கு மீறிய குவிப்பை குறைப்பதோடு ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. அரசியல் சுதந்திரம் கிடைத்தாலும் சமூகத்தின் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்ந்தால் அந்த சுதந்திரம் முழுமையானதாக இருக்காது என்று கருதினார். வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க விரும்பும் ஒரு சமூகம் கடுமையான பொருளாதார அநீதியையும் புறக்கணிக்க முடியாது என்பது காந்தியின் தொலைநோக்கு பார்வையாகும். காந்தியின் பொருளாதார சிந்தனையில் முக்கியமாக இடம்பெறுவது அறங்காவலர் கோட்பாடு என்பதாகும். இந்த கோட்பாட்டின்படி செல்வந்தர்கள் தங்களிடம் உள்ள செல்வத்தை முழுமையாக தனிப்பட்ட உரிமையாக மட்டும் கருதாமல் சமூகத்தின் நலனுக்கான ஒரு பொறுப்பாக கருத வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான இந்த கோட்பாடு காந்தியின் சிந்தனையில் பிறந்தது. அதாவது, ஒருவர் தனது தேவைக்கேற்ப கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானதை பெற்றிருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட செல்வம் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே இதன் தத்துவமாகும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், செல்வந்தர்களுக்கு எதிரான வெறுப்பையோ வன்முறையையோ காந்தி அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதற்கு பதிலாக செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தின் அறங்காவலர்களாக இருந்து அதை சமூக நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். காந்திக்கு சுயராஜ்யம் என்பது வெறுமனே ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்தியர்கள் தங்களையே ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் சமூகத்தின் மிகவும் எளிய மற்றும் பின்தங்கிய மனிதனும் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது சுயராஜ்ய கருத்தின் அடிப்படை. எனவே ஒரு நாட்டின் சுதந்திரம் அதன் ஆட்சியாளர்களின் மாற்றத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாது, அந்த நாட்டின் கடைசி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் அது அளவிடப்பட வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதை வெறும் தொண்டு அல்லது தர்மம் என்ற அளவில் பார்க்கவில்லை. கிராம முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம், தூய்மை, தொழில், சுயசார்பு மற்றும் சமூக ஒற்றுமை போன்ற துறைகளில் மக்களையே பங்கேற்க செய்வதன் மூலம் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் ஏழைகள் வெறும் உதவி பெறுபவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகத்தை உருவாக்குவதில் செயல்படும் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் அவரது சிந்தனையில் தொலைநோக்கு பார்வையுடன் ஏற்பட்ட ஒன்றாகும். காந்தியின் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை பற்றிய சிந்தனையை அவரது அகிம்சை கொள்கையிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய காந்தியின் சிந்தனையை நான்கு முக்கிய கருத்துக்களின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியம், சமத்துவம், பொறுப்பு, சுயராஜ்யம். ஏழைகள் வெறும் இரக்கத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சமூக மாற்றத்தின் முக்கியமான காரணிகளும் ஆவார்கள். அதேபோல் செல்வந்தர்கள் வெறும் தானம் வழங்குபவர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் தங்களுடைய செல்வத்திற்கும் சமூகத்திற்கும் இடையேயான பொறுப்பை உணர வேண்டும் என்பதே காந்தியின் கருத்து. காந்தியடிகள் சிந்தனைகளை வரலாற்று சூழலில் வைத்து விமர்சன ரீதியாகவும் பல்வேறு கோணங்களிலும் விவாதிப்பதும் படிப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். மகாத்மா பற்றிய மகாகவியின் புகழாஞ்சலியோடு இந்த உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க.

வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ்: நேஷன் பேஸ் ஹோமேஜ் டு ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி அண்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி ஆன் த பர்த் அனிவர்சரி டுடே. ஸ்பெஷல் கிராம் சபாஸ் டு பி கன்வீன் அக்ராஸ் த கண்ட்ரி ஆன் த ஒகேஷன் ஆஃப் காந்தி ஜெயந்தி. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இனிஷியேட் சீரீஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் டு மேக் ஏவியேஷன் செக்யூரிட்டி ப்ரோசஸஸ் சிம்பிளர் அண்ட் குயிக்கர். சவுதி அரேபியா ஹேண்ட்ஸ் ஓவர் டு UAE ஒமானி கோ பைலட் ஹூ மேட் அபோர்டிவ் அட்டெம்ப்ட் டு கிராஷ் ஃபிளை துபாய்ஸ் டெலிவீவ் பவுண்ட் பிளேன். பிரேவ் இண்டியன் பைலட் ஸ்மித் மச்சார் ஏர்லிப்ட் டு அபுதாபி ஃபார் ட்ரீட்மெண்ட். இந்தியா க்ளோஸ்லி ஃபாலோவிங் இஸ் ஹெல்த் கண்டிஷன். ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் சேஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹேஸ் வெரி குட் ஐடியாஸ் டு ஃபைண்ட் மியூச்சுவலி அக்செப்டபிள் சொல்யூஷன் ஃபார் யுக்ரைன் கான்ஃபிளிக்ட். And India bags gold medal in the women's recurve archery team event at the Asian Games in Japan. The nation pays homage to the father of the nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. A series of functions have been organized across the country and by Indian missions abroad. A Sarva Dharma Prarthana Sabha was organized at his Samadhi, Rajghat, in the national capital.

0: World champions Brazil landed in Kolkata on Thursday night for their much-awaited friendly with India on Saturday. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Nation pays homage to father of the nation, Mahatma Gandhi, and former Prime Minister Lal Bahadur Shastri on the birth anniversary today. Special Gram Sabhas to be convened across the country on the occasion of Gandhi Jayanti. Civil Aviation Ministry initiates series of reforms to make aviation security processes simpler and quicker. Saudi Arabia hands over to UAE Omani co-pilot who made abortive attempt to crash fly Dubai's Tel Aviv-bound plane. Brave Indian pilot Smith Machar airlifted to Abu Dhabi for treatment, India closely following his health condition. And India bags gold in the Women's Recurve Archery Team event at the Asian Games in Japan. And with that, we end the morning news. Have a nice day.
2: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
9: ஒருத்தன் சொன்னா, நான் எங்கள் அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறதில்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னா. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால், அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும், இந்த காலத்தில் இவங்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்தில் வந்து சிறைச்சாலை ஏற்பட்டது. அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் சிறைகள் இருந்திருக்குது. அது பற்றி பல குறிப்புகள்லாம் இருக்குது. கணைக்கால் இரும்புறை சிறையிலிருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காததுனால அவமானம் தாங்காமல் ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குதே. குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிற்கோட்டம் கும்பகோணமாக இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் வந்து குற்றவாளிகளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் சிறைக்கு போகிறதுனா எல்லாருக்கும் பயம். இந்த பயம் இருந்தால் தான் மனுஷன் வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து கணக்கு பார்த்தா இதனால் குற்றம் குறையிறதா தெரியல. அதனால் பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. 1550 பிறகு இங்கிலாந்துலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகளை நிறுவினாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? ஒர்க் ஹவுசஸ், ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் இப்படிலாம் அதுக்கு பேர். பிச்சைக்காரங்க, கடங்காரங்க, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க, சும்மா தெரிகிறவங்க இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு இது சரியான இடமா இல்லை. அதனால் அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயில். இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது, சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18 பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பலவிதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்பவும் மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளவு பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கள்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காகத்தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க. வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. தண்டனைன்னா எப்படி, மரண தண்டனை இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம்,

0: இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜா ராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லாரும் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்களாம். கடத்திட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு வந்து நிறுத்துங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரான் அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாரான் அந்த ராஜா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்கக்கூடிய வார்த்தை உயங்குதல். உயங்குதல் அப்படின்னா வருந்துதல் அல்லது வாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு துன்பம், பிரிவு அல்லது கவலையின் காரணமா உடலாலும் மனதாலும் சோர்வடைந்து வாடி நிற்பதை உணர்த்த இந்த வார்த்தை சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு.
1: உதாரணமா குறுந்தொகையில ஒரு பாடல் வரியில பாத்தீங்க அப்படின்னா, உயங்குனர் பெறா உயவரும் பாசறை அப்படிங்கிற ஒரு வரி வருது. இதுல போர்க்கள பாசறையில இருக்கக்கூடிய தலைவன் தன்னை பிரிஞ்சு வீட்டுல வாடிட்டு இருக்கிற தலைவியின் நிலையை எண்ணி தானும் அந்த பிரிவு துயர் தவிக்கிறான் அப்படிங்கறது தான் இந்த வரி நமக்கு உணர்த்துது. சோ இதுல இருந்து நமக்கு உயங்குதல் அப்படின்னா பிரிவால் வாடுதல் அப்படிங்கிற பொருளை தருத புரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
4: This is the first time now you we're getting together. Oh baby, I feel so good.
1: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் லெத்தலாஜிக்கா. LETHOLOGICA. லெத்தலாஜிக்கா அப்படின்னா நுனி நாக்குல இருக்கு ஆனா வார்த்தையா வெளியில வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் இங்கிலீஷ்ல இந்த வேர்ட். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாக்கலாம்.
3: எனக்கு அந்த வார்த்தை தெரியும் ஆனா இப்போ என்னால அதை யோசிக்க முடியல, அதை சொல்ல முடியல அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ நோ த வேர்ட் பட் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் லெத்தலாஜிக்கா ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ஸ்வீட் சாப்பிட்டா பல் சொத்தை ஆகும் அப்படின்னு நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா இந்த ஸ்வீட்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நம்ம பல்ல எப்படி சேதப்படுத்துது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
1: நம்ம வாயில நேச்சுரலாவே நிறைய பாக்டீரியா இருக்குங்க. அதுல நாம சாக்லேட், கேண்டி, கேக், பிஸ்கட்ஸ் மாதிரியான ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய சுக்ரோஸ், குளுக்கோஸ், ஃபிரக்டோஸ் மாதிரியான ஃபெர்மெண்டபிள் சுகர்ஸ் இந்த பாக்டீரியா பயன்படுத்திக்குது. அப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா அந்த சர்க்கரை அப்படியே உடைச்சு ஆர்கானிக் ஆசிட்ஸ், அதுவும் குறிப்பா லாக்டிக் ஆசிட் அந்த மாதிரியான அமிலங்களை உருவாக்குது.
3: நாம சாப்பிடுற ஸ்வீட் பாக்டீரியாவுக்கு உணவா இருக்கு, அந்த உணவை சாப்பிட்டு பாக்டீரியா ஆசிட்ஸ் உருவாக்குது. இந்த ஆசிட் தான் நம்மளுடைய பல்லுக்கு பிரச்சனையா இருக்கு. நம்ம பல்லோடைய வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய மிகவும் கடினமான அடுக்கு தான் எனாமல். இந்த எனாமல்ல முக்கியமா ஹைட்ராக்சி அப்படைட் அப்படிங்கிற ஒரு கால்சியம் மற்றும் பாஸ்பேட் கொண்ட மினரல்ஸ் இருக்கு. நம்முடைய வாயில ஆசிட் அதிகமாறப்ப, அதாவது pH லெவல் குறையறப்ப, இந்த ஆசிட் எனாமல்ல இருக்கும் மினரல்ஸ் மெதுவா கரைக்க ஆரம்பிக்குது.
1: இதத்தான் இங்கிலீஷ்ல டீமினரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ் அடிக்கடி நடந்துட்டே இருந்தால் எனாமல் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி கடைசியில பாத்தீங்கன்னா பல்லுல கேவிட்டி, அதாவது பல் சொத்தை உருவாகுது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்வீட்ஸ் நாம சாப்பிட்ட உடனே பல்லு வந்து சொத்தை ஆயிடாது. நம்மளுடைய உமிழ்நீர் சலைவா இருக்கு இல்லையா, இது வந்து அந்த ஆசிட நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் இழந்து போன மினரல்ஸ் மீண்டும் அந்த எனாமலுக்கு வழங்க இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுதான் இங்கிலீஷ்ல ரீமினரலைசேஷன் அப்படினு சொல்றோம்.
3: சோ பல்ல ஒரு புறம் டீமினரலைசேஷன் நடக்கும், இன்னொரு புறம் ரீமினரலைசேஷன் அப்படிங்கற இந்த ரெண்டு ப்ராசஸுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனை எப்ப வரும் அப்படினா, நாம நாள் முழுவதும் அடிக்கடி ஸ்வீட் அல்லது சுகரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தா பல்ல ஆசிட் அட்டாக் மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்கும்.
1: அதனால பல்லுக்கு திரும்பவும் சரியாகிற நேரம் குறைஞ்சிரும். சோ அடிக்கடி சுகரி ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்கிறது, ஒவ்வொரு தடவையும் நாம உணவு அப்புறம் வாய சுத்தமா நல்லா கழுவி கொப்பளிச்சுக்கிறது, ஃப்ளூரைடு டூத் பேஸ்ட்ல பிரஷ் பண்றது, இதெல்லாமே பல் சொத்தை ஏற்படக்கூடிய அந்த அபாயங்களை குறைக்க உதவுது. இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
3: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாறு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 8:39. கே கே எக்ஸ்பிரஸ்

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டு வண்டை சாகுபடி, நாவல்காடு பி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளின் சில நுட்பங்கள், நெல் பயிரில் இலை மஞ்சளாவதை தடுக்கும் வழிமுறைகள், அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது கே எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பட்டாளம், நம்ம வீட்டு பிள்ளை, பத்து தல, ரோமியோ ஜூலியட் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை என்று.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

அன்பான நேர்களே, இன்றைக்கு வந்து அக்டோபர் 2 இல்லையா, தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் இல்லையா. அகிம்சை, உண்மை, எளிமை, இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, நம் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்புகள் இல்லையா. இந்த காந்தி ஜெயந்தி நாளில் வந்து காந்தியடிகளின் நல்ல சிந்தனைகளோடு நம் வாழ்க்கையில் சிறிதளவாவது கொண்டு வருவோம். ஓகே, உங்கள் அனைவருக்கும் இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வசந்தாலை பருமமாயாச்சு. ஹாய் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான ஹாப்பி மார்னிங். ஃப்ரெஷ்ஷா ஹாப்பி மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவழி நண்பான காலை வணக்கம். வசந்தாளி பாரம்பமாயிருச்சு நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான

பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2620240, அதுக்கப்புறமா 2970727 இணைப்பு எண் 0462, கூடவே ஒரு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903257039. இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. சூப்பரான பாடல்கள் கேட்டு அப்படியே சூப்பரா என்ஜாய் பண்ண போறீங்க.

0: சூப்பர், வெல்கம் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இது நம்ம ஆளு படத்துல இருந்து அம்மாடி, இதுதான் சாதனை.
0: அந்த பாடல், அந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணலாமையா? நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தரம் முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: நேரம் அப்படியே சூப்பரா வசந்தலை போட அணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:11 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் பிருந்தாஜி மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். யாரு இந்த வணக்கத்துக்குரியவர்?
1: அரசாலை ராதாகிருஷ்ணன்.
0: வெல்கம். சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், படம் எல்லை போல் ஒருவன். அதில் தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள். அந்த பாடல்
0: சூப்பர் சார், ரொம்ப அருமையா பாடினீங்க. அந்த பாடலை கேட்கலாமா? நன்றி.
1: நன்றி மேடம்.

0: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
1: கண்டிப்பா.
0: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம்.
0: செல்ஃப் டிரான்ஸ்பர்
1: அதுவும் தான் பிரதர்.
0: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்,
1: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
2: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.

0: நேரம் அப்படியே சூப்பரா வசந்தாலை போட இணைஞ்சுக்கிட்டா அப்படியே அப்படியே அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா அப்படி போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:16 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்க பேசுறீங்க?
1: காரைக்கால் மாவட்டத்துல ராமலிங்கம்.
0: சூப்பர் சார், வெல்கம், சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: திருமூர்த்தி. மஞ்சள்
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு சார். காற்றலையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111 1964.

0: நேயர்களுக்கு நினைப்படுத்தலாம், இன்று காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் இளஞ்சாரல் நிகழ்ச்சி. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் அப்படியே சூப்பரா நம்ம குமரி எஃப்எம் 101 அணைஞ்சுக்கிட்டு வசந்த் அழைப்போட அணைஞ்சுக்கிட்டு அப்படி அப்படி சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:23 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம் வணக்கம், யார் இந்த கேர்ள்?
1: ஐஸ்வர்யா.
0: ஐஸ்வர்யா, உங்கிருந்து பேசுறீங்களா? வெல்கம் பேபி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஓகே, ஐஸ்வர்யா வந்து அப்படியே பயங்கரமா ஐஸ்வர்யமா ஒரு பாட்டு கேட்க போறாங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குமா? ஓகே செல்லமே, உனக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

நீ நம்ம அப்படியே சூப்பரா வசந்த அலை போட அணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:29 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நம்ம ஹாய் ஸ்நேகிதி, அதாவது பெண் மணிகளுக்கான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக நம்ம மாற்றிக்கொள்றோமா, நம்மளே நம்ம மாற்றிக்கொள்றோமா, இல்லை நம்முடைய இயல்போடு

0: நாமே இருக்கிறோமா? இதை பற்றி தான் எனக்கு கொஞ்சம் கூட பேசலாம். என்னங்க கொஞ்சம் தான் பேசணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், கொஞ்சோண்டா நான் ஸ்வீட்டாக நல்லா அழகாக சூப்பராக பேசணும். எப்போ பேச போகிறீங்க? எத்தனை மணிக்கு பேச போகிறீங்க? எண்டு பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எந்த நம்பரில் பேச போகிறீங்க? வந்துட்டு 2602-4000, அதுக்கப்புறமா 2907-7222, இணைப்பு எண் 0462. மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903-2575-7000 9. இதுல எப்படி இப்படி அப்படி அப்படி சூப்பரா பேச போறீங்க என் கூட. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன்.
0: வெல்கம் ஐயா, சொல்லுங்க நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அனைவருக்கும் எனது காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கலங்கரை விளக்கம் படத்துல வந்து சங்கே முழங்கு அந்த பாடல்.
0: கண்டிப்பா நன்றிங்க ஐயா, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டா என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 9:35 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஒன்று பத்திரிக்கை ஹாய் ஸ்நேகிதே பெண்களுக்கான நிகழ்ச்சி இருக்கு. அதே மாதிரி 3:02 தேனி நேரம், அதுலேயும் இந்த பெண் மணிகள் தாங்க வந்து பேச போறாங்க. வாராய் தோழி அப்படின்ற நிகழ்ச்சியில என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு வியாதி கூடவே இருக்கும். என்ன வியாதி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரு ஞாபக மறதி அப்படின்ற ஒரு வியாதி இருக்கும். அப்படி தானே, கையில் மொபைல் வச்சிருப்போம், இல்லைனா மொபைல் எங்கே போச்சு, இல்லைண்ணா மொபைல் விட்டுருங்க வேணாம், சாவி வச்சிருப்போம், வச்சுட்டு இந்த சாவி எங்க வச்சு எங்க வச்சு எங்க தானே வச்சு அங்க தானே வச்சு, கடைசி பார்த்தீங்கன்னா கையில தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஞாபக மறதி எல்லாம் பயங்கரமா நம்மளுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட மறதி உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு மறதி அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா மறதியிலேருந்து எப்படிங்க வெளியில் வரலாம் அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். எப்போ சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3:02 தேனி நேரம் வாராய் தோழி நிகழ்ச்சியில் நீங்கள் ஏன் கூட பேச போகிறீங்க, பெண் மணிகள் மட்டும் ஓகே, எந்த நம்பரில் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2602-0204 அப்புறமா 2907-7222 இணைப்பு 0064-562. மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570309. அப்படியே குமரேபம் 101 கேட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: கிருஷ்ணன்
0: லக்ஷ்மி அம்மா பேசுங்க.
1: என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம விடுதலை வாங்கிட்டு இருந்தோம், நம்ம மகாத்மாக்காக இந்த பாட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன். செங்கோட்டை படத்துல இருந்து பாடு பாடு பாடு பண்ணுவேன்.
0: கண்டிப்பாங்க, சூப்பரான அருமையான பாடல் கேட்டிருக்கீங்கம்மா, கேட்கலாம். நன்றி.
1: நன்றிம்மா.

0: நேயர்களுக்கு நினைப்படுத்தலாம், இன்று காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் இளஞ்சாரல். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் அப்படியே சூப்பரா வசந்த அழைப்போட இணைஞ்சுக்கிட்டு நம்ம குமரி எஃப்எம் 101 இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:42 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் கயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வெல்கம், பேசுங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: மேடம்? நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு காந்தி ஜெயந்தி
0: பாடல் பாடல் கேட்டிருக்கீங்க ஐயா, அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கிட்ட என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
1: ஓகே, நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: You are listening to Kumari FM 101. Stay tuned. நேரம் 9:48 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: நமஸ்தே மேடம்.
0: நமஸ்தே. வணக்கம் சார், சொல்லுங்க.
1: ஸ்ரீராங்கோடு கோவிந்தம் ஜெயன்.
0: வெல்கம் வெல்கம் சார். ஓகே, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடத்தின் பேர் நீயா.
0: படத்தின் பேரு நீயா?
1: ஒரே ஜீவன் வந்து உள்ளவன்.
0: ஒரே ஜீவன் நாங்க பாட்டு வேணல. ஓகே சார், நீயா மூவில இருந்து ஒரே ஜீவன் பாட்டு கேட்டுக்கிறாங்க. ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்ட என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: மேலும் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:53 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் அப்படியே அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. யார் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: கலியக்காவில இருந்து பேசுறேன்.
0: பேசுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து ஜல்லிக்கட்டுக்காவலி. பாடல் திருமல்லி பாடல்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் அப்படி அப்படி வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
1: நன்றி.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பேன் நேயர்களே. நேர்கள் இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்வர் பேனர்ல நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் முயற்சித்த நேர்களுக்கும் நன்றிகள் பல. வணக்கம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையரகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் ரயில் நிலையம் அருகே உள்ள காதி கிராப்ட் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்ட பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட உள்ளதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கரு குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது குமரி பண்பலை 101. நேரம் 10:02.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இளஞ்சாரல். வணக்கம் நேயர்களே, மனித நேயத்தையும் இரக்க குணத்தையும் விதைத்து பாருங்கள், நாம மனிதர்களை வழி நடத்தக்கூடிய உயரத்துக்கு போகலாம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இந்த பிரபஞ்சத்தோட படைப்புல ஒவ்வொரு விஷயமும் அழகானது இல்லையா?

0: அதுலயும் இயற்கை சார்ந்த பொருள்களுக்கு இன்னும் அழகு கூட. வனவிலங்குகள் நமக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். வாழ்க்கையின் துணைவர்களான வனவிலங்குகள் அப்படிங்கிற தலைப்புல கல்லூரி மாணவ மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நேயரா தனேஷ் அப்படிங்கிற கல்லூரி மாணவர் என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம். நம்ம மனுஷங்களுக்குள்ள நிறைய விவசாயிகள் இருப்பாங்க, வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல காட்டுலயும் விவசாயிகள் இருக்காங்கன்னு சொன்னா நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஆனா உண்மை என்னன்னா காட்டு

0: காட்டுலயும் விவசாயிகள் இருக்காங்கன்னு சொன்னா நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஆனா உண்மை என்னன்னா காட்டுலயும் நிறைய விவசாயிகள் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுல தேனீக்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன பண்ணும்னா பூக்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தேனையும் எடுத்து சேகரிச்சு அது தன்னுடைய கூட்டுல கொண்டு வைக்கும். அந்த தேன் வந்து நமக்கு வந்து மருத்துவ குணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப தேனியை நம்ம ஒரு விவசாயிகள் ஆக்கியாச்சா, அதே போல பறவைகள் என்ன செய்யும்னா இந்த பழங்கள் இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு விதைகளை வந்து பறக்கும் போதோ எங்கேயாவது அமரும் போதோ அது என்ன பண்ணும்னா எச்சம் போடும். அந்த எச்சத்துல இருந்து ஏகப்பட்ட செடிகள் மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அதே போல வேற என்ன சொல்லலாம்னா அணில்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அணில்கள் வந்து என்ன பண்ணும்னா அதிகப்படியான பழங்கள் ஏதாவது அதுக்கு சாப்பிட கிடைச்சுன்னா அதை பாதுகாக்க நினைக்கும். அதை எப்படி பாதுகாக்கும்னா மண்ணுக்குள்ள ஒரு சின்ன குண்டு தோண்டி அதுக்குள்ள கொண்டு புதைச்சி வைக்கும். அப்போ அது வந்து ஒரு 100 பழங்களை கொண்டு புதைச்சி வைக்கின்னா அந்த 100ல் ஒரு 50 அது தேடி எடுத்துக்கிடும். மீதி உள்ளதை அது அப்படியே விட்டுட்டு போயிடும். இப்போ அப்படி மீதி இருக்கக்கூடிய 50 கொஞ்ச நாள் ஆகும்போது அது அழுகி அந்த விதையில இருந்து நிறைய லட்சக்கணக்கான மரங்கள் இது வரைக்கும் வந்திருக்கும். வேற என்னது விவசாயிகள் நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம இப்ப எறும்பு எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன நினைப்போம்னா எறும்பு ஒரு சின்ன உயிரினம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா எறும்பு வந்து ஒரு சின்ன உயிரினம் தான், ஆனா அது எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுதுன்னா இப்ப அது வந்து மண்ணை தோண்டி உள்ள காற்று போக வழி பண்ணும். அது நம்ம பார்த்தாலே தெரியும். நம்ம வீட்டை சுத்தி நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது இந்த மண்ணு சைட்ல வந்து சின்ன சின்ன குண்டு குண்டா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம் அது எறும்பு கூடு வச்சிருக்கோம் எறும்பு கூடு வச்சிருக்கோம். அது வந்து மண்ணுக்குள்ள நல்ல காற்று போகிறதுக்கான வழி பண்ணுது. இப்போ நம்ம காட்டுல இருக்கக்கூடிய இடங்களா இருந்தாலும் சரி நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் உழுது தரக்கூடிய ஒரே தொழிலாளி யாருன்னு கேட்டீங்கன்னா அது எறும்பு தான். இப்ப வேற என்ன சொல்லலாம்னா தவளை பத்தி நம்ம என்ன நினைப்போம், சார் இது வந்து மழை காலத்துல வீட்டுக்கிட்ட சவுண்டு போட்டுட்டே இருக்கு, மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும் அதுல இருந்துட்டு சவுண்டு போட்டுட்டே இருக்கு வெளியே வர முடியல இதுக்கு இதான் வேலையான்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. இப்ப வர வர அந்த தவளையோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுன்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமா விஷம் ஆகிட்டே வருது. அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். இப்ப வேற என்ன விளங்கி சொல்லலாம், நம்ம பாம்பு நம்ம எல்லாரும் நினைப்போம் பாம்பை பார்த்தா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்ப நம்ம வயல்வெளிகள்ல வந்து சைடுல சின்ன சின்ன ஓட்டை எடுத்து எலிகள் எல்லாம் குடியிருக்கும். எலிகள் எதுக்காக இருக்கும்னா அந்த வயல்வெளிகள்ல அந்த நம்ம போடக்கூடிய அந்த விதைகளை எல்லாம் எடுத்து சாப்பிடறதுக்கு வேண்டி எலிகள் இருக்கும். இப்படிப்பட்ட பாம்புகள் வந்து என்ன பண்ணும்னா அந்த எலிகளை பிடிச்சு சாப்பிட்டு நம்ம விவசாயிகளுக்கு பெரிய நண்பனா இருக்கு. இப்ப ஊர்ல ஒரு சிறுத்தையோ புலியோ ஏதாவது ஒண்ணு வந்துட்டுனா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஐயோ ஊர்ல சிறுத்தை வந்துட்டு புலி வந்துட்டுன்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா நம்ம ஊர்ல அந்த விலங்குகள் வரல, அந்த விலங்கோட இடத்துக்குள்ளதான் நம்ம குடியேறிட்டே இருக்கும். அதாவது இப்ப நம்ம இப்ப வந்து ஒரு இடத்துல இருக்கோம்னா அது வந்து விலங்குகள் அதுக்கு முன்னாடி அதுல இருந்த இடமா இருக்கும். அப்ப அதுக்கு இடத்த தேடிதான் வரும். ஆனா நம்ம அதுல வீடு வச்சு குடியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு க்வெஸ்சன் என்னன்னா தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுன்னு கேட்டா நம்ம எல்லாருமே உடனே சொல்லுவோம் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நமக்கு தெரியாதா வரையாடுன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த வரையாட பத்தின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அது எப்படின்னா நேர ஒரு பாறை இருக்குன்னா அந்த பாறையில கீழே விழாம மட்டும் இல்ல அந்த பாறையில சறுக்காம கூட நிக்கக்கூடிய ஒரே விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வரையாடுகள் தான். இப்ப இந்த வரையாடுகள் வந்து நம்ம எந்த இடத்துல போனா பார்க்க முடியும்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும்தான் இந்த வரையாட பார்க்க முடியும். வேற எங்க போனாலும் இந்த வரையாடுகள் இருக்காது. நம்மளால இந்த விலங்குகளுக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா எல்லாருமே நம்ம டூர் எல்லாம் போவோம். இப்ப ஒரு சூக்கு எல்லாம் நம்ம டூர் போறோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உள்ள போகும்போது பிளாஸ்டிக் டப்பா கொண்டு போவாதுங்க, பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா இப்ப நம்ம உள்ள கொண்டு போகும்போது பிளாஸ்டிக் இப்ப தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு நம்ம ஒரு சைட்ல போடுவோம். இப்ப ஏதாவது ஒரு விலங்கு வந்து எடுத்துட்டு அதுக்கு தெரியாது அது பிளாஸ்டிக் அதுக்கு உடலுக்கு ஆபத்துன்னு தெரியாது, அது எடுத்து அதை குடிச்சிரும் இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் அப்படியே சாப்பிட்டுரும். அதனால அதுகளுக்கு நிறைய ஆபத்து இருக்கும். அதே போல இப்ப நம்ம வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள நம்ம பைக்லயோ கார்லயோ போறோம்னா எல்லா இடத்துலயுமே சைட்ல போர்டு வச்சிருக்கோம், என்ன வன விலங்குகள் இருக்கும் பகுதி பாதுகாப்பாக செல்லவும் இப்படி சைட்ல எல்லாம் போர்டு வச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், அது போர்டு இருக்கட்டு நம்ம போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீடா போவோம். இப்ப திடீர்னு ஒரு யானையோ இல்ல வேற ஏதாவது ஒரு வனவிலங்கோ இடையில வந்துட்டுனா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மளால அதுக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்து வரும். அப்ப இந்த மாதிரி காட்டு பகுதியில எல்லாம் போகும்போது என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போகணும். அந்த மாதிரி நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணலாம். வேற என்னன்னா இப்ப நம்ம எல்லாருமே சோசியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணும். அந்த சோசியல் மீடியால இப்ப ஒரு சிங்கம் பத்தி ஒரு வீடியோவோ இல்ல ஒரு புலியை பத்தி வீடியோவோ ஏதாவது அந்த ஒரு வனவிலங்குகளை பத்தி ஒரு வீடியோ வந்துட்டுனா நம்ம உடனே லைக்கை மட்டும் போட்டு வச்சிருவோம். ஆனா இந்த லைக்கை மட்டும் போடியதை விட்டுட்டு இப்ப நம்ம அந்த வனவிலங்குகளை பத்தி கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். மனுஷன் மட்டுமே வாழதுக்கு இந்த பூமி படைக்கப்படல, காட்டை நாம் பாதுகாத்தால் காடு நம்மை பாதுகாக்கும். வனவிலங்குகளை நேசிப்போம், வனவிலங்குகளை பாதுகாப்போம்.
1: ஒவ்வொரு உயிரியும் நமக்கு நன்மை செய்யுது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா சுஜிதா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா.
1: வணக்கம் நண்பர்களே. வன விலங்குகள் நமது இயற்கையின் முக்கியமான ஒரு பகுதியாகும். யானை, புலி, மான், குரங்கு, கரடி, மயில் போன்ற பல உயிரினங்கள் காடுகளில் வாழ்கின்றன. வன விலங்குகள் இல்லாமல் காடுகளின் இயற்கை சமநிலையை பாதிக்கப்படும். எனவே வன விலங்குகள் நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும்

0: மொழவுகின்றன. வன விலங்குகள் மனிதர்களின் வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காடுகள் நமக்கு தூய காற்று, மழை மற்றும் பல இயற்கை வளங்களை வழங்குகின்றன. வன விலங்குகள் காடுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றன. மேலும் வன விலங்குகள் சுற்றுலா துறையின் வளர்ச்சிக்கும் உதவுகின்றன. பலர் யானைகள், மான்கள், பறவைகள் போன்ற விலங்குகளை பார்ப்பதற்காக வனப்பகுதிகளுக்கு செல்கின்றனர். இதன் மூலம் உள்ளூர் மக்களும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதனால் வன விலங்குகளை பாதுகாப்பது என்பது மனிதர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். இன்றைய காலகட்டத்தில் வன விலங்குகள் பல ஆபத்துகளை சந்தித்து வருகின்றன. காடுகள் அழிக்கப்படுவது, சட்டவிரோத வேட்டை, காட்டுத்தீ மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற வன விலங்குகளின் வாழ்க்கையை பாதிக்கின்றன. காடுகள் குறைவதால் பல விலங்குகள் தங்களுடைய இயற்கையான வாழ்விடத்தை இழக்கின்றன. எனவே காடுகளை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். வன விலங்குகளை வேட்டையாடுவதை தடுக்க வேண்டும். அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாக்க வேண்டும். விலங்குகளும் நம்மை போலவே இந்த பூமியில் வாழும் உரிமை கொண்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வன விலங்குகள் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது சிங்கம், புலி, யானை, மான். ஆனால் இவை வெறும் காட்டில் வாழும் உயிரினங்கள் மட்டுமல்ல, இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கும் நம்முடைய துணைவர்கள். நாம் வாழும் பூமியில் மனிதர்கள் மட்டும் வாழவில்லை, எண்ணற்ற உயிரினங்கள் நம்முடன் சேர்ந்து வாழ்கின்றன. ஒவ்வொரு விலங்குக்கும் இயற்கையில் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கிறது. போல் புலி, சிங்கம் போன்ற வேட்டையாடும் விலங்குகள் மற்ற விலங்குகளின் எண்ணிக்கையை இயற்கையான அளவில் வைத்திருக்க உதவுகின்றன. இதனால் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் எண்ணிக்கை அதிகரித்து காட்டு வளங்கள் அழிவதை தடுக்க முடிகிறது. வன விலங்குகள் இல்லாமல் காடுகளின் இயற்கை சங்கிலி பாதிக்கப்படும். ஒரு உயிரினம் குறைந்தாலும் அதன் தாக்கம் மற்ற உயிரினங்களுக்கு ஏற்படும். இதைத்தான் நாம் உணவு சங்கிலி மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலை என்று கூறுகிறோம். ஆனால் இன்று வன விலங்குகள் பல்வேறு ஆபத்துகளை சந்தித்து வருகின்றன. காடுகள் அழிக்கப்படுதல், வேட்டையாடுதல், வனப்பகுதிகளில் மனிதர்களின் அத்துமீறல், சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் பல உயிரினங்களின் வாழ்விடம் பாதிக்கப்படுகிறது. வன விலங்குகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அதில் பங்கு உள்ளது. காடுகளை பாதுகாப்பது, விலங்குகளை வேட்டையாடுவதை தடுப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, இயற்கையை மதிப்பது போன்ற செயல்களின் மூலம் நாம் வன விலங்குகளை பாதுகாக்க முடியும். விலங்குகளை காப்போம், இயற்கையை காப்போம், நம்முடைய எதிர்காலத்தை காப்போம் என்பதை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும். வன விலங்குகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நன்மைகளை வழங்குகின்றன. அவற்றை அழிப்பது இயற்கையின் ஒரு பகுதியை அழிப்பதற்கு சமம். வன விலங்குகள் நம்முடைய எதிரிகள் அல்ல, அவை இயற்கையின் நண்பர்கள். இயற்கையின் நண்பர்களை பாதுகாப்போம், வன விலங்குகளை காப்போம், பசுமையான பூமியை உருவாக்கும்.
1: ஒவ்வொரு விலங்கிற்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி நண்பர்களே.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா முருகேஸ்வரி அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
2: வணக்கம் நேயர்களே. மனிதன் இந்த உலகில் தனியாக வாழவில்லை. அவனை சுற்றி மரங்கள், செடிகள், பறவைகள், விலங்குகள் என எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. அவற்றில் வன விலங்குகள் இயற்கை முக்கியமான அங்கமாக இருக்கின்றன. காடுகள் நமது பூமியின் நுரையீரல் என்றால் வன விலங்குகள் அந்த காட்டின் உயிரோட்டம் என்று சொல்லலாம். யானை, புலி, மான், குரங்கு, கரடி போன்ற விலங்குகள் ஒவ்வொன்றும் இயற்கையில் தனித்தனி பங்களிப்பை செய்கின்றன. நாம் ஒரு வன விலங்கை பார்க்கும் போது அது நமக்கு அழகாக தெரிகிறது. ஆனால் அந்த விலங்கின் பின்னால் ஒரு பெரிய இயற்கை சூழல் இருக்கிறது. ஒரு விலங்கு அழிந்தால் அதன் தாக்கம் மற்ற உயிரினங்களுக்கு ஏற்படலாம். இன்றைய காலத்தில் காடுகள் அழிக்கப்படுவது, வேட்டையாடுதல், மனிதர்களின் ஆக்கிரமிப்பு போன்ற காரணங்களால் பல வன விலங்குகள் வாழ்விடங்களை இழந்து வருகின்றன. இதனால் சில விலங்குகள் அழியும் நிலைக்கும் தள்ளப்படுகின்றன. அதனால் வன விலங்குகளை பாதுகாப்பது வனத்துறையின் கடமை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் கூட. காடுகளை அழிக்காமல் பாதுகாப்போம், வன விலங்குகளை வேட்டையாடுவதை தடுப்போம், அவற்றின் வாழ்விடங்களை மதிப்போம், இயற்கையை நேசிக்கும் பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுப்போம். நேயர்களே, வன விலங்குகள் நம்மிடம் பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றின் இருப்பு இயற்கையின் மொழியில் நம்மிடம் பல செய்திகளை சொல்கிறது. அவற்றை பாதுகாப்போம், காடுகளை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஏனென்றால் வன விலங்குகளின் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டால்தான் மனிதர்களின் வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருக்கும்.
1: இயற்கையின் சமநிலைக்கு வன விலங்குகள் தான் உதவியா இருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
2: நன்றி வணக்கம்.

0: பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
1: அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்படவில்லை. நாம் காலையில் எழுந்தவுடன் பறவைகளின் பேச்சு குரலை கேட்கிறோம். மழை பெய்யும் போது மகிழ்கிறோம். தூய காற்றை சுவாசிக்கிறோம். காட்டில் யானை, புலி, சிங்கம், மான், கரடி, குரங்கு போன்ற விலங்குகளும் பல வகையான பறவைகளும் மற்றும் எண்ணற்ற சிறிய உயிரினங்களும் வாழ்ந்து வருகின்றன. இவை அனைத்தும் இயற்கையின் மிகப்பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவை. ஒவ்வொரு உயிரினமும் முக்கியம். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு பங்கு உண்டு. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நம் வீடு அழிக்கப்பட்டு உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் போனால் நாம் என்ன செய்வோம்? அதே நிலைதான் வனவிலங்குகளுக்கும். மரங்களை வளர்ப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். நாம் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வது அவற்றின் நலனுக்காக மட்டுமல்ல, நம்முடைய நலனுக்காகவும் தான். அப்போதுதான் மனித வாழ்க்கையின் பாதுகாப்பாகவும் இருக்கும். எனவே விலங்குகளை பாதுகாப்போம்.
0: வனவிலங்குகள் இயற்கையின் கொடையாளர்களா இருக்காங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒவ்வொரு விலங்கிற்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கு அப்படின்னும், வனவிலங்குகள் இயற்கையோட கொடையாளர்களா இருக்காங்க அப்படின்னும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்குரிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு ஜி எம் தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இளஞ்சாரல்

0: பறக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101.
1: மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.
2: கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா? ஓடி போய் கல்யாணத்தை கட்டிக்கலாமா? தாலியை தான் கட்டிக்கிட்டு பத்துக்கலாமா? இல்லை பிள்ளை குட்டி பத்துக்கிட்டு கட்டிக்கலாம்?

0: ஏங்க ஏங்க, என்ன பாட்டு இது? இத ஒரு பாட்டுன்னு ரசிச்சு ரசிச்சு பாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க காப்பி.
1: நல்லா இல்லதே, என்ன பண்றது? வகை தொகை இல்லாத பாட்டு கூட வாயில வந்து நிக்கதே, பாடித்தானே ஆக வேண்டியிருக்கு.
2: தாத்தா அப்பனா திட்டாதாத்தா, அப்ப எனக்கு கூட தெரியாத லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. விடுத்தா பாடட்டும்.
3: ஏகாந்த கோவன் ஆண்டிக்கு எதுக்கு எடுத்தாலும் பாட்டு வரும்.
0: பாக்கியத்தம்மா வந்துட்டீங்களா?
3: ஆமா,
0: ஊருக்கு போயிருந்தீங்களே. தங்கச்சி எப்படி இருக்கு? அங்க மழை தண்ணி எல்லாம் எப்படி?
1: வயல் வரப்பெல்லாம் நல்லா இருக்கா? கிணத்துகள்ல குளத்துகள்ல தண்ணி நிரம்பி இருக்கா? இதுகளையும் கேட்டு மீனாச்சு.
3: இது என்னங்க பாகவதர, காக்கா கறிச்சட்டிய பழிச்ச கதையாவுல இருக்கு. நான் போனது மெட்ராஸுக்கு இல்ல, அங்க எங்க வயலு வரப்பு கிணறு குளம் இதெல்லாம் இருக்கு?
1: இதுகெல்லாம் ஒரு காலத்துல இருந்த ஊரு தான் மெட்ராஸ். இப்ப மனுஷன் குடி தண்ணி இருக்கே அல்லாட வேண்டிய கட்டத்துல வந்து நிக்கியது.
2: பாக்கியத்தம்மா என்ன, லீவுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போனவங்க போன மூணா நாளே திரும்பி வந்துட்டீங்க.
0: விருந்தும் மருந்தும் மூணு நாள் அப்படின்னு அவங்க தானப்பா பழமொழியிலேயே சொல்லுவாங்க. அதான் மூணு நாள்ல திரும்பி வந்துட்டாங்க போல இருக்கு.
2: அப்படி போடுங்க பாக்கியத்தம்மா, உங்க தங்கச்சி லீவுக்கு இங்க வந்துருவாங்கன்னு பயந்துகிட்டு அங்க போனீங்க. அங்க உங்களுக்கு விருந்துக்கு பதிலா மருந்தா போட்டாங்களா? அதான் ஒடியாந்துட்டீங்களா?
3: விருந்தில்லா சோறு மருந்துக்கு சமம்னு சொல்லுவாங்க.
1: ஏங்க பாக்கியத்தம்மா, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு அங்க விருந்து கொடுத்தாங்களா இல்ல மருந்து கொடுத்தாங்களா?
2: இல்ல ரெண்டையும் கொடுத்தாங்களா?
0: இவே ஒருத்தன், அது எப்படிப்பா ரெண்டையும் கொடுக்க முடியும்?
2: ஆத்தா பயங்கரமான விருந்து போட்டாங்கன்னு
0: வச்சுக்க,
2: காணாத மாடு கம்பங்குழையில புகுந்த மாதிரி நம்ம பழமொழியும் புகுந்து ஒரு கட்டு கட்டுச்சுன்னு வச்சுக்க, அது செமிக்கிறதுக்கு அவங்க மருந்தையும் கொடுத்துருப்பாங்கல்ல.
3: விருந்தையும் கொடுத்தாங்க மருந்தையும் கொடுத்தாங்க, போதுமா?
0: அதான் பாக்கியத்தம்மா, பூசணாப்புல ஒரு சுத்து பெருத்து வந்திருக்கீங்க.
2: என்னது பூசணிக்கா மாதிரி பெருத்து வந்திருக்காங்களா? ஏங்க பாக்கியத்தம்மா, ஒரு மனுஷன் மூணு நாள்ல கூட உடம்ப உப்பு வைக்க முடியுமா?
3: சங்கரபாண்டி ரொம்ப ஓவரா பேசுற, வேணா போதும், இதோட நிப்பாட்டிக்க. ஆமா மீனாட்சி, நீ எப்படி இருக்க? இந்த மூணு நாள்ல நம்ம ஊர்ல நம்ம தெருவுல என்ன விசேஷம்?
1: நீங்க இல்லாததான் விசேஷம்.
3: நான் இல்லாதது விசேஷமா? என்னங்க பாகவதர நீங்களே எப்படி சொல்றீங்க?
2: பாக்கியத்தம்மா, நீங்க இங்க இல்லாதனால உங்களோட பழமொழியெல்லாம் ஆத்தாளக்கணும் ஆத்தாளக்கணும்னு அனாதியா தெரு தெருவா அணிஞ்சிட்டு இருக்குது. அதுதான் அப்ப இப்படி சொல்லியிருக்காரு.
3: வகை தொகை இல்லாத பேச்சும் புகையில இல்லாத பாக்கும் வளவழா கொழ கொழாதான். ஆமா, எங்க நம்ம ஆறுமுக பாண்டிய காணோம்?
0: ஆறுமுக பாண்டி ஒரு அவசர வேலையா கேரளா வரைக்கும் போயிருக்கேன்.
3: கேரளாவில் என்ன வேலை? அங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க கூட யாருமே இல்லையே.
2: சொந்தக்காரங்க இல்லைன்னா என்ன? அங்க இருக்கிறவங்களை எல்லாம் சொந்தக்காரங்க மாத்திக்க வேண்டியதுதான். யாதும் ஊரே யாரும் கிளியும் பழமொழி இருக்குல்ல.
1: ஏய் சங்கரா, அது பழமொழி இல்லப்பா, போனானூர்.
0: பாக்கித்தம்மா, அங்க என் தம்பி ஆறுமுக பாண்டியோட சிநேகிதக்கார ஒருத்தன் வேலை பாக்குறான்.
3: சரி,
0: நீ இங்க உடனே 1,00,000 ரூபாய் பணத்தோட புறப்பட்டு வா, உடனே உனக்கு வேலை வாங்கி தரேன்னு எழுதி இருந்தான், புறப்பட்டு போயிட்டான்.
3: பலே பலே, 1,00,000 ரூபாய் கொடுத்தா வெளிநாட்டுல வேலையா? ரொம்ப நல்லா இருக்கே.
2: பழமொழி, கேரளாங்கிறது வெளிநாடு இல்ல, நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம், நமக்கு அது வெளி மாநிலம்.
3: சக்கரைனாலையும் சீனினாலும் தித்திப்பு தித்திப்பு தான், வெளிநாடுனாலையும் வெளி மாநிலம்னாலும் வெளிநாடு நாடுதான். அங்க இருக்கிறவங்க இந்தி தானே பேசுவாங்க.
1: பாக்கியத்தம்மாளுக்கு தமிழை விட்டா வெளியில இருக்கிற எல்லாருமே இந்தி தான் பேசுவாங்கன்னு நினைப்பு.
3: இல்லன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க.
0: பாக்கியத்தம்மா, கேரளாவில இருக்கிறவங்க பேசுறதுக்கு பேரு மலையாளம்.
2: பழமொழி வாக்கியம், நீங்களுக்கு மலையாளம் அறியும்?
3: ஹரியோ ஹரிகிருஷ்ணனோ, என்ன பேசுற சங்கரபாண்டி?
2: இதுதான் மலையாளம்.
3: அடே எங்க அப்பா, இதுதான் மலையாளமா? குறைச்சு குறைச்சு வெள்ளமிட்டு ஒரு சாயா படம்.
1: அடடே பாக்கியத்தம்மா, உங்களுக்கு மலையாளம் தெரியுமா?
3: நான் மலையாளமும் அறியும், மலையாள படம் எங்களுக்கு புரியும்.
2: பழமொழி ஸ்டாப் ஸ்டாப், இனிமே நீங்க மலையாளத்துல பேச வேணாம், ஏன்னா நான் உங்களோட அதிகம் மலையாள படம் பார்த்திருக்கேன்.
3: ஏங்க பாகவதர, ஆறுமுக பாண்டிய கேரளாவுக்கு அனுப்புனதுக்கு பதிலா பேசாம நம்ம சங்கர பாண்டிய அனுப்பிச்சிருக்கலாம். சங்கர பாண்டிக்கு தான் மலையாளம் அருமையா தெரியுதே.
0: ஆத்தாடி, எங்களுக்கு இருக்கிறதே ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு, இத வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு எங்களால பிரிஞ்சு இருக்க முடியுமாப்பா?
2: ஆத்தா, நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நீங்க பிரிஞ்சுதானே ஆத்தா இருக்கணும்?
0: நாங்க ஏயா உன்னைய பிரிச்சு வைக்க போறோம்? வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு சேர்த்து ஆக்கி போட ஆத்தா நான் ரெடியா இருக்கனையா?
2: நீ ரெடியா இருக்கலாம் ஆத்தா, ஆனா வர்றவ ரெடியா இருக்கணும்ல.
1: ஏய் என்னடா சொல்ல வர்ற?
3: இருங்க இருங்க பாகவதரே, அதான் நான் கேக்குறேன். சங்கரபாண்டி, இப்ப நீ என்ன சொன்ன?
2: என்ன சொன்னேன், எனக்கு கல்யாணம் பண்ணனா எங்க அப்பனும் எங்க ஆத்தாவும் பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும்னு சொன்னேன்.
3: அவங்க தான் உனக்கு வர பொண்டாட்டியும் பொண்ணு போல வச்சு காப்பாத்துறோம்னு சொல்றாங்கல்ல,
2: அதுக்கு வர்றவ ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொன்னேன்.
0: டேய் சங்கரா, எங்கிட்ட சொன்னதான் பாக்கியத்தம்மா கிட்டையும் சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்?
2: பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா தனியா போகணும்னு அர்த்தம்.
3: ஏன்பா சங்கரபாண்டி,

0: நீ தனியா போய் எப்படியா கட்டன அவளை காப்பாத்துவ? உனக்கு தான் வேலை வெட்டி ஒண்ணு இல்லையே.
1: வேலை வெட்டி இல்லாட்டி என்ன, எங்க அப்பா ஆத்தாவோட சொத்து இருக்குல்ல. ரெண்டாவது நான் எதுக்கு தனியா போகணும்?
2: அப்படி சொல்லியா என் ராசா,
1: எங்க அப்பா ஆத்தாவை தான் தனியா போக சொல்லுவேன்.
2: என்னது
3: டேய், அடி பிச்சு புடிவேன் பிச்சு. இந்த காலத்துல வர்ற மருமகளுக்கு சும்மா இருந்தாலும் இவங்க விட மாட்டாங்க போல் இருக்க. நாங்க எங்கடா தனியா போறது?
1: அதுக்குத்தான் ஊர்ல முக்குக்கு முக்கு முதியோர் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்கல்ல.
2: என்னது முதியோர் இல்லம்மா? ஏ சங்கரா, என்னடா பேச்சு பேசுற? ஒரு எறும்பு கூட கடிக்காம பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு இதுதான் நீ தர்ற பரிசா?
0: பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க மீனாட்சி.
3: ஏ மகனே, உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சா தானே எங்களை தனியா போக சொல்லுவ. கல்யாணமே பண்ணி வைக்கலன்னு வச்சுக்க, அப்ப என்ன பண்ணுவ?
1: நான் என்கிட்ட சாமியார ஓடி போயிருவேன். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் என் மானை பாத்தீங்களா, என் மானை பாத்தீங்களா தேடி தேடி அழுவீங்க.
2: நீ இம்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் நாங்க ஏண்டா அழப்போறோம்? ஓடிரு, இப்பவே சாமியார ஓடி.
1: அத்தா, சும்மா ஒரு பேச்சுக்கு விடான்னு சொல்லிட்டா உங்க எல்லாத்துக்கும் ஏன் இப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருது?
0: பெத்த வயிறுப்பா, அதுதான் கோபம் பொத்துக்கிட்டு வருது.
2: விடான்னு சுட்டியா? டே சங்கரா, விளையாட்டுக்கு கூட இப்படி பேசாதய்யா. பெத்த அப்பனையும் ஆத்தாவையும் காப்பாத்தலன்னா திங்கிற சோறு கூட செமிக்காதீயா?
1: ஆமா, எனக்கு மட்டும் நல்லா அட்வைஸ் பண்ணு, அப்பனை மட்டும் அட்வைஸ் பண்ணாம விட்டுரு.
3: டேய், எனக்கு எதுக்குடா அட்வைஸ்? நான் என்ன தப்பு பண்ணேன்?
1: நேத்தி காலையில நீ செஞ்ச காரியம் மட்டும் நல்ல காரியமாக்கும்.
3: நேத்திக்கு காலையில நான் என்ன காரியம் செஞ்சேன்?
1: என்ன காரியம் செஞ்சேனா? நல்லா யோசிச்சு பாரு. நேத்து காலையில நம்ம பக்கத்து தெருவில் யாரோ கூப்பிட்டாங்கன்னு போய் அங்க முதியோர்ல உன்னை நீ திறந்து வச்சியே, இது நியாயமா? எவனா சீஃப் கெஸ்ட்னு கூப்பிட்டா போதுமே, என்ன விளையாடுன்னு கூட தெரியாம
3: ஓடிடுவே. மகனே மகனே, பொறுமடா பொறுமடா பொறுப்படா மகனே. மீனாச்சி, நம்ம சதாசிவ அண்ணன் ஒரு முதியோர் இல்லம் கட்டி என்னை திறக்க கூப்பிட்டாருல, அதுக்கு நான் போனன்ல. அதான் அதான், நம்ம பயலுக்கு பொருட்களை கோவம் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு.
0: கருங்காலி கட்டைக்கு வாய் நானாத கோடாலி, இளம் வாழை தண்டுக்கு வாய் நானுமா. பாகவதரே, மாட்டிக்கிட்டீங்களா? பெத்த பிள்ளைகிட்டயே பதில் சொல்ல முடியாம நல்லா மாட்டிக்கிட்டீங்களா?
2: அப்படி சொல்லுங்க பாக்கியத்தம்மா. முதல்ல நம்ம சரியா இருந்தாத்தான் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். அது சரி பாக்கியத்தம்மா, நீங்க ஒரு பழமொழி சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: மீனாட்சி, நம்ம விறகு வெட்டுற கோடாலி இருக்கே,
2: ஆமா,
0: அது ரொம்ப கெட்டியான கருங்காலி மரத்தை கூட ஒரே போடுல வெட்டிரும்.
2: ஆமா,
0: ஆனா அதோட திறமை எலசா இருக்கிற வாழைத்தண்டு கிட்ட பலிக்காது, அதனால வெட்ட முடியாது. இப்ப பாகவதரு தன்னோட பிள்ளைகிட்டயே மாட்டிக்கிட்டாரு.
3: அதுக்காக நான் நேத்து முதியோர் இல்லத்தை திறந்து வைக்க போனத ஒண்ணும் தப்புன்னு சொல்லலையே.
1: முதியோர் இல்லம் திறந்து வச்சா தப்பு இல்லையா?
3: ஏ மகனே, பெத்த தாய் தகப்பன் எல்லாத்தையும் முதியோர் இல்லத்துக்கு விரட்டி விட்டுறணும்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது.
2: பிள்ளை குட்டி இல்லாத வயசானவங்க, ஒத்த பிள்ளைய பெத்து புட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சவங்க,
3: ஏன் ஒன்னு ரெண்டு தரதல பிள்ளைய பெத்து புட்டு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறவங்க,
2: இவங்களுக்கெல்லாம் முதியோர் இல்லம் ஒரு வரப்பிரசாதம் தான்.
0: ஏதோ வயசான காலத்துல வசதியா வாழணும்னு தான் இந்த மனுஷ கழுதிங்க இள வயசுல இருந்தே பாடுபடுதுங்க. ஆனா சிலருக்கு தான் அது வாய்க்குது, பலருக்கு வாய்க்க மாட்டேங்குது.
3: ஏன் வாய்க்க மாட்டேங்குது? வாய்க்கிறதும் வாய்க்காததும் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு.
2: நம்ம கையில என்னங்க இருக்கு? ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா இருக்கு, அப்புறம் என்னென்ன திகிடுதும்பா கதை மாறி போகுது.
1: நம்ம சினிமா படத்துல மாதிரி.
3: ஏய், சினிமாவை மட்டும் என்ன வானத்துல இருந்து எடுக்கிறாங்க? எல்லாம் நம்ம கதையில இருந்து தான்டா கண்ணையும் காதையும் மூக்கையும் ஒட்ட வச்சு சினிமாவை எடுத்து போடுறாங்க.
0: தென்னைய பெத்தா இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீர் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கே பாகவதரே.
3: இருக்கும் இருக்கும், நல்லா நாலு இருக்கு இறுக்கி வளர்த்தா எப்படி இருக்கும்?
1: அப்பா, அப்பனா பிள்ளைய அடிச்சு வளர்க்க சொல்றீங்களா?
3: ஏய் சங்கரா, இறுக்கி வளர்க்கணும்னு சொல்றேன். பிள்ளைக நம்ம கையை மீறி போயிடாம இறுக்கி பிடிச்சி வளர்க்கணும். நம்ம கையில இருக்கிற காசையும் செலவாகிராம நமக்குன்னு கொஞ்சம் சேமிச்சு இறுக்கி பிடிச்சி பழகணும்.
0: பலே பலே பாகவதரே, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு பழமொழியில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே.
2: அது எப்படிங்க பெத்த பிள்ளைகளுக்கு இல்லாம நமக்குன்னு ஒதுக்கி வைக்க முடியும்? இந்த இவனையே எடுத்துக்கங்க, இவன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஆத்தாவுக்கு நெஞ்சரிச்சலா இருக்குது, பெட்டி கடையில ஒரு சோடா வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவேன்.
1: நானும் உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவேன்.
2: சோடாவை உடைச்சு அண்ணாக்க தூக்கி கடக்கு கடக்குன்னு குடிக்கிறப்ப இத்துணூண்டு வாண்டு இவன் கீழே இருந்துகிட்டு ஆத்தா எனக்கு அப்படின்னு கேட்பான். கொடுக்காம இருக்க முடியுமா? மருந்தா இருந்தாலும் மகனுக்கு ஒழிச்சு சாப்பிட முடியுமா?
0: மீனாட்சி மீனாட்சி, ரொம்ப உருகிட்ட மீனாட்சி. பெத்ததுகளுக்கு இல்லாத சொத்து நமக்கு எதுக்கு?
3: அதனாலதான் முதியோர் எல்லாம் வருது. மீனாச்சி, பிள்ளைகளுக்கு போக நமக்குன்னு ஒரு காசை பேங்க்ல போட்டு வச்சிருந்தா, நம்ம பேச்சு மீறாத பிள்ளைகளா நம்ம பிள்ளைகளை வளர்த்துருந்தா பாகப்பிரிவினையே வராது. அப்படி மீறி வந்தாலும் முதியோர் இல்லத்துல அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நாமளே ஜம்முன்னு செலவழிச்சு வாழலாம்ல.
1: எப்பா இப்படி எனக்குன்னு இல்லாம

0: மாப்பிள்ள ஆர்வம் மாட்டீங்கன்னு இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் எம்பிட்டு போன பேங்க்ல வச்சிருக்கீங்க
1: ஒரு 2 லட்சம் இருக்கும்.
0: முதல்ல அத என் பேருக்கு மாத்து.
2: எதுக்குப்பா நாங்க அனாதையா போறதுக்கா?
0: நீங்க முதியோர் இல்லத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு.
3: மீனாட்சி விலாசம், குடும்ப தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி வாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
4: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
6: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
7: BMAC, MFAC,
6: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
8: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 10:42 ஆகிவிட்டது. அடுத்ததான் கொஞ்ச நேரம் அப்படியே திரை இசை, அதாவது திரைப்பட பாடல்கள் கேட்டு அப்படியே ரசிக்க போறீங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேரன் பாண்டியன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
2: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை, 101.
6: நேரம் அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 10:48 ஆகிவிட்டது. அப்படியே திரைசு கேட்டு அப்படியே ரசிச்சு போயிட்டு இருக்கிறீங்க. குபரி 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர் மகன் அப்படின்ற திரைப்படத்துல இருந்த ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலின் படம் ஐயா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 11 மணி.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை. பங்கேற்பவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.

0: முதலில் ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் எமது காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, கடந்த மாதம் 18ஆம் தேதி இதே நேரம் இதே அலைவரிசையில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் டான் ஸ்டோனி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை தற்போது கேட்கலாம். அமுத சிறப்பு அப்படின்ற அச்சய பாத்திரம் மணிமேகலைக்கு எப்படி கிடைச்சது, அதோட தனித்துவம் என்ன?
1: உங்களுக்கு ஆபுத்திரன் கதை தெரியும். இப்ப ஆபுத்திரன் என்பவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு வெளியே வந்துடும், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறனால பிரச்சனை ஆயிரும். அவன் வந்து என்ன, ஒரு கோயில் வாசல்ல வந்து உட்காந்துருப்பான். அங்க போய் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கோயில் வாசல்ல நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க, கண்ணு தெரியாங்க முதியோர்கள்லாம் இருப்பாங்க. இவன் போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய உணவை வந்து முதியோர்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கறதான் என்னுடைய வழக்கமா இருக்கும். இப்ப இங்க என்ன ஆயிரும்னா, ஆபுத்திரன்ட்ட போனாவே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாயும். நைட்டு பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்க, வந்து ஆபுத்திரனை எழுப்பி சாப்பாடு கொடுவாங்க. அது பார்த்தா இடுப்பு தண்ணி வந்து வழிஞ்சிரும், அப்போ எங்கேயுமே சாப்பாடே இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அழுவான். வாழ்க்கையில் வந்து ஒரு சாப்பாடு கூட என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டே சாமின்னு சொல்லி அந்த கோயில் வாசல் இருக்கணும். அந்த கோயிலில் கூடிய சிந்தா தேவி அப்படின்ற அந்த தேவி வெளியே வந்து, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு ஒரு பாத்திரம் ஒன்று கொடுக்குறேன், அதை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்லி, அதுதான் வந்து முதல் முதல்ல இந்த அச்சய பாத்திரத்தை ஆபுத்திரன்ட்ட கொடுக்கும். அது மூலயமா அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொடுக்க கொடுக்க கொடுக்க அவங்க ஒரு சூப்பராக ஒரு மேட்டர் பண்ணிப்பாங்க. இந்திரன் இருக்கார்ல, இந்திரன் என்னன்னா, நல்ல விஷயம் கீழே நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, அவருடைய வெள்ளை கம்பளம் வந்து ஆடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க. இப்போ இவன் நல்லது செய்கிறான், உலக மக்கள் வந்து பயங்கர பசி இல்லாமல் இருக்காங்கன்னொடனே அவர் என்ன செய்வார், கிளம்பி இங்கே வருவார். வந்துட்டு, தம்பி இது மாதிரி சூப்பராக இருக்கடா, என்ன ஆசைப்பட்றேன், நான் உனக்கு எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இவ்வளோ நன்மை செஞ்சவங்களுக்கு உள்ள என்ன வேணும் கேளுன்னு சொன்னோன்னே, எப்பயுமே நமக்கு இருக்கும்ல, யாருக்கா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நம்மளுக்குள்ள ஒரு செருக்கு வந்துடும்ல, நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. குழந்தைகளுக்கு பொன்னாடிகளுக்கு வாங்கி கொடுத்தாவே நமக்கு ஒரு பயங்கர ஒரு மனசில் செருக்கு இருக்கும், நான் போகிற சோறு தின்ற, நான் தான் உழைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு செருக்கு இருக்குங்களா, அந்த மாதிரி செருக்கு வந்து அவனுக்கு வந்துடும் ஆபத்திரனுக்கு. அப்போ அவன் நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிடான் இந்திரனை பார்த்து. நீ என்ன பெரிய இது, இந்திர லோகத்தை என்ன பெருசாக இருக்குது, இங்கே இது மாதிரி இருக்கா, இங்கே இருக்குது கம்பேர் பண்ணி நக்கலாக பேசினோன்னே அவர் கடுப்பாயிட்டு, ஓ நீ இவ்வளோ பண்ணுறியான்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் மாதம் மும்மாறி புளிகிற மாதிரி மழை பிழைய வச்சு பசின்ற ஒன்று இல்லாமல் பண்ணிடுறாரு. இப்போ இவன் இருக்க அமுத சொல்வி வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதை எடுத்து எங்கே போகலான்றப்போ கடல்லேருந்து ஒரு கேங் இறங்குறோம். கப்பலில் தமிழர்கள் எவ்வளோ வியாபாரம் செஞ்சாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்கன்ற டீட்டெயிலாம் நிறைய இருக்கும். இவன் கப்பலில் ஏறி போவான். கப்பலில் போயிட்டே இருப்பாங்க. போகும்பொழுது மணிப்பளவு தீவுன்னு ஒரு தீவு வரும், அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிற போகிறப்ப உள்ளே இறங்கி அந்த தீவு எப்படி இருக்குன்னு பார்க்க போனால் இவங்க கப்பல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கே வேணுமோ அங்கேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலமை, இங்கேயும் சேர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவான், அந்த பாக்ஸை எடுத்து அந்த கோமுகி பொய்கைன்னு சொல்லுவாங்க, அந்த பொய்கையில் வந்து வேண்டி, இது எனக்கு யூஸ்லெஸ் ஆச்சு, இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க உன்ட்ட வந்தால் நீ எடுத்து கொடுன்னு சொல்லி அந்த பாத்திரத்துக்கு அங்கே போட்டுருவாங்க. அதுக்குள்ளே போய் தான் அந்த பாத்திரம் கிடைக்கும். இப்போ இந்த ஹீரோயின் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணிமேகலா தெய்வம் மூலியமா இங்கே வந்து, இங்கே தீபதிலகை வந்தோன்னா தீபதிலகை தான் கூட்டிகிட்டு போய் நீ போய் நின்னவொடனே, இப்போ பாகுபலி படத்தில் ஒரு அப்படியே பாக்ஸ் அப்படியே கை குழந்த அப்படியே வரும்ல, அதே மாதிரி அந்த பாத்திரம் அப்படியே தானாக மேலே வரும். அதை வச்சு அவர் நிறைய நன்மைகள் செய்வார்.
0: அருமையாக சொன்னீங்க. இந்த அமுத சுரபியில முதல் முதல்ல பிச்சையிடும் பாக்கியத்தை பெற்ற ஆதிரை அப்படின்றவங்க யாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு காப்பியம் 30 எபிசோடு முன்னாடி பேசணும், 30 எபிசோடுக்கு ஒருத்தர் வாழ்க்கையை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா அவங்க என்னதான் நிறைய அறக்கருத்துக்கள் சொன்னாலும் அது சென்று சேராதுன்றதுக்காக இவர் என்ன பண்ணிப்பாரு, சீத்தரை சாத்தன் ரொம்ப அற்புதம் வந்து நிறைய கிளை கதைகள் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம பேசினதே பாத்தீங்கன்னா, காஞ்சனன், பயந்தமாலை, தீபதிலகை, மணிமேகலா தெய்வம், எவ்வளவு கேரக்டர்ஸ் வந்து இணைச்சிக்கிட்டே இருப்பாரு. நீங்கள் ஒரு நாவல் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், உங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கணும், மது அருந்தக்கூடாது, ஏதோ ஒன்று ஒரு அறக்கருத்துக்கள் இருக்கணும். அறம்பொருள் இன்பம் இல்லாமல் எந்த இலக்கியங்கள் பண்ணால் காலம் கடந்து நிற்காது. இன்றைக்கி நம்ம ஏன் உட்காந்து ரெண்டு பேர் இந்த மணிமேகலையை பேசிக்கிட்டு இருக்கணும், அது காரணம் மிக முக்கியமான ஒன்றுக்கான அறம் சார்ந்த ஒரு விஷயங்களால் தான். அப்போ மனித குலத்திற்கு எப்பயுமே அறம் என்பது தேவைப்படுறதுக்காக, தான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளுக்காக அதை சொல்வதற்கு வேற வேற குட்டி குட்டி கேரக்டர்ஸ் மூலியமாக பண்ணால் தான் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் நிறைய கேரக்டர்ஸாக அற்புதமாக படைச்சிருப்பார். அந்த அடிப்படையில் இப்போ பாத்திரம் கிடச்சிருச்சு. இந்த பாத்திரம் கிடைச்சதை யார் வந்து முதல்ல சாப்பாடு போட்டுட்டு எடுத்தால் தான் சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த பாத்திரத்தில் யார் சோறு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது, இப்போ எல்லாமே யார் யாருன்னு கேட்குறப்ப தான் காயசண்டிக்கு தான் சொல்லுவாள், ஆதிரை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருக்கா அப்படின்னா. ஆதிரையும் அவனுடைய கணவன் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த ஆதிரை வந்து கேரக்டர் டிசைன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கோவலன் மாதிரியே இருக்கும். கப்பல்லாம் வச்சிருப்பான், அதுக்கப்புறம் காசுலாம் இழந்துருவான். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து, என் கப்பல் போகுது, நீ வந்து வேணா போறியா உங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் போறேன் அப்படின்னா, அவன் பேர் சாதுவன். அப்போ சாதுவனுக்கு எல்லா மொழிகளுமே தெரியும். இப்போ இவங்க என்ன செய்வாங்க, கப்பலில் போறானுங்க. இப்போ நீங்கள் தான் சாதுவன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, கப்பலில் வந்து அதை கைட் பண்ணி கொண்டு போறீங்க, வேற ஒருத்தருடைய பிஸ்னஸ், அதை எடுத்துகிட்டு போகிறப்ப நடுவில் வந்து கப்பல் கவுந்துடும். கவிழ்ந்தவொடனே எல்லாமே வந்து இறந்துருவாங்க. இவங்க இறந்தவொடனே சாதுவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா, ஆல்ரெடி கொஞ்சம் கடலில் கப்பலில் கொஞ்சம் பெரிய ஆளுனால அவன் என்ன பண்ணுவான், கரையில் ஒதுங்கிடுவான். கரையில் ஒதுங்கினா அங்கே நாகர்கள் அப்படின்னு சொல்லி அந்த

தீவுல உள்ள மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு கேங் அங்க இருக்கும். அவங்க வந்து தூக்கிட்டு போவாங்க. முழுப்பாட்டினானே வேஞ்சோடனே பார்த்து நாகர்கள் பாஷை இவன் பேசுவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு நிறைய மொழிகள் தெரியணும்ன்றது ஒரு லீடா கூட இருக்கும். மொழி வந்து உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை உன் உயிரையும் காப்பாற்றுவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா அங்க பாக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தலைவர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த தலைவர் வந்து பயங்கர போதையா இருக்கும். அவன் போயிட்டு யாரா நீ எப்பறம் எங்க பாஷை பேசலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றானே, சரிடா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்த நீ எங்க மொழி பேசுற, உனக்கு வந்து எவ்வளவு பொண்ணுங்க வேணும் எவ்வளவு மதுபானங்கள் வேணும் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து என் கெஸ்ட்டை வந்து நீங்க இது பண்ணுங்கன்னு சொன்னோன்னே, போதையால் வரக்கூடிய இன்னல்களையும் தீங்குகளையும் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப அவன் என்ன சொல்லுவான், டே புதுசா இருக்கு நீ என்ன என்னென்ன சொல்ற இது எப்படி அப்படின்னு அது பெரிய பயங்கரமா டிஸ்கஷனா இருக்கும். இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க போதை பொருளால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சொல்லணும் எங்க டிஸ்கஸ் பண்ணி பேசணும்னா அந்த பாட்டு படிச்சுட்டு பண்ணியா சூப்பர்.

0: பிரச்சனையை வந்து சொல்லணும், எங்கேயா டிஸ்கஸ் பண்ணி பேசணும்னா அந்த பாட்டு படிச்சுட்டு போனியா சூப்பராக பேசிடலாம். பெண்களால் வரக்கூடியது தப்பான விஷயங்கள் என்ன வரும்னு சொன்னால் அந்த பாட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் பேசிடலாம். அப்படி ரெண்டு பேர் டிஸ்கஷனையும் காட்டியிருப்பாரு. காட்டி முடிச்சா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளையும் தரேன், நீ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கப்பலில் ஏற்றி விடுவானுங்க. கட் பண்ணால் இந்த ஊரில் வந்து பார்த்தா இது மாதிரி கப்பலில் போனெல்லாம் செத்துட்டானுங்க, யாருமே உயிர் தப்பிக்கலை, எல்லா பெண்களும் வந்து உடன்கட்டை ஏறுங்க அப்படின்றாங்க. அப்போ உடன்கட்டை ஏறும் பொழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோடனே அப்போ மேலே வந்து அசதரியமாக ஒரு குரல் வந்து, உன் புருஷன் சாகலை, நீ கிளம்பி வெளியே வா. என் நந்தன் கதையில் சொல்கிறோம்ல அதே மாதிரி, நந்தன் கதை மாதிரி வெளியே வானே, நந்தன் எப்படி வெளியே வராரோ அதே மாதிரி இவன் குளிக்க போய் பாத்ரூம் பூலில் போயிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெளியே வருவான். நெருப்பு அவளை ஒன்றுமே அண்டியிருக்காது, தீண்டிருக்காது. அப்போ இவ தான் கரெக்டான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட தான் முதல் முதல்ல போய் பிச்சை எடுக்க அந்த உணவு கேட்கறதுக்காக அவங்க போயிருப்பாங்க. அது இப்படின்னு சொல்லி ஒரு ஆதிரை கேரக்டர், அது புருஷன் உணவு போதையால் வாழ்க்கையை இழந்து செல்வத்தை இழந்த ஒருத்தன் மறுபடியும் அதுக்காக அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம தலைவர் அழகாக படிச்சிருப்பார்.
1: அருமையா சொன்னீங்க ஆதிரை கதாபாத்திரம் பத்தி. இந்த காப்பியத்துல அரமணப்படுவது யாதன கேட்பின், மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படின்ற ஒரு பாடல் வருது, அந்த பாடலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அறமெனப்படுவது பசியை நீக்கிறதான் தான் இந்த பாட்டுடைய ஒட்டுமொத்த பொருள். ஆனா அறமெனப்படுவது யாதன கேட்டேன்னா, பசித்தவருக்கு உணவு கொடுப்பதுதான் உலகத்திலே மிகச்சிறந்த அறம் என்பதா காப்பியத்தோட முழு பொருளும் இந்த பாடல முழு பொருளும்.
1: அரமணப்படுவது யாதனை கேட்பின், மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவர்.
0: உண்டினா உணவு, உணவு கொடுத்தவன் தான் உயிர்
1: கொடுத்தவர்.
0: மணிமேகலை முன்ஜென்மத்து கதை சொல்றாங்கல்ல, உதயகுமார் ராஜாவா இருப்பான், இவங்க வந்து ஒய்ஃபா இருப்பாங்க. இப்ப என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்டன்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு எவனா வர சத்தம் கேட்டவனே இவன் கடுப்பாயிருவான். இங்க எவனா வந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பி கோவமா, யாரா நீ ஏன்னா இங்க வந்தேன்னு கேட்கும் பொழுது இவன் சொல்லுவா, இல்ல இல்ல நீ அவரை கோவப்படாத, அவரை பார்த்தா ஒரு துறவி மாதிரி இருக்காரு, நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஐயா உங்களை பார்த்தா பசியா இருக்க மாதிரி இருக்கு, சாப்பாடும் தண்ணி தரேன், நீங்க சாப்பிட்றீங்களான்னு சொன்னா சரின்னு வரும் கொடுத்துருவாரு. கொஞ்ச நாள்ல வந்து இதே மாதிரி ஒருத்தருக்கப்ப பாம்பு குத்தி உதயகுமாரன் இறந்துடுறான். உதயகுமாரன் இறந்த பிறகு இவ சாப்பிட்ற அந்த ஜென்மத்தோடைய பலன் போகுதா, அங்க போய் அவ இறக்குறப்ப ஒரு மேட்டர் சொல்லுவா சார், என்னன்னா நான் சாகுறப்ப ஒருத்தனுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தது மட்டும் தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனாலதான் இந்த ஜென்மத்தை நான் எல்லாத்துக்கும் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறேன். நான் என் பையன் கூட சொல்லியிருந்தேன், சாப்பாடு வந்து யாருக்காதான் கொடுத்துட்றா, நம்ம என்ன நன்மை செஞ்சாலும் யோசிக்கிறோம்னா செத்துருவோம். இப்போ நீ யோசிக்கிறப்ப யாருக்கெல்லாம் சோறு கொடுத்தேன்னு நினைச்சனாம அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம எவ்வளோ பாவம் செய்யணும் எவ்வளோ நன்மை செய்யணும் சார், எதுவுமே ஞாபகத்துக்கு வரப்ப சாகும் பொழுது நினைக்கிற மாதிரி ஒன்று செய்யறதான் சார் ஆரம்பிறாம் சார். அது என்னன்னா உணவு கொடுக்கறதும் நம்மளால வந்து வேற எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சில பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பழக்கங்கள் வந்து இது பண்ண முடியாது. அறம் என்பது என்னன்னா மண்ணுயிருக்கு எல்லாம்ன்றான், மனுஷனுக்குன்னு சொல்ல மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கு எல்லாம் உண்டி கொடுக்கறதா உயிர் கொடுக்கு. திருமந்தத்தில் ஒன்று இருக்கும், யாவருக்கும் முடிவது யாவருக்கும் முடிவது, அவர் நாள் தானே எழுதுவார். அதில் வந்தால் ஒருத்தர் நல்லா பேசுறது ஆறுதலாக இது பண்ணுறது அப்படின்னு, எல்லோராலும் முடியுது ஒரு கை உணவு தானே அப்படின்னு, பசுக்கு வந்து ரெண்டு கீரை கொடு, எறும்புக்கு நாலு சோறு வையே, இதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். இப்போ மண் உயிருக்கெல்லாம் உணவு கொடுக்குவர் மட்டும்தான் சார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறம்ன்றதை ஒத்த வரையில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த ஒத்த வரையை நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ வேணாலும் சந்தோஷமாக இருக்கும். யாருக்குமே எப்போ நம்ம சாவோன்னு தெரியாது, சரி சரி நம்ம 60 வயசு ஆகும் அப்போ செஞ்சுக்கலாம் சோறு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்போ வேணால் வரும். அப்போ நீ எப்போ வேணாலும் யாருக்கேனும் செஞ்சுக்கிட்டே இருந்ததுதான் இந்த பாட்டுடைய பொருள்.
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு கோட்பாடு சிறை கூட்டத்தை அறக்கூட்டமாக மாற்றுதல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கான்செப்ட் என்னன்னா சாப்பாடு போடுறதாம். இப்போ அந்த சிறை கோட்டம் முழுக்கமே தவறு செய்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பசின்ற ஒரு பிணியில் தான் இருப்பாங்க. காஞ்சனன் இருக்கான தலை வெட்டினாக்கா இவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டுனா இவன் தன்னுடைய பாத்திரத்தை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கும். ஒத்த பாத்திரத்தை வச்சு ஒத்த பொம்பளை போய் எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இவன் நேராக போய் ராஜா சொல்கிறாங்க, ராஜா இது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே நீ தீர்த்துட்ட, இவங்களுக்கு சாப்பாடு போகிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஃபண்டு இதாகிட்டு இருக்கு, அதனால் இது நீ வந்து இதை சரி பண்ணிட்ட, நீ ஏதாவது கேளு நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்றப்ப அவ சொல்லுவா, இந்த சிறை கோட்டமாக வைக்காதீங்க, அறக்கோட்டமாக மாற்றுங்க, ஒழுக்கமாக மாற்றுங்க, பசியை கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து உருவாக்குறதுக்கான பள்ளிச்சாலைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதையுடைய ஒன்லைனே. அதான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக ஆகும். சிறையில் யாருக்கா, பசியில் உள்ளவங்க இருக்கா, பசியில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த காப்பியத்தில் பெண்களின் கற்பு நெறி பற்றி மற்றும் சுதந்திரம் பற்றி எவ்வாறு பேசப்படுகிறது?
1: இப்போ கற்பு நெறின்றது நமக்கு ரெண்டாவது கான்செப்டாக இருக்குது. உங்களுக்கு சுதந்திரம், பெண் சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா கற்பு ஆண்களுக்கு தான் இருக்கா, பெண்களுக்கு ஒரு பெரிய இருக்கும். தொல்காப்பு என்ன சொல்வார்னா, கற்பனைப்படுவது கரணமோடு புறநுதல் அப்படின்னு கற்பியில் சொல்வது. என்னென்னா கரணம்னா காரணத்தோடு தான் இருக்க தான் கற்பு. என்னென்னா இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, கொண்டுருவான்றக்காக வீட்டில் போடக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரண்மை தான் அதை வந்து அவர் சொல்கிறார். கற்பனைப்படுவது கரணமோடு புணர்தல் அப்படின்னுவார். ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணுறது தான் கற்புன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உடைச்சிருப்பாங்க. அவ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு எது அழகு, அவருடைய முகம் மூக்கு அழகு, எஜுகேஷனு, டாக்டராக இருக்கா, அப்படிலாம் இல்லையா. தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பொண்ணு மாறினா அதுதான் அழகுன்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நம்ம இப்படி நிற்காது, இங்கே நிற்காது, அங்கே நிற்காத, இந்த பையன்ட்ட பேசாத, அந்த பையன் கோயட்டில் சேர்க்குற ரொம்ப நல்ல விஷயம் சார். பசங்கள் நாலு பேர்கிட்ட பேசுறது கொள்றாங்கல்ல, அது மூலயமா ஒரு பெரிய ஓப்பன் ஆயிரும். பொண்ணை வந்து ஆண்கள்லாமே பயமுறுத்தி வச்சா அது எவ்வளோ பெரிய வன்முறை. அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து பெண் அடிமைத்தனத்தை முழுக்க வந்து இவர் வந்து அவ வாழ்க்கையை அவ சூஸ் பண்ணுறோம். மெயின் காரணமே பெண் சுதந்திரம் தான். என் வாழ்க்கை எனக்கு, நீ பாரம்பரியமா நான் ராஜா பரம்பரை, இவங்க பின்னாடி வந்தாங்கன்னா இல்லாம இவங்க ஒரு ஆடல் மகளிர் பரத்தை அப்படின்ற மாதிரியான சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணு. நீ என் வாழ்க்கையை நான் பாக்குறேன் போறான்னு ரெண்டாம் நூற்றாண்டுல போனதான் தமிழ் சமூகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். லவ் பண்ணா அப்பங்காரன் விட்டுறான், லவ் பண்ணாட்டி ஓகே சொல்லணும்னா அவன் ஆசிரியர் ஊத்துறான், ஓகே சொன்னா இவன் ஜாதி மதத்தை வச்சு இவனுக்கு வந்து ரோட்ல வச்சு விட்டுறானுங்க. நாங்க என்னதான் பண்றதுன்னு பெண்கள் கேட்கற மாதிரி ஒரு காதலை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காதலை மறுப்பதற்கும் பெண்ணுக்கு மிக உரிமை இருக்குன்றதை அந்த கதையில் உதயகுமாரின் கேரக்டர் மூலயமா அவர் சொல்வார். உதயகுமார் காதலை வந்து அவளுக்கு பிடிக்கும், ஆனால் என் வேலை அது கிடையாது. இல்லை இங்கே வந்து என்னோட பர்பஸ் என்ன, நான் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் பசியை திங்கிறதா இந்த ஜென்மத்தோட வேலை. இங்கேயுமே நான் கல்யாணம் பண்ணி என்ன பிள்ளைய பார்க்கறது என்னோட இதில் இருக்கா. உதயகுமார் காதலை மறுக்கிறா, திருமணத்தை அவள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. நானே ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னா என் பொண்ணை திருமணம் வேணாம் நான் சொல்ல முடியாதுல்ல. சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமன்றாங்க அவையார். சந்ததிக்கு அழகுனாதுன்னா நிறைய குழந்தை பெற்றுக்கு போகிறதுனா இவ வேணான்றா எனக்கு போப்பா, என் வேலை அது கிடையாது. இப்போ நான் இங்கே வந்தது காரணமே என்னன்னா திருமணத்தை எதுக்குறா, காதலனை வேறான்னு சொல்கிறா, துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறா. என் வாழ்க்கை எனக்கு, எனக்கு நான் என்ன ஆகுன்றதை ஒரு அற்புதமாக இந்த காப்பியத்து மூலியம் பேசுகிறார். சமூக பெண்ணை ஈடுபடுறான், எல்லாத்துக்கும் சோறு போடணும், நீ போய் மக்களோட மக்களை போய் சமூகத்தில் போய் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் மிகப்பெரிய ஒரு சமூக பணின்னு அவங்க இது பண்ணுறாங்க. தன் வாழ்க்கையோட நோக்கத்தை நம்மளே தீர்மானிக்கிற மாதிரி ஒரு சொபிஸ்டிகேட்டான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய என்னோடய மாணவர்கள் வந்து பார்த்தா நான் படிப்பானுங்க, சினிமாவுக்கு போகிறேன்னு வானுங்க, டேரக்டர் ஆகிறேன் வாழ்ந்துட்டு போனேன், திடீர்னு பார்த்தா வேறு வீட்டு சூழ்நிலை ஒரு வேலைக்கு போயிடுவானுங்க. வேலைக்கு போய் திருப்பி வந்து ஒரு பத்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஐயா நல்லா 2 லட்சம் சம்பளம் தராங்க, அதனால் ஏற்றுக்க முடியல, என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியலங்கயான்னு சொல்லி இது நிற்பாங்க. அப்போ 2ஆம் நூற்றாண்டுலேயே இலக்கியத்தை ஆழ்ந்து பார்த்தா தெரியுது, தாம் வாழ்க்கையை ஒரு பெண் தனியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு தான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கட்ஸ் இங்கே இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குற பொழுது இவங்க வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை மிக அற்புதமாக வந்து பேசுகிறேன்.
0: அருமையாக சொன்னீங்க, கற்பு நெறி சுதந்திரம் பற்றிலாம் சொன்னீங்க. அதே மாதிரி சமுதாய பிரச்சனைகளான சாதியம் மற்றும் மத பூசல்கள் இதை பற்றிலாம் கூட ஏதாவது பேசியிருக்கா?
1: தனக்கான விஷயங்களை அடித்து உடச்சி கொண்டு போகிறதுல ஒரு சாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து உடைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்காகவே நம்ம மணிமேகலை பார்க்கலாம். தான் வாழ்க்கை தான் அப்படி போச்சு, என் பிள்ளை அவள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குன்னு அவளை ஃப்ரீயாக விட்ட மாதவி வந்து இருக்கலாம். மாதவியோட அம்மா பார்த்தீங்கன்னா தான் மகள்களும் பேத்திகளும் வந்து இந்த சமூகத்துக்குள்ளே இந்த படிநிலைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஆண்கள் வந்து தவளை வந்து

0: பூஜித்து போகிற மாதிரியான வாழ்க்கை தான் வேணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இல்லை, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இது முழுக்க முழுக்க வந்து எப்படி ஒரு யோசனை தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நூற்றாண்டுலேயே இவ்வளோ ஒரு வைடாக ஒன்று திங்க் பண்ணி இப்படி எழுதியிருக்காங்க.
1: சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பற்றி ஏதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கா? உதாரணத்துக்கு மது ஒழிப்பு, சூதாட்டம் செய்யக்கூடாது, வேறுபல ஏதாவது கருத்துக்கள்
0: ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது சார். விழாவரை கதையில், மலவன புக்க கதையில், பாத்திர மரபுக்குரிய கதைன்னு இந்த 30 கதைகளை இந்த கதையில இதுதான் சொல்றாங்களா இல்லை. ஒரு சாமியார் நடந்து வந்துட்டு இருப்பாரு பயங்கரமா, அவர் அழுக்கா நியூடா அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா சமணத்துக்கும் பௌத்தத்துக்குமான ரெண்டு பேத்துக்கு உண்டான அந்த விஷயத்தை அவர் எழுதியிருப்பார். இந்த ரெண்டு பேர் சேர்ந்தா எப்படி ஒரு மத கருத்துக்களை சொல்லிவிங்க நக்கல் பண்ணி வம்பிழுத்து ஒரு மனித உறவுல விரிசல் ஏற்படுத்துறாங்களோ, அதே மாதிரி எல்லா கதைகள்லயுமே கல் உண்ணாம தொல்லன்னா, கொலையால என்ன பிரச்சனை வருது, களவால என்ன பிரச்சனை வருது, பரத்தமையால என்ன பிரச்சனை, இப்படி சமூக தீமைகளை எல்லா கதைகளுமே அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. அதன் நோக்கம் வந்து தனி மனித ஒழுக்கத்தை மட்டும் கிடையாது, சமூக அமைதியையும் மனித வாழ்வையும் நிர்ணயிக்கிறதுக்கு தான் இருக்காங்க.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இதுல பல நாடுகள், பல பூகோள பகுதிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து பூம்புகார், மணி பல்லவம், சாவக நாடு, பஞ்சி, காஞ்சி அப்படின்ட்டு. நம்ம காப்பிய நாயகியான மணிமேகலை பல இடங்களுக்கு பயணம் போறாங்க. இதோட பூகோள முக்கியத்துவம் என்ன?
1: கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது சும்மா சொல்றாங்களா உண்மையிலே சொல்றாங்களான்றதுக்கு 2nd century எழுதப்பட்ட இந்த காப்பியம் வந்து ரொம்ப ஒரு மேப் மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு சாதுவன் எடுத்துட்டோம்னா அவன் கடல்ல போனான், பிசினஸ் பண்ணானுங்க, அங்கேருந்து வந்தானுங்க, இப்படி எல்லா காதைகள்லையும் கடல் வணி தொடர்புகள் வந்து ஒரு நாட்டுடைய வணிக தொடர்புகள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்றதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கு. வெறும் காப்பியத்தை ஒரு ஒழுக்க நெறியா பார்க்காம ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக ஒரு நாடு அப்போ எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான சுதந்திரம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களுமே இங்கே இந்த காப்பியத்தில் இருக்குது. வெள்ளைக்காரர்கள் எங்கே அங்கேருந்து வந்தாங்க, தங்களுடைய சமயத்தை பரப்புறதுக்கு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பௌத்தம், இங்கே இருக்கக்கூடிய சமணம், இங்கே இருக்கக்கூடிய வைணவம், எல்லா கதை கருத்துக்களுமே கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி வந்து பூலோகம் முழுக்க வந்து இவங்க பயணப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம பெருமையாக கூட வச்சுக்கலாம். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு சொல்கிறாரு தொல்காப்பியர். அந்த காலத்தை வந்து பெண்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு 2nd century சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணி இங்கே வந்து பார்த்தோம்னா கடல் முழுக்க நம்மால் வந்து அப்படியே பரவி, உலகம் முழுக்க பரவி வணிகத்துக்காக. வணிகம்னா நம்ம எப்படி யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம போய் ஒரு முத்த பவளத்தை என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த காலத்தை இவங்க இவ்வளோத்தை வள வச்சு இவ்வளோ கொண்டு போய் பண்ணி வணிகத்தில் பாசை கற்றுக்கிட்டு அந்த பாசை மூலியமாக தன்னுடைய பரப்பை வந்து தமிழர்கள் எவ்வளோ, அது சொல்லுவாங்கள்ல, நீங்கள் இந்த எவிடன்ஸை வச்சு தமிழர்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பின்னாடி

0: நாலேஜபிளாக இருந்தாங்கன்றதை நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கான ஒரு விஷயம் பயணம் செய்யறது வந்து நம்ம பேசலாம். நம்ம
1: அருமையா சொன்னீங்க சார். இதுல சாவக நாடு அப்படின்னு குறிப்பிடப்படுது, அது எந்த தேசத்தை குறிப்பிடுது?
0: இப்ப இந்த ஜாவா இந்தோனேஷியா சொல்றாங்களா சார்?
1: அதுதான் சாவகம்.
0: அதான் இப்ப அதான் சாவகம் அப்படின்றாங்க. அங்க இங்க இருந்து போகும்பொழுது அவங்களுடைய பண்பாடு நமக்கு வருது, அவங்களோட போகும்பொழுது நம்மளுடைய பண்பாடு, இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரவுன்றதுக்காக தான் சாவக நாடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அங்க போய் தான் இவ வந்து என்ன பண்றா, ஆபுத்திரன் சந்திக்கிற. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பார்த்தோம்னா ஆபுத்திரன் கதையெல்லாம் சொல்லி, இவர் வச்சிருந்த பாத்திரம் தான், இவர் தான் தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போட்டாரு, இந்த பாத்திரம் வந்துடனே ஆபுத்திரன் என்ன பண்ணுவான், ஆனா உங்களுக்கு தெரியுமா சார், ஆவின் பால் அப்படின்னா ஆனா பசுமாடு, ஆவுடைய மகன் சொல்லி சொல்றான். ஏன்னா இவன் பிறந்து அங்க போனோடனே அந்த மாடு தான் நக்கி அவன் வந்து சரி பண்ணும். இவன் என்ன பண்ணா, மறுபடியும் செத்து இந்த பாத்திரம் வேஸ்டா போச்சுன்னு தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு அந்த கோமுகி புயல போட்டுட்டு வடக்கு இருந்து உயிரை விட்டுருவான். அந்த உயிர் என்ன பண்ணா, மறுபடியும் ஒரு பசு வயிற்றுலயே போய் எங்கேயே பிறந்து இந்த சாவக நாட்டுலாம் இருக்க மாதிரி இருக்கும். இவன் மறுபடியும் அவளை போய் மீட் பண்ணுவான். இந்த இதுல எல்லாம் போயிட்டு நீங்க ஏன் இப்ப நீங்க மறுபடியும் வாங்க அப்படின்ற மாதிரியான செகண்ட் பார்ட் கூப்பிடுற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும். அதனால சாவக நாடு ரொம்ப முக்கியமான ஒரு இது.
1: சாவக நாடு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. வஞ்சி மாநகரத்துல மணிமேகலை பல்வேறு சமயவாதிகளிடம் வாதிடுறாங்க. அதிகம்
0: எப்பயுமே நம்ம வந்து ஒரு சமயத்தை சார்ந்தே பேசணும்னு வச்சுக்கோங்க சார், அதுல வந்து உங்களுக்கு சரியான தர்க்கம் கொடுக்க முடியாது, எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு பெரியாரிஸ்டா இருக்கேன் அப்படின்னா எல்லா மதங்களை பற்றி எல்லா கருத்தையும் எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் நான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். இங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அதெல்லாம் நம்ம தெரியும், பௌத்தத்துக்கு இதுக்கான கதைகள் தான். அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து எல்லா மதங்களையும் தெரிஞ்சு, இப்போ ஒரு கிறிஸ்டியனாக இருக்கானா அவருக்கு பைபிளும் தெரியணும், திருக்குறானும் தெரியணும், நாலாய திவ்ய பிரமும் தெரியணும், நாயன்மார்களை பற்றியும் தெரியணும், பௌத்தமும் தெரியணும், சீக்கியமும் தெரியணும். தெரிஞ்சாதான் இங்கே இருக்க உண்டான வேறுபாடுகள் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். தன்னுடைய கொள்கைக்கு உண்டான கருத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டே பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது போய் மத குருமார்கள்ட்ட போய் நீங்கள் செய்யலாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி ஒரு 10 வயசே நம்ம அந்த டைமில் அவர் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் லைஃப் கட் பண்ணி 30 வயசில் அந்த ரிட்டர்ன் வருவார். அந்த டைமில் வந்து மதவாதிகள்ட்ட போய் அவங்க போய் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, நீ பண்ணுறது தப்புன்னு, சரியில்லை, மனிதம் தான் இங்கே முக்கியம். குண்டலகேசில அதே அவங்க பண்றாங்க, நீலகேசில அதே பண்றாங்க. எல்லா காப்பியங்களையும் பின் பல்வேறு மதத்துல உள்ள கருத்துக்களை வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கான வேலையை பார்க்க.
1: அருமையா சொன்னீங்க, ஏன் சமயவாதிகளிடம் அவங்க வந்து வாதிடுறாங்க அப்படின்ட்டு.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: மணிமேகலை தன்னுடைய இறுதி நாட்களை காஞ்சி மாநகரத்துல கழிக்கிறாங்க. அதே காஞ்சி மாநகரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் காரணம் உண்டா?
1: இங்கே வந்து பல்வேறு சமய கொள்கைகளை அவங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு மணிமேகலை வந்து ஆன்மீக பயணத்தை தொடராங்க. இப்போ இங்கே நம்ம காசிக்கு போகிறோம், ராமேஸ்வரத்துக்கு போகிறோம், வேளாங்கண்ணி போகிறோம், பழனி போகிற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. எல்லாத்துலேயும் போய் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பேசினதுக்கு பிறகு மணிமேகலை ஆன்மீக பயணத்தை தொடர்றதுக்காக காஞ்சிக்கு போகிறாள். காஞ்சியில் தான் வந்து பௌத்த அறத்தை மேலும் ஆழமாக அறிஞ்சு துறவு வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு ஏற்ற இடம்னு சொல்லிட்டு காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பௌத்த கருத்துக்கள், பௌத்த குருமார்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடனால அப்பயே வந்து அங்கே கிளம்பி போயிருந்துருக்காங்க.
0: காஞ்சி மாநகரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இந்த காப்பியத்தோட மொத்தம் 30 காதைகள் இருக்கு. இந்த இறுதி காதை வந்து பவத்திர மருகன பாவை நோற்ற காதை.
1: ஆமா,
0: அது கூறும் வாழ்வியல் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு
1: சார். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆசை, அதுக்கப்புறம் அதுல ஆசையில வரக்கூடிய பற்று, அந்த பற்றுல மூலியமா நம்மளுக்கு ஒரு வினை வருது. அம்பவத்துக்கிறதுல ஒரு ஆசை ஏற்படுது, என் பிள்ளை குட்டி இருக்கணும், என் பொண்டாடி இருக்கணும்னு இருக்கு. அது மூலியமா வந்து நமக்கு வந்து ஒரு பற்று அதுக்கு மேல இருக்கு, அது மூலியமா ஒரு விளைவிப்பு இருக்கு. அதில் வந்து ஒரு பிறவி துன்பத்தை அடையிறோம். இந்த பிறவி துன்பத்தை நம்ம நீக்கணும்னா துறவரையை மேற்கொண்டா சரியாக இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை கொடுக்க வாழ்வியல் தத்துவம் சார்.
0: ஆசைக்கு வந்து அளவே இல்லை.
1: ஆமாம்,
0: ஆசைப்படக்கூடாது. ஆசையை அறுத்தால் பிறவி
1: போயிடும், முக்தி அடைஞ்சிடலாம்.
0: ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்ச புத்தரே வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: அதனால இது ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுது. இந்த காப்பியத்தில் உள்ள இலக்கிய நயம் பத்தி கொஞ்சம் உரையாடிடுவோம். சிலப்பதிகாரத்தோட நடைக்கும் மணிமேகலையின் ஆசிரியப்பா நடைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்ன?
1: சிலப்பதிகார கதை வந்து கதை முழுக்க வந்து கலையை பற்றி. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி செட் பண்ணணும், புல்லாங்குழல் இருக்குல்ல சார், புல்லாங்குழல் எப்படி வாசிக்கணும் சொல்லி சிலப்பதிகாரத்தில் இருக்கு சார். ஒரு மியூசிக் டீச்சர்னா எப்படி இருப்பா, அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாட்டை எப்படி வடிவமைக்கிறது, தாளத்தை எப்படி வடிவமைக்கிறது, எல்லா விதமான ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை கதையை வந்து கலையும் உணர்ச்சி இந்த பேசிக்ல கொண்டு போயிடலாம். ஆனா மணிமேகலை பாத்தீங்கன்னா இங்க கதைக்கு அப்புறம் அங்க ஆர்ட் இருக்குதுல்ல சிலப்பதிகாரத்தை, இங்க வந்து பாத்தீங்கன்னா அறம் இருக்கும். அந்த அறத்தை சொல்வதற்கு ஏற்ற பாவகை எது அப்படின்னா ஆசிரியப்பால். அந்த சிலப்பதிகாரம் வந்து பல்வேறு வகையான, அதாவது வேற வேற ஏரியா சொல்றதுக்கு ஒவ்வொரு அந்த ரிதம் பேட்டர்ன் தான் சார் பாவகைனா. இப்ப நீங்க வெண்பா அப்படின்னா மேல 4 சீர் இருக்கணும், கீழே 3 சீர் இருக்கணும். சீர் என்பது இப்ப வந்து பொன்குமார், பொன்சந்திரன், பொன் ரமேஷ் இப்படி வச்சோம்னா இது பொன்றது ஒரு சீர், ரமேஷ்ன்றது ஒரு சீர், பொண்ணுன்றது ஒரு சீர், சந்திரன்ற ஒரு சீர். இப்ப இந்த சீரை வந்து மேல 4 சீரும் கீழே 3 சீர் வைக்கிறதான் பாவகை. இப்ப ஒவ்வொரு பாவமே எதுக்கு பாடப்படுது? இப்ப சோகமா இருந்தா நீ வந்து என்ன பாட்டு பாடணும், சந்தோஷமா இருந்தா என்ன பாட்டு பாடணும், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருந்தா என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு தான் பாவகை. இப்ப நீங்க துள்ளலோசைன்றான், துள்ளலோசைனா நீங்க வைபான சாங்ஸ் பாடுறதுக்கு அப்பயே வந்து துள்ளலோசையை பயன்படுத்திருக்காங்க. அது ரிதம் பட்டம் எப்படி இருக்கும், மேலே எத்தனை அடி இருக்கணும், கீழே எத்தனை அடி இருக்கணும். தூங்கலோசைனா சோகப்பாட்டு பாடுறது. ஆசிரியப்பாலாம் பெரும்பாலும் கருத்துக்களை நான் ஒருத்தர் சொல்லி நீங்க கேட்கற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அப்ப சிலப்பதிகாரம் நடையும் இது வந்து வாட் இஸ் த பர்பஸ், இந்த நூலை நீங்க எவ்வளவு அற்புதமா இருக்கும், இந்த நூலை நீ எதுக்கு எழுதுற, நீங்க நன்னூல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, நன்னூல் தொல்காப்பியத்துல இந்த நூலோட பர்பஸ் என்ன, யாருக்கு போய் சேருது, கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு வர்ற சார், எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறப்ப யாருக்கு சொல்ற, அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும். இப்ப தனுஷ் படம் யாருக்கு இருக்கும், அது சிம்பு படம் யாருக்குன்ற தெரிஞ்சிட்டு பண்ணணுமே ஒழிய நீங்க இவங்களை கொண்டு போய் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல வைக்கிற மாதிரி வச்சா ஆடியன்ஸ்க்கு இருப்பாரு. அப்ப ஒரு நூலையும் வந்து கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு சொல்ற மாதிரி இந்த நூலை எதுக்கு எழுதுறோம், அதுக்கு எந்த வகையான பாவகையில் எழுதணும்ன்றதையும் இவங்க ரொம்ப அற்புதமா சொல்றதுதான் இந்த ரெண்டு நடைக்கும் உள்ள வித்தியாசமா பார்க்க போறோம்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி அதை வச்சுக்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காப்பியம் எழுதப்பட்டிருக்கு, மணிமேகலை காப்பியம். இதன் மூலமா நவீன சமூகத்திற்கு என்ன செய்தி சொல்றாங்க, அதே மாதிரி இளைய தலைமுறையினர் இந்த காப்பியத்தை அவசியம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன காரணங்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த 1500-2000 ஆண்டுகள் நம்ம சொல்றோம், இதுல ஒட்டு மொத்தமா எடுத்தோம்னா ஒரு 5 விஷயத்தை எடுத்துக்கலாம் சார். ஒன்னு என்னன்னா பசியை ஒழித்தல். இவள் நம்ம பாச மாதிரி எல்லா காதைகள்லயுமே பசியை ஒழிக்கிறது தான். பசியை ஒழிச்சா இங்க எல்லாமே சரியா போயிடும். இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் காரணமும் பசி தான் அப்படிது. ரெண்டாவது என்ன, மனித சமத்துவம், சமூக நீதியை வளரு. யாரையுமே இவங்க இந்த கேஸ்ட் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை ஒரு ஆடல் மகளிர் குழுவத்தை சேர்ந்தேன், அவள் போய் ஊர் முழுக்க சோறு போட்டு எல்லாத்துக்கோடைய பசின்ற வியாதியே போகிறாங்க. அப்போ எல்லாமே மனிதர்கள் தான் அப்படின்ற விஷயத்தை இதில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க இந்த கதையை அப்படின்றது சொல்லியிருப்பார். ரெண்டாவது, மூணாவது, பெண்களுடைய தேர்வு உரிமை, அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும், என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது. நாலாவது, சிறைச்சாலையில சீர்திருத்தம் கொண்டு வரணும். நாங்கள் நீங்கள் நம்மளே பாருங்களேன், ஒரு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஏதாவது தப்பு செய்தால் டப்புன்னு தான் அடிக்கிறோம், ஐயோ என் குழந்தைலாம் கையில பவர்லாம் குறைச்சி நம்ம அடிக்க போறதில்லை.

0: ஓங்கிதான் அடிப்போம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஒன்றே குற்றவாளி ஆயிரும். அப்போ சிறைச்சாலை இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சூழலில் தான் தப்பு செய்வாங்க. அதாவது நான் ஒரு 80% நான் சொல்கிறேன், 20% அது வேலையாகவே இருக்கவங்க இருப்பாங்க. அப்போ அப்போ இந்த 80%னா ஏன் இவ்வளோ தண்டனை பெறணும்? இப்போ இவங்களுக்கு ஒரு கொடுக்கலாம்ல, ஒரு சீர்திருத்தம் கொடுக்கலாமேனு சிறை சீர்திருத்தத்தை பற்றி அப்பயே வந்து இவங்க பேசியிருக்காங்க. அடுத்து வந்து கருணை சார், நீங்கள் அப்படி சொன்ன மாதிரி இந்த நூல் படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு உயிரையும் மண் உயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தல் உயிர் கொடுத்தல்ன்ற மாதிரி எனக்கு நான் பர்சனலாக பார்க்குறேன். நான் வந்து ஓங்கி நம்ம நைட்டில் ஒரு லைட்டு படம் பூச்சா வந்ததில்ல, அதை அடிக்கலான்னு போனதுக்கப்புறம் டக்குன்னு மணிமேல் வந்து நின்றோம் ஏய் அப்படின்ற மாதிரி உடனே நம்ம அப்படியே மாசம் இந்த கருணையை வந்து பேசும், பசியை பேசும், சமூக சீர்திருத்தத்தை பேசுது, சிறைச்சாலை அறக்கூட்டமாக்குது, கருணையை பேசுது, உயிர்களிடத்துல அன்பை வந்து முக்கியமாக பேசுது. இளைஞர்களுக்கு என்ன சொல்லி இல்லாமல் என்ன சார் நீங்கள் நாங்கள்லாம் ஜென்சி வந்துட்டோம் நீங்கள் போய் கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க எங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்லாம் கிடையாது. மனித உயிர்கள் என்பது ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம், ஒரே மாதிரி தான் சாகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிறந்தோம், இதே மாதிரி தான் வாழ்ந்தோம், இதே மாதிரி தான் செத்தோம். எங்கேயுமே யாருமே புதுசாக ஒன்றும் பண்ணல. மற்றபடி மனித உணர்ச்சி என்பது ஒன்று தானா, 16 வகை ஜெண்டர்ஸ்க்கும் அவங்களுக்கான தேவைகள் தான் வந்திருக்கே ஒழி இங்கே எந்தவுமே மாற்றமே கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த காப்பியங்களை படிக்கிறது மூலியமாக தான் நம்ம வாழ்வை வந்து நெறிப்படுத்திக்க முடியும். இவங்க உடனே கிரிஞ்சு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என் பசங்களை என்ன சொல்வேன்னா கல்வி என்பது என்னென்னா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் கல்வின்னு சொல்லுவேன். இப்போ நான் பார்ப்பேன் இவங்க ரெண்டு பேர்த்து போகிறான் ஒரு ஊரில் போய் வாங்கிட்டு வாங்கினான்னுவேன், ஒரு அப்பனா வந்து நம்ம போகலாமா அப்படின்ட்டு இருக்கும், இல்லை இல்லை அந்த ஊரை போய் அவன் தெரிஞ்சுட்டு வரட்டும், ஏன் அவன் என்ன அப்புறம் எப்போ தான் நீ லேர்ன் பண்ணி கொடுப்பாரு. என் பையன் வந்து வடபழனிலேருந்து கிட்டத்தட்ட எக்மூரில் ஸ்கூலுக்கு வரான், நான் கவர்மெண்ட் பஸ் தான் அனுப்புகிறேன். அப்போ மனித வாழ்வை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஒரு அண்ணன் இருப்பான், ஒரு தம்பி இருப்பான், ஒரு அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு டைமில் அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்க, உடனே அதில் வந்து சண்டை வந்திருக்கும், அப்புறம் பிரிஞ்சிருப்பான், சாவுக்கு கூட நம்ம போகாத மாதிரி சூழலாம் இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம இப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த காப்பியங்கள் தான் இருக்குது. அப்போ இளைஞர்கள் இங்கே எப்படின்னா மனித நேயமாக என்னென்னு அறியணும்னா நீங்கள் காப்பியம் படித்தாங்க. ஒரு பசுக்காக வந்து உயிரை கொடுத்த கதையெல்லாம் இங்கே இருக்கும். அப்போ அந்த உயிருக்கு இப்போ இவன் கொடுக்குறான் அப்படின்லாம் இருக்கும். ஒரு இடத்துல வந்து என் மௌன சாவர் என்ன எடுத்துக்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அம்மா இருக்கும். அப்போ சுய சிந்தனையை வளர்க்குறாங்க, எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணுன்றத நேர் வழியில் நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சாய்ஸ் வந்து எனக்கு இருக்கு, எனக்கு என்ன தேர்ந்தெடுக்கணுன்றத இந்த மணிமேகலை காப்பியம் மூலம் பார்த்துக்கலாம். அப்போ சமூக பொறுப்பு, எங்கே போனாலும் எனக்கு தன் பெண்டு தன் வீடு தன் சோறு இப்படின்னு இருக்கான் சின்னஞ்சிறு உள்ளதன் பாரதிதாசன் சொல்கிற மாதிரி எப்போ பாரு தான் தான் தான் உள்ளதான் என் குடும்பம் என் குடும்பம்னு இருந்தேன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. நிறைய செலிப்ரிட்டிஸ் குழந்தைங்க நீங்கள் சாவுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சார். இப்போ நம்ம ஒரு திருச்சியிலேருந்து வந்திருப்போம், மதுரைலேருந்து வந்திருப்போம், நமக்கு ஒரு வாழ்க்கையை தேடி ஓடிட்டே இருக்கோம்ல, எல்லாம் அனுபவமாக பார்க்குறோம்ல, இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இப்போ நம்மளால் ஒரு ஃப்ளைட்டில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ நாள் காற்று வந்து இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம், இப்போ ஒரு சோறு கிடைக்குது, ஒரு 5-star ஹோட்டல் தங்கினா நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பொழுது வாழ்வில் ஒரு வெறுமை வந்துடும். அந்த வெறுமை என்ன ஆகுனா அவங்களோட சின்ன விஷயங்கள் கூட தாங்காமல் டக்குன்னு சூசைடுக்கோ போதைப் பொருளுக்களுக்கோ அடிமையமே ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சினிமா இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருந்து சூசைட் பண்ணதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இவங்க டிவி நடிகைகள் எல்லாமே ஏன் காரணம்னா எல்லா இன்பமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது, அது இல்லை உன்னை தேடி போகணும். அப்போ ஒன்று இருக்க காசு செல்வம் எதுக்கு வந்துச்சு, அடுத்தவனை கொடுக்குதான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து அடுத்தடுத்துட்டு போயிடுவேல, இல்லை இல்லை செல்வம் எனக்கும் தானா, அப்புறம் உனக்கு எல்லா வகையான போதையும் செஞ்சு அவங்க இளைஞர்கள் மாட்டிக்குவாங்கன்றது. சுயத்தை அறிகணும், சமூக பொறுப்பை உணரணும் அப்படின்றது தான் இந்த மணிமேகலையுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரணம். ஒரு பெண் கதாபாத்திரத்தை வச்சு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சிட்ஃபீல்டு ராபர்ட் மெக்கியான எல்லா ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கையும் ஒன்றா போட்டு வச்சு எழுதின ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் என்று தான்
1: காப்பியத்தோடு ஒரு திரைக்கதை மாதிரி இருக்குது அப்படின்றீங்க.
0: ஆமாம் ஆமாம் சார், உண்மை கண்டிப்பாக உண்மைதான்.
1: அருமை ஒரு நிறைவான கருத்தை சொல்லி முடிச்சிருக்கீங்க. முனைவர் தா டான்ஸ்டுவானி அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக அருமையான ஒரு காப்பியத்தை அது குறித்த பல செய்திகளை வந்து சொல்லியிருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. எனக்கும் வந்து இது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேரி இலக்கியங்கள் படிக்கணுன்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. ஆகாஷவாணியுடைய ரீச் என்ன நமக்கு தெரியும், எவ்வளோ மக்களை கொண்டு போய் சேரும், டெய்லரிங் பண்ணுறவங்க, நகை வியாபாரம் பண்ணுறவங்க, நகை செய்கிறவங்க, இப்படி ரூமுக்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வானொலி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ்ன்றது நமக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வானொலி கேட்டு கேட்டு வந்தவங்க தான். அது அந்த மூலியமாக இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றதும் சமூக பொறுப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் உங்களோட கேள்விகள்லேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தை பற்றி, சமூக பொறுப்பை பற்றி, அறத்தை பற்றி இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணியை செஞ்சுருக்கக்கூடிய இந்த பொன்சந்திரன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி சார்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். மனதை மயக்கும் மணிமேகலை பங்கேற்றவர் முனைவர் டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு

0: ஆகாஷ்
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
2: புதுகலம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நேரம் கேட்கும் முன்,
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனேகால் புதர், நாகர்கோவில், 9842111164.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி வளமுறை இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் என்றால் என்ன குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள்நாயகிதா ராஜ் அவர்கள். இன்று பகல் 12:55 திரையிசை, பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதி, இதில் எந்த அளவுக்கு நீங்க நீங்களா இருக்கீங்க என்ற தலைப்பில் நேரலை நிகழ்ச்சி. இன்று பகல் 1:55 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேனி நிறம் வாராய் தோழி, இதில் ஞாபக மருதி, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ற தலைப்பில் நேரலை கேட்கலாம். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:02 முல்லைச்சரம், 5 முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்று இரவு 7 மணிக்கு இனிசி நேரம், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டு வெண்டை சாகுபடி நீர்முகத்தில் பங்கேற்கிறார் நாவல்காடு பி கண்ணன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், நெற்பயிரில் இலை மஞ்சளாவதை தடுக்கும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம், வெள்ளிச்சந்தை தரூபா கிறிஸ்டோபர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 9:15 செய்திச்சுடன், 9:30 திரைசை, 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு, 10:20 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடிமறை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. மதிய நேரத்தின் மெல்லிய மழை துளிகளைப் போல உங்கள் மனதை வருடி மகிழ்விக்க வருகின்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இனிமையான இசை, இதமான நினைவுகள், மனதுக்கு பிடித்த பாடல்கள் என இந்த நேரத்தை இசையால் இன்னும் அழகாக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடியிருக்கும் பாடல் வாலியின் வரிகளை இளையராஜாவின் இசையில். தேனின் இனிமை போல சில இசைகள் நெஞ்சினில் இனிமையை கூட்டும், நினைவுகளுக்கு வாசம் சேர்க்கும் ஒரு இனிய தருணம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புது நாகர்கோவில் 9842111364.
2: மாலை பொழுதின் மயக்கம் மனதுக்குள் மெதுவாக இறங்கும். இனிமே மறக்க நினைத்த நினைவுகள் கூட மீண்டும் வந்து மனதை வருடும். மனநிலையும் மதுரமழையில் அடுத்ததாக நான் மகாநல்ல திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியிருக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் என்றால் என்ன குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனநனையும் மதுரமொழி. இது தேடல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக புலமை பித்தனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் SB பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல். வசந்தம் வந்தால் பூக்கள் மட்டுமல்ல மனசுக்குள்ளும் சந்தோஷம் மலரும். அந்த வசந்தத்தின் வாசம் இசையாக நம்மை தேடி வரும் நேரம் இது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டு வெண்டை சாகுபடி, நாவல்காடு பி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் இலை மஞ்சளாவதை தடுக்கும் வழிமுறைகள், அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

மனம் நினையும் மதுரமழையில் அடுத்ததாக புதுமை பெண் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடியிருக்கும் பாடல். வரிகள் வைரமுத்து, இசை இளையராஜா. சில பார்வைகள் பேசும், சில கண்கள் கவிதை எழுதும், வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த அழகான மயக்கம் மனதில் மெதுவாக நிறைந்து போகும்.

0: பொய்யா பொய்யா
1: நீடா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: நீடா

0: காத்தல் மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். மனநனையும் மதுரமழையில் நிறைவாக முதல் மரியாதை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். சில உறவுகள் வார்த்தைகளால் உருவாவதில்லை. ஒரு பார்வையில் பிரிந்து ஒரு நினைவில் வாழ்ந்து காலம் கடந்தும் மனதை தொட்டுக்கொண்டே இருக்கும்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது மனம் நையும் மதுரமடைந்து தேரல் சுவையில் சாரலிசை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மீன் அவைரமுத்து. இன்னும் சில நொடிகளை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃபிளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்திய பின் சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காந்தியடிகள் பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடியில் இன்று கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற

0: நடைபெற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மகளிருக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்ணின் சமத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கல்வி பெறும் உரிமை தொடங்கி வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 18 வயதுக்கு கீழ் ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் பெண்கள் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஜார்ஜ் ரோடு, திருச்செந்தூர் சாலை, துறைமுக சாலை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் என இந்த ஓட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சியில் அனைவருக்கான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்பெற செய்வது மற்றும் கிராமப்புறங்களில் மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள விஜய் காட்டில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வலிமை மிக்க தலைவராக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும் நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டியவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனது உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தெரிவித்துள்ளார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் அவர் கூறியுள்ளார். எளிமையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுதல், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது மாளிகையில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டுவர அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட காமராஜரை வருங்கால சந்ததியினர் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளாா். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசியுள்ள பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு

0: பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். தமது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். மில்வாக்கியில் நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி, அரிய கனிம வளங்கள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற கனடா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எரிசக்தி தேவை, விநியோக சங்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இரு நாடுகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $30 பில்லியனிலிருந்து $70 பில்லியன் உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கனடா இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒட்டோவா நகரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கனடாவில் கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய முதலீடுகளை அதிக அளவில் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் கனடா நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 இடங்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக அவற்றிற்கு பெயர் சூட்டுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நில அளவை கணக்கீட்டு வரைபடத்தின் அடிப்படையில் லடாக் அரசுடன் கலந்தாலோசித்து இந்த இடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை, பூலோக கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃபிளை துபை விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி FM 101. நேரம் 12:50.

0: நலமாய் வாழ்வோம்.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கான நல்ல உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள்.
2: நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம். ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்பது தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். முதலில் உணவை தவிர்க்காமல் சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். உணவில் பல்வேறு உணவு குழுக்கள் இடம்பெற வேண்டும். இரண்டாவதாக, அதிக அளவு சர்க்கரை, உப்பு மற்றும் நிறைவற்ற கொழுப்பு கொண்ட உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும். நான்காவதாக, உணவை தேர்ந்தெடுக்கும் போது ஃபுட் லேபிள்ஸ் அல்லது உணவுப் பொருட்களின் ஊட்டச்சத்து விவரங்களை படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் உணவு தயாரிக்கும் முன்பும் உண்பதற்கு முன்பும் கைகளை சுத்தமாக கழுவுதல் போன்ற ஃபுட் ஹைஜீன் பழக்கங்களும் அவசியம். நாம் தினமும் உணவு சாப்பிடுகிறோம், ஆனால் உணவு சாப்பிடுவது மட்டும் போதாது. சரியான உணவை சரியான அளவில் சரியான முறையில் சாப்பிடுவதுதான் நல்ல ஊட்டச்சத்தின் அடிப்படை. நமது உணவு பழக்கங்கள் நமது எதிர்கால ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன.

0: சமச்சீர் உணவை தேர்ந்தெடுப்போம். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தின் முதல் படி சமச்சீர் உணவு. ஒரே வகை உணவை அதிகமாக எடுத்துக் கொள்வதை விட பல்வகை உணவுகளை சேர்த்து கொள்வது சிறந்தது. தினசரி காய்கறி மற்றும் பழங்களை சேர்ப்போம். காய்கறிகள் மற்றும் பழங்கள் பல்வேறு வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் பிற பயனுள்ள ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு போன்ற பல நிறங்களை கொண்ட காய்கறி மற்றும் பழங்களை உணவில் சேர்ப்பது பல்வேறு ஊட்டச்சத்துக்களை பெற உதவும். முழு தானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவுகளை பயன்படுத்துவோம். வெள்ளை அரிசி அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களை மட்டுமே சார்ந்திராமல் நமது பாரம்பரிய சிறு தானியங்களையும் உணவில் சேர்க்கலாம். உள்ளூர் உணவுகளை பயன்படுத்துவது சத்தான உணவு பழக்கத்தை எளிதாகவும் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் மாற்றும். போதுமான புரதத்தை பெறுவோம். புரதம் உடலின் வளர்ச்சி மற்றும் திசுக்களின் பராமரிப்பிற்கு அவசியமானது. குழந்தைகள், இளைஞர்கள், கர்ப்பிணிகள் போன்றவர்களின் புரத தேவைகள் மாறுபடலாம். உப்பை அளவோடு பயன்படுத்துவோம். சர்க்கரையை கட்டுப்படுத்துவோம். இன்றைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் சாஃப்ட் ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ், கேக், பிஸ்கட்ஸ் மற்றும் பிற சர்க்கரை அதிகம் கொண்ட உணவுகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஃபாஸ்ட் ஃபுட் முற்றிலும் தடை செய்யப்பட்ட உணவு என்று கூறுவதற்கு பதிலாக அவற்றை அடிக்கடி.
1: தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
2: பற்களில் பிரச்சனையா?
1: கவலை வேண்டாம்,
2: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
1: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
2: தரமான பல் சிகிச்சைக்கு
1: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
2: தொடர்புக்கு
1: 9751117066. நலமாய் வாழ்வோம். RCT எனப்படும் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் என்றால் என்ன என்று விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள்.
3: ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னது அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு க்வெஸ்சன் தான். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ங்கிறது உங்க பல்லோட ஒரு லாஸ்ட் ஆப்ஷன், சேவ் பண்ற ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, உங்க பல்லுல வந்து சொத்தை வந்து உங்க பல்ல அரிச்சு நம்மளோட வேர் வரைக்கும் போய் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கண்டிப்பா சூஸ் பண்ணி தான் ஆகணும். இது எதனால வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து உங்க பல்ல காப்பாத்துற ஒரு லாஸ்ட் ஆப்ஷன். உங்க டென்டிஸ்ட் வந்து இது வந்து பல்ல காப்பாத்துறது ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் சொன்னாங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த தான் சூஸ் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட்ல நம்ம வந்து பல்லோட சொத்தை, அரிச்சிருக்கிற சொத்தை எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி வேர் வரைக்கும் நம்ம வந்து கிளீன் பண்ணி ஃபில் பண்றதுதான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்து மறக்க வச்சுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்றோம். சோ அதனால வந்து உங்களுக்கு பெயின் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து ஒரே நாள்லயே பண்ணி முடிக்கலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு வந்து 30-40 minutes தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்வெல்லிங்கோ இல்லனா அந்த பல்லுல இருந்து பல்ப் அப்படி ஏதாவது வருது அப்படின்னா மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரே நாள்ல பண்ணி முடிக்க முடியாது, ரெண்டு நாளா பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல, ரூட் கெனால் வந்து பண்ணவே வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா பல்லு எடுத்துதான் ஆகணுமே தவிர வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. ரூட் கெனால் பண்ணதுக்கு அப்புறம் பல்ல வந்து நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கேப் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேப் நம்ம போடலன்னா பல்லு வந்து உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரூட் கெனால் பண்ணிட்டு அந்த பல்லோட ஸ்ட்ரக்சர் இன்னும் கம்மியா இருந்துச்சு, கேப் போடவே முடியாத அளவுக்கு இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த பல்ல வந்து பில்ட் பண்ணி எடுக்கலாம். அதோட பேரு தான் போஸ்ட் அண்ட் கோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஆப்ஷன்ல வந்து நம்ம வந்து ரூட் கெனால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேர்ல நம்ம வந்து போஸ்ட் மாதிரி ஒன்னு பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து ஃபில்லிங் பிளேஸ் பண்ணி அதுக்கு மேல நம்ம கேப் குடுக்கறதுதான் வந்து போஸ்ட் அண்ட் கோர். சோ இது வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க பல்லுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். நம்ம வந்து பல்ல வந்து ரூட் கெனால் பண்ணிட்டு கேப் பண்ணும் போது பல்லோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், நீண்ட நாளும் ஓடும்.
1: RCT எனப்படும் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் என்றால் என்ன என்று விளக்கம் அளித்தவர் பல்வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வும் கேட்டீர்கள்.
2: பற்களில் பிரச்சனையா?
1: கவலை வேண்டாம்,
2: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
1: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
2: தரமான பல் சிகிச்சைக்கு
1: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
2: தொடர்புக்கு
1: 9751117066. தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தாஸ் பல் மருத்துவமனை.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. செய்தி தெரியுமா? இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து பர்த் ஆனிவர்சரி ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி இல்லையா? வணக்கம் நேயர்களே, இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் எளிமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த தலைவருமான லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாள் அக்டோபர் 2 தேதி அனுசரிக்கப்படுகிறது இல்லையா? அது இன்னைக்கு தான்.

அனுசரிக்கப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தின் முகல்சராய் பகுதியில் பிறந்தவர் இவர் லால் பகதூர் சாஸ்திரி. சிறு வயதிலிருந்தே நாட்டு பற்றும் எளிமையான வாழ்க்கை முறையும் கொண்டிருந்தார் இவர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் தீவிரமாக பங்கேற்றார். மகாத்மா காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார் இவர். சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசியலில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தார் இவர். 1964 இந்தியாவின் 2வது பிரதமராக பொறுப்பேற்றார். அவரது பிரதமர் பதவிக்காலம் குறுகியதாக இருந்தாலும் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டமாக அது அமைந்தது.

1965 ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது மக்களிடம் ஒற்றுமையும் நாட்டு பற்றியும் வலியுறுத்தி சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று புகழ்பெற்ற முழக்கத்தை முன்வைத்தார். நாட்டின் பாதுகாப்புக்காக பாடுபவரும் வீர நாட்டுக்கு உணவு வழங்கும் விவசாயிகளையும் சமமாக மதிக்க வேண்டும் என்பதே இந்த முழக்கத்தின் அடிப்படை கருத்தாகும். அப்படிதானே? 1966 ஆம் ஆண்டு ஜனவரி 11 ஆம் தேதி அவர் மறைந்தார். அவருக்கு மரணத்திற்கு பிறகு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. இன்று லால் பகதூர் சாஸ்திரியை நினைவு கூறும் போது அவரது அரசியல் வாழ்க்கையை மட்டும் அல்லாமல் அவரது நேர்மை, எளிமை, கடமை உணர்வு மற்றும் நாட்டு பற்று ஆகியவற்றையும் நினைவு கூறுவோம். இல்லையா? ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற அவரது முழக்கம் இன்றும் இந்திய மக்களின் மனதில் அப்படியே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படித்தானே, லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளில் அவரது உயர்ந்த பண்புகளை நினைவு கூர்ந்து நாட்டின் வளர்ச்சியையும் ஒற்றுமையும் நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்வோமா?

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனேகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: குமரி FM 101, குமரி FM 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி FM 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM.

101 ஆகாஷ்வாணி இது குமரி பண்பலை 101 மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே, ஹாய் ஸ்நேகிதி ஆரம்பமாயாச்சு. பெண் மணிகளே, முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லா நேர்களுக்கும் வணக்கம் சொல்லிடலாமா? குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷாக குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்க ஆர்ஜி பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் லவ்லி லேடிஸ், எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்க தானே? ஆமாம், நீங்களாம் அப்படியே சமைச்சிட்டு இன்றைக்கி வேறு லீவ் ஆச்சா? எல்லாரும் அப்படியே சூப்பராக என் கூட பேசுறதுக்கு அப்படியே சூப்பராக தயாராகிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் நீங்களாக இருக்கிறீங்க அப்படின்ற டாப்பிக்கில் தான் நீங்கள் என் கூட பேச போகிறீங்க. எப்படி பேச போகிறீங்க, எந்த நம்பரில் பேச போகிறீங்க? 2600240 அப்புறமா 2907722 இணைப்பியன் 0465 2. மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257309.

இல்லை நான் எப்படி அடுத்தவங்களுக்காக நான் இப்படி தான் இருக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படிங்க நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் நீங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட பேசலாம்.

0: மற்றவங்க வந்து என்ன என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்காம ஒரு நாளைக்காச்சும் முழுமையா நம்ம போல நாமளே இருந்திருக்கிறோமா? உங்களோட பதில் என்ன? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றீங்களா, இல்ல மற்றவர்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றீங்களா? உங்களுடைய பதில் என்ன? நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு, நேரம் 1:14 ஆகிவிட்டது. எந்த அளவுக்கு நீங்க நீங்களா இருக்கிறீங்க? நான் இப்படிதான்ப்பா, நான் இப்படிதான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பேச போறீங்களா? நேரம் 1:14 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க? சூப்பரா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? யாரு பேசுறீங்க?
1: நல்லா இருக்கும்மா. லட்சுமி தங்கம்.
0: லட்சுமி தங்கமே, சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எப்பவுமே நாங்க நாங்களா இருப்போம்.
0: இருக்கணும். அது
1: தைரியம் நமக்கு வரணும். அவன் சொல்லுவா, இவ சொல்லுவா, யார சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் பயந்து வாழ்ந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது. தைரியம் வேணும் நமக்கு. என்னால் வாழ முடியும், இது முன்னாத பார், அதெல்லாம் என்னால தெளிவா போக முடியும். இந்த தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல், இதெல்லாம் மனிதனா இருக்கே அப்பதான் இந்த உலகத்தை ஜெயிக்கும்.
0: 916 எப்படி பேசுது பாத்தீங்களா? தங்கம் அப்படின்னு சொன்னா 916 தாங்க. அப்படிதாங்க நாங்க பேசுவோம், பயங்கரமா பேசுவோம்.
1: துணிச்சல் நமக்கு வரணும்,
0: தோழியாக வந்துட்டு அப்படி தைரியமா துணிச்சலுங்க. நான் தான் அதை இருப்பேங்க. என்ன யாருங்க க்வெஸ்சன் பண்றதும், யாருமே என்ன க்வெஸ்சன் எல்லாம் பண்ண முடியாதுங்கன்னா கெத்து அப்படி சூப்பரா பேசினாங்க. அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்ல
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: பிருந்தாஜி மாதிரி ஒரு மாதிரி மாதிரி மாதிரி சுதா, அது எப்படி எங்களுக்கு தெரியாம இருக்கு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்ன பாத்தீங்களா, என்ன அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க இவங்க டாபிக் சொல்லாம.
1: நீங்களாகவே
0: சொல்லுங்க.
1: யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே மன கஷ்டப்படுத்த கூடாது. எல்லாருக்கும் நன்மை, நமக்கு நன்மை செய்ய முடியாம இருந்தா கூட, உபத்திரம் செய்யாம இருந்தா அதுவே நமக்கு வந்து நல்லது. ஆனா 4 பேரை நம்ம இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா 4 பேர்கிட்ட பேசி பழகி எடுத்து இருந்தா செஞ்சதுன்னா, நம்மளை பத்தி நாம சிரிக்கக்கூடிய நேரத்துல நாம நாமளா இருக்கலாம் எப்பவுமே. அதாவது நம்ம வந்து நம்மளா நம்ம மாறாது, அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ வேண்டிய ஒரு அரண் இதுவுமே கிடையாது.

இன்னைக்கு வந்த டாபிக் என்ன அப்படின்னு ஒரு முறை கூட சொல்லிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க நீங்களா இருக்கிறீங்க? என்னங்க இப்படி ஒரு க்வெஸ்சன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு கிளியரா நான் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்படிதான் அப்படின்னு உங்களால தைரியமா சொல்ல முடியுமா?

0: மதத்தை சார்ந்து இருக்கணும் சரிதான், அவங்களுக்கு வேண்டி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுலயுமே கிடையாது. அதனால வந்து நாங்க நாங்களா நானா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுவேன், அன்பா நான் இருக்கேன். உதவியும் சொல்லி கேட்டாச்சுன்னா என்னால முடிஞ்ச உதவிகளை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவிகள் செய்வேன். நான் இருக்கிற இடம் வந்து ஒரு கலகலப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ஜாய் பண்ணி
1: நான் ஒத்துக்கிறேன். இந்த புலியூர் குறிச்சி, புலியூர் குறிச்சி ஊரே கலகட்டுது. ஓகே
0: ஆமா மேடம், நான் இந்த இடத்துல இல்லாம இருந்தேன், என் சவுண்ட் இல்ல, என் ஆளு இல்லைன்னு நினைச்சிருவாங்க.
1: என்ன மாதிரியே என்னோட ஒரு மாதிரி புலியூர் குறிச்சில இருக்கு. ஓகே ஓகேமா, சூப்பரா பேசிட்டீங்க. நீங்க பேசுறது விட ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இப்ப சிரிச்சீங்களா? அது ஓகே. நன்றி நன்றிமா.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

நேரம் அப்படியே சூப்பரா ஹாய் ஸ்நேகிதியோட இணைஞ்சுக்கிட்டு நம்ம குமரிஎஃப்எம் 101 இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா சூப்பரா அப்படி போயிட்டு இருக்கு. நேரம் 1:19 ஆகிவிட்டது. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க நீங்களா இருக்கிறீங்க அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம அப்படியே பேசி போயிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து நம்மை மாற்றிக்கொள்கிறோமா, இல்ல நம்மளுடைய இயல்போடு நாமே இருக்கிறோமா? இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். இதோ பேச வந்திருக்கிறாங்க. பேசலாம் பேசலாம். இணைப்பு கட்டாகிவிட்டது.

0: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு அடுத்ததா யார் பேச போறோங்க கேட்கலாம். வணக்கம்,
1: வெற்றி மடல இருந்து குமாரி பேசுறேன்.
0: வெல்கம் குமாரி மேடம். எப்படி இருக்கிறீங்க? நிறைய நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
1: லைனே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு.
0: அப்படியா? ஐயோ, ஒன்னும் இல்லை, நான் லைனை த்ரூ பண்ணிட்டேன், பேசுங்க.
1: காலையிலயும் பேச போறதும் கிடைக்காது,
0: அப்படியா?
1: அப்புறம் மதியம் பேச போறதும் கிடைக்காது. 3 மணிக்கு சில நாள் போடுவாங்கல்ல, அது அப்புறம் 12 மணிக்கு
0: நீங்க பேசுறது பார்த்தா நான் துக்கத்துல அழுதுருவேன் போல இருக்கே. ஒன்னு இல்லைங்க, இப்போ லைன் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நான் லைன் த்ரூ பண்ணியாச்சுல. இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க நீங்களா இருக்கிறீங்க சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் லைன் கிடைக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது.
1: இந்த பிறருக்காக வாழும் போது கொஞ்சம் நமக்கும் பிறருக்காக வாழும் போது நல்லா இருக்கு. குடும்பத்துல எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி
0: அப்ப வந்துட்டு நம்ம நம்மளா இல்லாம குடும்பத்துக்காக நம்மள அப்படியே மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க, கரெக்டா?
1: பிறருக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நல்லது பண்ணும் போது பிறருக்கு பண்ணலாம், அப்புறம் குடும்பத்தோடயும் நம்ம அவங்களுக்கு பேச்சை கேட்டு ஒட்டு போய் நம்ம அது மாதிரி நடக்கும் போது நல்லா இருக்கும். நம்ம தனிப்பட்ட முறையில பிடிவாதம் முடிச்சு நம்ம தாண்டி அப்படி இருக்க கூடாது, விட்டு கொடுத்து போகணும்.
0: முத்துமணிகள் என் கூட பேசும்போது கொஞ்சம் சிரிப்பு அழகிகளாக மாறி விடுகிறார்கள், கரெக்டா? அப்படி அது
1: இருக்கும்போது நல்லா இருக்குது. நான் பேசுறது சுருக்கமா தான் பேசுவேன், ரொம்ப வெளியா பேச வராது. கட்டன் ரைட்.
0: ஓ அப்படி, கட்டன் ரைட் அவங்க பேசுவாங்க. நான் பேசினா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படி எல்லாம் போகாது, வெட்டு ஒண்ணு துண்டு ஒன்னே ஒண்ணு அப்படி
1: வந்து பேச வர மாட்டேங்குது.
0: சரி ஓகேம்மா, வர ட்ரை பண்ணிடலாங்க, அப்படியே வாங்க. ஹாய் ஸ்நேகிதி, இணைஞ்சிட்டு என் கூட பேசிட்டே இருங்க, நல்லா பேசுவீங்க. ஓகே ஓகேம்மா, நன்றி
1: நன்றி.
0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:20.

0: மூன்று நிமிடம் ஆகிவிட்டது. நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்களா இருக்கிறீங்க, உண்மையாலுமே நம்ம வந்து நம்மளா இருக்கிறோமா, இல்லை அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து நம்மளை மாத்திக்கிறோமா? நிறைய தோழிகள்லாம், இல்லைங்க நான் ஸ்ட்ராங்குங்க, நான் வந்து நானாக தான் இருப்பேன், நான் வந்து மாறல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு பெண்மணிகளும், அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் வந்து என் ஃபேமிலிக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் நான் கொஞ்சம் அப்படி மாறுவேங்க அப்படின்ற மாதிரியும் நம்மளுடைய தோழிகள் அழகாக சூப்பராக பேசி அப்படியே நிகழ்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்ததா இருக்கிறவங்க யாரென்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா.
1: சொன்னா
0: அதுவும்
1: நமக்கு, அதாவது என்ன சொல்ல, நமக்கு பிடிச்ச ஒரு கிடையாது. நமக்கு ஒரு ட்ரெஸ் தான் இருக்கலாம், வெளியில போறது கூட நம்ம இனி வெளியில போறா நம்ம நினைப்போம், அவங்கள வந்து அப்படியா நம்ம நினைச்சீங்களா, நம்ம போகவே முடியாது மேம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ, நமக்கு எது சந்தோஷம் தருதோ, அதை நம்ம கண்டிப்பா செய்யணும் மேம். நம்ம மனசாட்சி கூட நம்ம நடக்கணும் மேம்.
0: அவ்வளவுதான், நம்மளுக்கு என்ன தோணுது அதெல்லாம் செஞ்சிடணப்பா அப்படின்ற மாதிரி சூப்பரா அப்படியே ஸ்ட்ராங்கா போல்டா பேசுனீங்க பாத்தீங்களா. உங்களுக்கு வந்து குமரி எஃப்எம் 101 சார்பாக நான் கிளாப் பண்ணிட்டேன்ப்பா. ஓகே ஓகே மேடம், நன்றி நன்றி.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, VMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது நாகர்கோவில், 9842111394.
0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:25 ஆகிவிட்டது. நம்ம அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் அப்படியே சூப்பரா இணைய போறோம். ஓகே.

0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 1:30 ஆகிவிட்டது இல்லையா? இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எந்த அளவுக்கு நீங்களா இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி தான் அப்படி கேட்டோம் இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலுக்காக அந்த காத்துட்டு இருக்கிறாங்க. யாராச்சும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: எனக்கான நாளை தேடிய என் பயணத்தில் இன்று என்னையே எனக்குள் தேடுகிறேன். அதுதான் எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நமக்கு பிடிச்சது நம்மள மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி நான் நானா யாருமே இருக்க முடியாது. அது கேரக்டர் வைஸ். ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி இப்ப நானா தான் இருப்பேன். இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நான் தான் அப்படின்னா எந்த இடத்துலயும் நம்ம இருந்துகிட முடியாது. மகளா இருக்கிறது வரைக்கும் ஓகே, ஒரு மகளா, ஒரு அப்பாவுக்கு மகளா, அம்மாவுக்கு மகளா ஓகே. ஆனா ஒரு மனைவியா, மருமகளா, அம்மாவா, மாமியாரா, ஏன் ஆர்ஜேவா, இதெல்லாம் நம்ம நம்மளா இருக்கவே முடியாது இல்லையா?
0: கண்டிப்பா.
1: இப்ப நம்ம தோன்றதை எப்பவுமே பேச முடியாது. இப்ப எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணும், பேச முடியாது இல்லையா? இப்ப மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டணும்னா உங்களுக்கு இப்ப திட்டணும்னு தோணும்.
0: என்ன திட்டணுமா உங்களுக்கு? அப்படி என்ன திட்டணும் உங்களுக்கு?
1: என்னோட குணத்தை எப்ப எந்த இடத்துலயுமே வெளிப்படுத்த முடியாது. அது காலம் சூழல் அறிஞ்சுதான், அதுக்கு ஏத்த மாதிரிதான், அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சுதான் நம்ம பேச முடியும். நம்ம செயல்கள் அந்த மாதிரிதான் இருக்க முடியும். அதுதான் ஒரு நல்ல பெண்மணிக்கு அழகும் கூட. அதனால எந்த இடத்துல எல்லா பெண்களும் தன்னை தொலைச்சுக்கிட்டுதான் மத்தவங்களுக்காக, குடும்பத்துக்காக, அதாவது மத்தவங்கன்னா குழந்தைங்களுக்காக, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நமக்கான உறவுகளுக்காக தான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள தேடிக்கிட்டு. இதுல ஒரு சின்ன ஒரு நிம்மதி என்னன்னா, இந்த பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இந்த எங்க எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய நிம்மதி.
0: கண்டிப்பா.

0: நன்றி மேடம், நன்றி. இந்த
1: நன்றி
0: தலைப்பு
1: நன்றி.
0: தந்ததுக்கே ரொம்ப நன்றி. ரூம் போட்டு யோசிக்கீங்களோ?
1: நீங்க அடிக்கடி என்கிட்ட இந்த க்வெஸ்சன் கேக்குறீங்க. ஆமா, ரூம் போட்டு.
0: நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இருக்கேன், தெரியுமா?
1: என்னன்னா,
0: அது நீங்க வரும்போது கண்டிப்பா 2 மணி நேரம் காக்கணும். ஒரு 35 நிமிஷம் எல்லாம் எங்களை பத்தாது, சரியா?
1: அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே
0: ஓகே, டைம் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா எங்களுக்கு வேணும்.
1: சரிங்க மேம், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ.
0: நன்றி மேம், நன்றி மேடம், நன்றி.
1: வந்து பார்த்தீங்களா, நம்மளுடைய தோழிகள்லாம் நானாக தான் இருப்பேன்ற டாபிக்லாம் அப்படியே சூப்பராக அடிபொலியாக பேசி போயிட்டுருக்குறோம். அடுத்ததாக பேச காத்துட்ருக்குறாங்க, யாரென்று கேட்கலாம். வணக்கம், வணக்கம், பேசுங்க. வணக்கம். நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 1:34 நிமிடம் ஆகிவிட்டது. நான் நானாக தான் இருக்கிறேனா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக என்னை நான் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும்போது தான் நான் நானாக இருக்கிறேன். கரெக்டு தானே? சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகள் வரும். அந்த ஒரு மேடம் கூட பேடையில் சொன்னாங்க, நான் குடும்பத்துக்காக அப்படியே மாறிக்கிட்டேன், அடுத்தவங்களுக்காக மாறின. அதே மாதிரி குடும்பத்துக்காக, குழந்தைக்காக, வேலைக்காக நம்மளுடைய விருப்பங்களையே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைப்போம் இல்லையா? ஆனால் அதற்காக நம்முடைய உண்மையான நான் தொலைந்து போய்விடக்கூடாது இல்லையா? கரெக்ட் தானே? அடுத்ததா ஒரு தோழி லைன்ல காத்துட்டு இருக்காங்க, யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: பகவதி அம்மாள் பேசுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க பகவதி அம்மாள்?
2: நல்லா இருக்கேன் மேடம்,
1: சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க நீங்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ற
2: கேள்விதான். நம்ம எந்த அளவுக்கு இருக்கேன்னா, நம்ம இருக்க தகுந்த வசதிக்கேற்ப நம்ம நடந்துக்கிடணும். மெயினா உள்ள இடத்துல ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும்னா அதே மாதிரி நடந்துக்கணும். ரொம்ப இதா இருக்கணும், மாத்த முடியல மேடம்.
1: கண்டிப்பா நம்ம எப்படிங்க நம்மள மாத்த முடியும்?
2: மாத்த முடியாது.
1: அது
2: இடத்துக்கு தகுந்தாற் போல நடந்துட வேண்டியதான் மேடம்.
1: கண்டிப்பா அப்படிதானே இருக்கணும். இடம் பொருள் அறிந்து சூப்பரா பேசணும் இருக்கணும் சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க வேற லெவல். எங்கேயோ இருக்க வேண்டியவங்க
2: கன்னியாகுமரியில
1: ஓடி வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா, நீங்க சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி. நேரம் 1:36 ஆகிவிட்டது பாத்தீங்களா? ஓடி ஓடி வந்து அப்படியே நம்ம குமரி எஃப்எம் 101 ஏறி வந்து பேசிட்டு அப்படியே நன்றி எல்லாம் சொல்லிட்டு போயாச்சு. இப்போ எந்த அளவுக்கு நீங்க நீங்களா இருக்கிறீங்க அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டோம். எனக்கு பிடித்ததை ரசிப்பது, சிரிக்கணும்னா மனசார சிரிக்கிறது. இப்ப நம்ம சிரிச்சோம் பாத்தீங்களா, அதே மாதிரி பிடிக்காத விஷயத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர்கிட்ட வந்து நோ சொல்லணும். நிறைய பேர்கிட்ட அவங்க மனசு கஷ்டப்படுவோம், அதனால நம்ம கொஞ்சம் மாறிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நோலாம் சொல்லாம அட்ஜஸ்ட் பண்ணோம். அப்படிலாம் இல்லாம நோ சொல்லக்கூடிய இடத்துல நோ சொல்லிடலாம். மனசு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்மளுடைய மனசு அதுல அடங்கி இருக்குல்ல. மறுநாள் மீண்டும் எழுந்து ஒண்ணு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னா அப்படியே சோர்ந்து போயிடாம, அடுத்த நாள் நான் தான்ப்பா, நான் பிருந்தாஜி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி நிக்கிற மாதிரி நீங்களும் எழும்பி நிக்கணும். ஓகே. நேரம் 1:37 ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுச்சு, மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: You are listening to Kumari FM 101. Stay tuned. நேரம் அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போயிட்டே இருக்கலாம். நேரம் 1:42 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து பயங்கரமான சூப்பரான டாபிக் எப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பெண் மணிகள்லாம் சூப்பராக பேசுறாங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம்மா. ராஜாத்தி பேசுறீங்க. ராஜாத்தி
1: நம்மளுடைய கேரக்டர், நம்ம நடையுடைய பாவனைகள், அது வந்து நம்ம தான் நிர்ணயிக்கும். நம்மளை யார் நிர்ணயிக்கிறது? நம்ம மகிழ்ச்சி, நம்மளுடைய எல்லா சுக துக்கங்கள் அனைத்துமே நம்ம தான் பண்ணணும் மேடம். எந்த ஒரு சூழ்நிலையிலே வந்து இப்ப நம்ம விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, அது விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துலதான் விட்டு கொடுக்கணும். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு அந்த தேவைக்கு ஏத்தாப்புல மட்டும்தான் இருக்கணும். மத்தபடி நம்மளுடைய செய்கைகள்னா ராஜாத்தினா இப்படிதான், அவன் இப்படிதான் அப்படின்னு ஒரு சிம்பிளோட தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் மேடம்.
0: சூப்பர்மா, ரொம்ப சூப்பரா பேசுனீங்கம்மா.
1: அந்த ஏதாவது இருக்கணும், ஏதாவது பண்ணா கூட நான் மனசாட்சியோட தான் பண்ணுவேன் மேடம். யாருக்கும் கொடுத்தனால

0: எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். ஏத்தி என்ன மாதிரியே இருக்கிறீங்க நீங்களும். ஓகே மேடம், தேங்க்யூ
1: மேடம், தேங்க்யூ,
0: தேங்க்யூ.
1: அப்படி நம்ம இருக்கும் போது மேடம், நம்ம வந்து நாமாவே இருப்போம்ல மேடம்.
0: கண்டிப்பா
1: நம்ம யாரோட இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு கிடைச்சாலுமே நம்ம கேரக்டர் நம்மளுடைய நடை உடைகள் நம்மளாவே இருக்கணும்.
0: கண்டிப்பா அப்படியே இருந்துடலாம், எல்லாரும் அப்படியே இருப்பாங்க நம்புவோம். நன்றி மேடம்.
1: கண்டிப்பா இருக்கணும் மேடம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருப்பது என்பது மற்றவர்களைப் போல இல்லாமல் இருப்பது மட்டும் கிடையாது, என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய உணர்வுகளையும் மதித்து என்னை நான் இழக்காமல் வாழ்வது தான். கரெக்டு தானே? நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா அதை விட அழகான சுதந்திரம் வேறு எதுவும் இல்லையே. கரெக்டு தானே? அப்போ நீங்க சொல்லுங்க, வீட்டில் ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இல்லாம உண்மையிலேயே நீங்கள் நீங்களாக இருக்கும் அந்த ஒரு தருணம் அது சூப்பராக இருக்கும்ல. அது நானாக தான் இருக்கணும். மேடம் கூட சொன்னாங்க, நம்மளை மட்டும் தாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசினாங்க. சூப்பராக இந்த நிகழ்ச்சியில் பேசின கலை கட்டிய எல்லா தோழிகளுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங்க விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பேன் நேயர்களே. என்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடமான ராஜ்கட்டில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் காலத்தால் அழியாத காந்தியடிகளின் கொள்கைகள் ஒரு சிறந்த சமூகத்தை நோக்கியும் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கியும் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும் என்று கூறியுள்ளனர். காந்தி ஜெயந்தி சர்வதேச அகிம்சை தினமாக இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியையொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டியில் 1700 மகளிர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் பெண்களுக்கு சம உரிமை சம வாய்ப்பு வழங்குவதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பொன்னேரிக்குளத்தில் நிலத்தடி நீரை அதிகரிக்கும் வகையில் 2000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடப்பட்டன. சேலம் மகாத்மா காந்தி தபால் தலை அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் பெருமைகளை போற்றும் வகையில் போலந்து, கென்யா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகள் வெளியிட்ட தபால் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காந்தி ஜெயந்தியையொட்டி வேலூர் கோட்டையில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்தும் குப்பைகளை முறையாக அகற்றுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.

0: புறத்தை தூய்மையாக பேண வேண்டியதன் அவசியம் என்று கல்லூரி மாணவி தெரிவிக்கையில்,
1: என் பேர் வந்து சத்யவதி. தூய்மை பாரத இயக்கத்து மூலமா நாங்க உலக புகழ்பெற்ற வேலூர் கோட்டை மைதானத்தை வந்து நாங்க கிளீன் பண்ணி இருக்கோம். காலேஜ், ஸ்கூல், பொதுமக்கள் கூடுற இடம், நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம தூய்மையா வச்சுன்னு இருக்கணும். அதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
0: காந்தி ஜெயந்தியொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல், சிறு பாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி புதுதில்லி விஜய்கட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான காமராஜரின் 51வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில், தன்னலமற்ற பொது சேவைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்ததோடு தலைமுறை தாண்டியும் நினைவு கூறத்தக்க தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து 180 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் துணிச்சலை பாராட்டிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, அவர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். ஸ்மித் மச்சாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமரிடம் இச்சம்பவத்தின் போது தனக்கு கிடைத்த மன உறுதி மற்றும் அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகுந்த பெருமையளிப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவின் வசுதெய்வ குடும்பகம் என்ற காலத்தால் அழியாத பாரம்பரியத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பேரிடர் காலங்களில் இந்தியா உதவிக்கரங்களை நீட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரான்ஸ், கனடா, தென்கொரிய நாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டார்.
2: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக அட்டல் சுரங்கப்பாதை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. உலக புகழ்பெற்ற ரோட்டாங் கணவாயின் கீழ் கட்டப்பட்டுள்ள அட்டல் சுரங்கப்பாதை நவீன பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அட்டல் சுரங்கப்பாதை ஹிமாச்சல பிரதேசத்தின் பழங்குடியின பகுதி இணைப்பை மேம்படுத்தி முழுமையான போக்குவரத்தையும் முன்னெடுத்து செல்கிறது. எல்லை பகுதிகள் குறிப்பாக லே லடாக் உடனான போக்குவரத்து இணைப்பையும் அட்டல் சுரங்கப்பாதை எளிதாக்கியுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 84 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைவார்கள். மாநகர மற்றும் நகரப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டிலெக்ஸ் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் 12,695 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. விழுப்புரத்தில் இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பயண திட்டத்தின் கீழ் 107 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்புகள், மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவைகள் போதுமான அளவில் உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் கோவில் நில முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நல திட்டங்களை அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறினார். கலை மாமணி, மிருதங்கம், கஞ்சீரா மகா வித்வான் திருச்சி தாயுமானவன் இன்று காலை காலமானார். அன்னாருக்கு வயது 96. திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் 22 ஆண்டுகள் மிருதங்க வித்வானாக பணியாற்றிய அவர், மிருதங்கம் மற்றும் கொன்னகோளில் டாப் கிரேட், கஞ்சீராவில் ஏ கிரேட் அங்கீகாரம் பெற்றவர். பிரபல இசைக்கலைஞர்கள் தியாகராஜ பாகவதர், கே பி சுந்தராம்பாள், ஆலத்தூர் சகோதரர்கள், மதுரை சோமு, சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை ஆகியோருக்கு இவர் மிருதங்க பக்கவாத்தியம்.

0: வாசித்தவர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை பிற்பகல் திருச்சி பாலக்கரையில் நடைபெறும். திருவண்ணாமலையில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணாக்கர், வன அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இப்பேரணியில் வன விலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட திருச்சி மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு ராமன் உள்ளிட்ட 5 காவல்துறையினருக்கு இந்த ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது வரும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 5 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இந்திய வில்வித்தை ரீகர்வ் பிரிவில் மகளிர் குழு தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் குழு வெள்ளிப்பதக்கத்தையும், கலப்பு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் லவ்லினா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் டிங்கி சிறுபடகு போட்டியில் நேத்ரா குமணன் வெண்கலப்பதக்கத்தை வென்றார். இந்தியா இதுவரை 12 தங்கம், 25 வெள்ளி, 34 வெண்கலம் என 71 பதக்கங்கள் பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததான் ஒரு திரைப்பட பாடல், விசில் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 2:16 ஆகிவிட்டது. இன்னைக்கு உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, யோசிச்சுட்டே இருங்க. அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக உங்களோட கேள்வி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திய ஒரு சின்ன விஷயம் அப்படியே யோசிச்சுட்டே இந்த பாடல் கேளுங்க. ஓகே.

0: நவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: D-Mark, M-Fac,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கல. நேரம் 2:22 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கி உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, மனசுக்குள்ளாடியே சொல்லியிருப்பீங்க இல்லை. அடுத்ததாக என்ன, அடுத்தது ஒரு ஃபன் அப்சர்வேஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனை எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க எத்தனை தடவை உங்களுடைய போனை பார்த்தீங்க? எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு தானே இருப்போம், இதுல என்னங்க கேள்வி அப்படின்றீங்கல்ல. ஆனா நம்ம முகத்தை கண்ணாடியில பார்த்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை கேட்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை தடவை நீங்க கண்ணாடியை பார்த்தீங்க? நேரம் 2:23 ஆகிவிட்டது. அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சாங் வந்துட்டு இருக்கு. என்ன சாங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரே அப்படின்ற திரைப்படத்துல இருந்த ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

You are listening to Kumari FM 101. Stay tuned. நம்மளுடைய நேயர்களுக்கு ஞாபகப்படுத்திடலாம், நம்முடைய பெண்மணிகளுக்கு நம்ம ஞாபகப்படுத்திடலாம். இன்று மாலை 3:00 தென்னி நேரம் நிகழ்ச்சி இருக்குது, அதாவது வாரைத்தொழில் நிகழ்ச்சி இருக்குது. இதில் வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் நிறைய நேரம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வியாதி தாங்க, அது என்ன, ஞாபக மறதி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 2:31 ஆகிவிட்டது இல்லையா? உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் எத்தனை தடவை பார்த்தீங்க, ரசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அடுத்ததாக ஒரு 10 செகண்ட் சேலஞ்ச் எடுத்துக்கலாமா? என்னங்க அது 10 செகண்ட் சேலஞ்ச் அப்படி கேட்குறீங்களா? அடுத்த ஒரு 10 செகண்டுக்கு எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க, ஓகே? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நினைவு, அந்த நினைவை மட்டும் நினச்சி பாருங்களேன். அந்த ஃபீலிங்ஸோட இந்த பாடலை நம்ம கேட்கலாம். அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்திரா அப்படின்ற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வருது. அப்படியே நினச்சிட்டே இருங்க. 10 செகண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ஒரு நினைவு அப்படியே நினச்சி பாருங்க, பார்க்கலாம்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 2:36 ஆகிவிட்டது. நீங்கள் அப்படியே ஒரு 10 செகண்ட் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம், அதாவது எதையுமே யோசிக்காமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நினைவை மட்டும் அப்படியே நினச்சி பாருங்கள், அப்படியே கண்ணை மூடி இந்த பாட்டு கேருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாருமே அப்படியே சூப்பராக நினச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தாட்டை சொல்லலாமா. சில சமயம் நமக்கு பெரிய மாற்றம் தேவையில்லை இல்லையா, ஒரு சின்ன முடிவு போதும். இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சின்ன முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. யோசிச்சு நீங்களே தான் உங்களுக்கு ஆன்சரும் சொல்ல போறீங்க கரெக்டா. அடுத்ததா ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருவர் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. நீங்க அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க.

0: அறிவிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 2:43 ஆகிவிட்டது. நம்ம குமரி எஃப்எம் 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அப்படி குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசி அப்படியே போயிட்டு இருக்கேன். கூடவே வந்து திரை இசை பாடல்கள் கேட்டு அப்படியே ரசிச்சு போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் வந்து இன்று மட்டும் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாமா? என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேரை கம்பேர் பண்ணுவோம் போகும்போது. அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல, அவங்க முடியெல்லாம் நல்லா லாங்காக இருக்குல்ல, நம்மளுக்கு இல்லையேப்பா, நம்மளுக்கு கொஞ்சோண்டு இருக்கேப்பா, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். அப்படி தானே? அப்படிலாம் இல்லாமல் என்னைக்கு மட்டும் யாரையுமே கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை உங்களோட மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் தான்ப்பா கொஞ்சம் முன்னாடி கூட பேசணும், அதே மாதிரி தான், நீங்கள் தான், மாற்றமே கிடையாது. ஓகே, அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரச்சகன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் தோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அப்படியே சூப்பராக கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம்.

0: வரையலாம். கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
1: அப்படியே குமரி எஃப்எம் 101 இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் வந்துட்டு ஒரு குட்டி மினி லைஃப் தாட்டுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து சில டோர் வந்து சில டோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும் இல்லையா. சில கஷ்டங்கள் வரும், சில கவலைகள் இருக்கும். அதுக்காக நம்ம அங்கேயே நின்றுட வேண்டியதில்லை. நம்ம மூவ் ஆன் ஆகணும், குட் த நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் ஆகணும். நம்ம எப்படியே ஸ்ட்ரக் ஆகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒருவர்னால நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இல்லையா. அதனால நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள் என்ன வந்தாலும் நம்ம அதுலேருந்து அப்படியே மூவ் ஆன் ஆயிடணும் அப்படின்ற மினி லைஃப் தாட் தாங்க உங்களுக்கு நான் கொடுக்கறேன். அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி போறோம். அடுத்த நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பத்ரி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி கருப்பா நதி அணை, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் வாட்ரப் வெங்கடேஸ்வரபுரம் வாட்ரப் ஏஆர்ஜி, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி இரணியல் பாலூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், மதுரை மாவட்டம் ஏழுமலை கன்னியாகுமரி நெய்யூர் ஏடபிள்யூஎஸ் நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரையிலான

0: மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையம் மற்றும் கோவிலங்குளம் PTOவில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 23.2 டிகிரி செல்சியஸாக தருமபுரியில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸாக பதிவானது. கேரள கடற்கரைக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக்கடலில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளுக்கு மேல் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. கடலோர தமிழகத்தின் மீது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வலுவிழந்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரை தமிழகத்தின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் நேற்று அமைந்திருந்த வடதெற்கு திசையிலான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவிழந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை தமிழ்நாட்டின் ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை.
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃபிளை துபாய் விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாடின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: அதிகரித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்களை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் குத்துச்சண்டை 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 3:02.

தேனி நேரத்துல வாராய் தோழி ஆரம்பமாயாச்சு. குமரி ஃபோம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேன்டாஸ்டிக்கான குட் ஈவினிங், ஃப்ரெஷ்ஷாக குட் ஈவினிங் சொல்கிறது நான் உங்கள் ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ் உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஒன்ஸ் அகேன் குட் ஈவினிங். நேரம் அப்படியே 3:03 ஆகிவிட்டது. பெண்மணிகளே எப்படி இருக்கிறீங்க? நீங்க சூப்பரா தான் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க எனக்கு தெரியும். இன்னைக்கு வாராய்த்தோழி அப்படி நிகழ்ச்சியில வந்து அப்படியே 1 hour என் கூட அப்படியே சூப்பரா சந்தோஷமா அப்படி சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். நேரம் 3:04 ஆகிவிட்டது. நீங்க இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான டாபிக். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நடந்திருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். அது ஒரு வியாதின்னு கூட நம்ம சொல்லலாம், ஞாபக மறதி அப்படின்ற அந்த ஞாபக மறதி பற்றி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் கூட பேச போகிறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240, அதுக்கப்புறம் 2907722, இணைப்பு 04652. மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257309.

0: சில விஷயங்களை நம்ம மறக்கணும்னு நினைப்போம், ஆனால் மறக்க முடியாது. சில விஷயங்களை மறக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சாலும் அப்படியே மறந்துடுவோம். அப்படி தானே இந்த மறதி நமக்கு ஏன் வருது? மறதி உங்களை எப்படியெல்லாம் சிரிக்க வைக்குது? நிறைய விஷயத்தில் அப்படி மறந்து போயிருப்போம், நம்மளுக்கு ஞாபகம் வரும்போது நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வந்துடும். அப்படி தானே அந்த மாதிரி விஷயங்கள் மறந்து போனதுனால என்னென்ன இன்சிடெண்ட் எல்லாம் நடந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என் கூட சூப்பராக சூப்பராக சூப்பராக எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பராக என் கூட பேச போகிறீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சாமிதோப்புலேருந்து மேகலா.
0: மேகலா மேடம் பேசுங்க.
1: மேடம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேடம், நான் வந்து கடையில கூட்டிட்டு சாவியை கூட்டிட்டு பர்த்துக்குள்ளதான் வச்சிருந்தேன். ஆனா அது காணாம வந்து ஒரே தேடல, எங்கெல்லாம் தேடனே ஒரு இடமும்.

0: கிடைக்கல.
1: என்ன
0: 2 மாசம் ஆயிடுச்சு கிடைக்காம, ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன்.
1: கிடைக்கலையா?
0: இல்ல கிடைச்சு. அது வந்து 2023ல மேடம். அது தம்பி கிட்ட இன்னொரு சாவி இருந்து, அதனால அதை வச்சு கடை திறந்துருந்தாங்க. ஆனா யான் சாவி களைஞ்சு போனோம்னா எனக்கு என்னதோ பெரிய வேலையில இருந்து நம்மள நீக்கி விட்டது மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு.
1: ஓ, நீக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பயந்துட்டீங்க?
0: இல்ல இல்ல, நீக்கி விட மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அப்படி ஆகி போச்சு. எனக்கு ஐயா என்னட்ட இருந்து களைய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமா தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. அந்த பர்ஸ திருப்பி திருப்பி
1: பாத்துருக்கேன்.
0: அது பிறகு 2 மாசம் கழிச்சு கிடைச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு.
1: உடனே
0: எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். அதே போல நகை இருந்த பாக்ஸும் ஒரு நாள் மாத்தி வச்சுட்டேன். காணாம தேடி எங்க தம்பிக்கு போன் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்ப என் தம்பி சொன்னா, நிதானமா பொறுமையா தேடு, அங்கதான் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி. அது பிறகு நிதானமா பொறுமையா தேடினேன், கிடைச்சிச்சு.
1: காஃபில உப்பு
0: போடுவீங்களா?
1: எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு
0: சொல்லிட்டு என்ன
1: போட்டீங்க? சோடாப்பா?
0: கற்கண்டு.
1: அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கற்கண்டு தானே போட்டீங்க. இனிப்பா
0: தானே?
1: எனக்கு முடியல. ஓகேமா ஓகேமா, இவ்ளோ மறதி இருக்குல்ல. ஓகே ஓகே,
0: அது தெரியாம போட்டுட்டேன்.
1: தெரியாம போட்டீங்களா? சரி, ஓகேமா ஓகேமா ஓகேமா, ஓகே, நன்றி. பாத்தீங்களா நேர்களே, நேரம் 3:08 ஆகிவிட்டது. நீங்க வந்து மறதி பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னா, எப்படியெல்லாம் வந்துட்டு சீனிக்கு பதிலா வந்து உப்பு போட போனே, ஆனா போடல, பரவாயில்ல, கிரேட். ஆனா கூட வேற என்னமா சொன்னாங்களே, சரி ஓகே. அப்படி வந்து இப்ப பாத்தீங்களா, அந்த மறதி வியாதி இங்க தொத்திக்குச்சு. ஓகே, மறதி அப்படின்னு சொன்ன நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இடுப்புல குழந்தைய வச்சுட்டே தேடுற மாதிரி நிறைய பேர் மொபைல கூட கையில வச்சுட்டு, ஏன் மொபைல் எங்க, மொபைல் எங்க, எங்க எங்க எங்க, அந்த பரபரப்பு. இப்ப கூட பேசும்போது சொன்னாங்க, அந்த தேடும் பொழுது அந்த பர்ஸ்ல தான் அந்த கீ, அந்த சாவி இருந்திருக்கு. ஆனா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு, ஏன்னா நம்ம அந்த பரபரப்போட தேடுறோம். கொஞ்சம் நிதானமா அமைதியா யோசிச்சோம்னா, யோசிக்க வேணாம், நிதானமா பார்த்தா கூட அந்த சாவி தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஓகே நேரிலே அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: மீண்டும் நானே. வணக்கம் மேடம்.
1: வருக வருக, மீண்டும் வருக வருக, சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க.
2: மறக்க கூடாத விஷயத்த மறந்து போறதும், மறக்க வேண்டியத மறக்காம இருக்கிறது தான் ஒரு
1: இயல்பு நிலை.
2: அது எனது இல்லது கெட்ட குணம், அது என்கிட்ட நிறையவே இருக்கு. நிறைய விஷயங்களை எங்கேயாவது மறந்து வச்சுட்டு டேடி தெரிஞ்ச வீட்டுக்காரதா இருக்கும். நான் சொல்லி அந்த டென்ஷன்ல எனக்கு தேட வராது. அது எங்க வச்சு எங்க வச்சு மண்டையை மட்டும் பிச்சுட்டு இருப்பேன். அவர் வந்து நிதானமா தேடி தருவாரு. நிறைய விஷயங்கள், பணம், நகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சர்டிபிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி

0: அது நிறைய பேருக்கு நடக்கும். ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணுவோம் ஆனா மறந்துடும், திருப்பி வந்த இடத்துக்கே போனதுக்கு அப்புறம் ஞாபகம் வரும், திருப்பி வந்து தரப்போம்.
1: நினைக்கும் போது இப்ப சொல்லத்துல அதெல்லாம் நினைக்கும் போது அது பிரிக்கவா இல்ல நோயா மனநோயா ஒண்ணும்
0: அந்த மனநோயெல்லாம் கிடையாது, வியாதிலாம் அப்படிலாம் சொல்லும் வியாதி லிஸ்ட்லாம் கிடையாது. அது என்ன தெரியுமா, நம்ம தலையில வந்து ஒரு 5 kg தான் ஏற்ற முடியும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 10-15 kg ஏற்றிடுவோம், ஓவர்லோட் ஆயிடும். அதனால நம்ம வந்து சம்டைம்ஸ் மறந்துடுவோம் அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம். அப்படி சொல்லி ஆறுதல் அடைஞ்சிப்போம். ஓகே ஆமாம், அவ்வளோதான். ஓகே மேடம், சூப்பராக பேசுனீங்க, நன்றி நன்றி.
2: எதிர்காலம் போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:11 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து வாராய்த்தொழில் நிகழ்ச்சியெல்லாம் மறதி, அதாவது ஞாபக மறதி பத்தி தான் நம்ம இப்போ பேசி போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களும் சொல்லும் பொழுது நல்ல சிரிப்பாக வருது, ஏன்னா எந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம வந்து ஞாபக மறதி அடைகிறோம் அப்படின்ற ஒரு இது தான் அதில் வருது. நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா, நம்ம யாரையாச்சும் பார்க்கும்போது நல்லா சிரிப்பாங்க, நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கும். ஆமாம், இவங்களை நல்லா தெரியும்ல, இவங்களை நல்லா தெரியும்ல, ஆனால் இவங்களுடைய பேர் என்ன, ஐயோ நம்ம பேர் கேட்டால் அவங்க தப்பா நினச்சி நல்லா தெரிஞ்ச முகமாக இருக்கே அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். கரெக்டு தானே, நான் கூட நிறைய இடத்துல நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கும், ரொம்ப நல்லா பார்த்துருப்போம், ஆனால் ஐயோ பேரை கேட்டால் தப்பாக நினச்சிருக்கோம். ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும், அப்படியே சொல்லிடுவாங்க, என் பேர் இதுங்க, நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய தோழிகள்லாம் ஒரே மாதிரி தான், ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதும் மறக்கிறதும் பின்னாடி போகிறதும் திருப்பி வர்றதும் இது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஓகே, அப்படி கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிப்போம். ஓகே பெண்மணிகளே, ஓகே அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: உங்களுடைய
0: லைன் வந்து தெளிவாக இல்லையம்மா, உங்களுடைய லைன் வந்து தெளிவாக இல்லை. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
5: ஓகேமா,
0: ஓகேமா, சூப்பர், அடிபொலி. ஓகே, அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:14 ஆகிவிட்டது. அடுத்தது ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு அப்படியே நிகழ்ச்சியில இந்த மறதி நிகழ்ச்சியில அப்படியே இணைய போறோம். நீங்க வந்து குமரி எஃப்எம் 101 இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேர்களே அடுத்ததான் ஒரு பாடல் இதோ உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமாங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர்கள் நேர்களே.

நேரம் அப்படியே குமரேஃபம் 101 இணைஞ்சிக்கிட்டு, வாராய்த்தொழியோட இணைஞ்சிக்கிட்டு, தேனி நேரத்தோட இணைஞ்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. 3:18 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஞாபக மறதி பற்றி தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். ஞாபக மறதி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் வந்து ஞாபக மறதி பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த ஞாபக மறதியிலேருந்து வெளியில கொஞ்சமாச்சும் வர முடியுமா? அதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா தொழிலே? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கிறீங்களா? அப்படி இருந்தா கூட நீங்க சொல்லுங்க. ஓகே, அடுத்த தொழில் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எங்கம்மா? லட்சுமி தங்கமே. 916 916 வாங்க வாங்க வாங்க வாங்க. அதுக்கு வந்து இந்த வல்லாரை கீரை ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன். வல்லாரை கீரை அப்பப்ப சாப்பிட்டோம்னா கொஞ்சோண்டு குறையும் சொன்னா, கொஞ்சோண்டு இல்லங்க நிறைய குறையுமா, ஞாபக சக்தி அதிகரிக்குமா? அப்படியா? வெண்டைக்காய் சாப்பிட்டீங்க, வல்லாரை கீரை.

0: சாப்பிடுங்க. அப்புறம்
1: அப்புறம் மேடம் ஒரு நாள் ஒரு இடத்துல குடிக்கிறாங்க, இப்ப வைப்போம் கேட்கறது எடுக்கிறது எப்பவுமே எங்களுக்கு பழக்கம்
0: தான்.
1: பட் அதே மாதிரி அதே இடத்துல ஒரு 5,000 ரூபாய் வச்சிருக்கேன், இங்கதான் வச்சிருக்கேன்னு ஞாபகம் வந்து திரும்பி மறந்து போயிட்டேன். அங்கே 1 ரூபாய் எங்க வச்சோம் எங்க வச்சோம் எங்க அங்க போய் 10 தடவைக்கு மேல தேடி இருப்பேன், ஆனா ஒரே ஒரு பேப்பர் தான் அதுக்கு மேல மாறி கிடந்திருக்கு. அத ஞாபகம் இல்ல, ஐயோ பணத்தக்கான ஐயோ
0: பணத்தக்கான
1: தேடி டென்ஷன். கடைசி கிடைக்கவே இல்லை மேடம். அப்புறம் நினைக்கிறேன் நான் நிறைய இடத்துக்கு அப்படி ஏதோ பண்ணிட்டேன் போல மறந்துட்டேன்னு அப்படி மறந்தே வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் சாமி போட்டோ எடுத்து மாத்தி
0: சொன்னீங்க கொஞ்சோண்டு வெண்டைக்காய் இல்ல, கொஞ்சம் நிறைய வெண்டைக்காவ சாப்பிடுங்க, வல்லாரைக்கீரை
1: சாப்பிடுங்க, அப்பதான் மறக்காம இருப்பீங்க.
0: ஆமா ஆமா கண்டிப்பா,
1: பார்த்த முகத்தை திருப்பி மறந்துருவேன்.
0: சரிங்கம்மா, மறக்கல உங்களை உங்களை நான் 916 916 மறக்க மாட்டேன். ஓகேம்மா, பை, நன்றி.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMD ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMD பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:21 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் வாராய்த்தொழில் நிகழ்ச்சியில் ஞாபக மறதி, அதை பற்றி தான் நீங்கள் அப்படியே சூப்பராக பேசிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டு விட்டு அப்படியே கிளம்பும்போது ஐயோ இதை எடுக்க மறந்துட்டேனே, அதை எடுக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்க. மறதி சில நேரம் நம்மை சிரிக்க வைக்கும், சில நேரம் சிக்கலில் அப்படியே மாட்டி விட்டுரும். அப்படி தானே உங்களுக்கு மறக்கக்கூடாததை மறந்த அனுபவம் இருக்கா, இல்லை நம்ம ரொம்ப ஞாபக சக்தி குறைவாக இருக்குது, இல்லைன்னா எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை சரி பண்ணலான்னா நிறைய மெடிடேஷன்லாம் பண்ணனா வந்து சரியாகும், சரியாகும் கண்டிப்பாக. நம்ம நிறைய மெடிடேஷன்லாம் கொடுக்கணும், ஓவர்லோட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க வெண்டைக்காய் சாப்பிடுங்க, வல்லாரைக்கீரை சாப்பிடுங்க, அதையும் டெய்லி சாப்பிடுவோம், என்னங்க வந்து போகுது. ஓகே, அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: மறக்க மாட்டேனே, மறக்கவே
4: மாட்டேனே,
0: அதை நீங்க சொல்லுங்க, எப்பயும் சொல்றத சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. என்ன தெரியுமா டட்டடாயிங் அத சொல்லதுக்குதான். ஓகே, அப்புறம் பேரை சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க, எதுக்கு மறந்திருக்க டெஸ்ட் பண்றாங்க. புள்ளியூர் குறிச்சியில இருந்து சுதா பேசுறாங்க, கரெக்டா? இல்ல நாங்க டெய்லி வல்லாரிக்கிற சாப்பிடுறோம்ல, சொல்லுங்க. அப்புறம்
4: பேசக்கூடிய இடத்துல வந்து கரெக்டா கேட்கணும், ஒருத்தன் பேசக்கூடிய நேரத்துல கரெக்டா. நாம ரெண்டு பேரும் பேசணும் பாத்தீங்களா,
0: எப்படி எப்படி?
4: அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசணும் இல்ல,
0: நம்ம ரெண்டு பேரும்
4: கவனமா கேட்கணும். கேட்டு அதை என்ன பண்ணணும்னாக்கா நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு நமக்கு மறக்காம இருக்கணும்னாக்கா ஒரு டயரி குறிப்பு, ஒரு பேப்பர்ல துண்ட பேப்பர்ல வச்சுக்கோங்க, சரியா? மறக்காம இருக்கிறது அந்த துண்ட பேப்பரை நம்ம கண் முன்னாலே வச்சிருக்கணும். அப்ப நமக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், சரியா? நான் வந்து எனக்கு நிறைய ஞாபகம் மறந்து வந்துரு. ஒரு நாளைக்கு 1.25 லிட்டர் பால் எடுத்து அடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு பாஸ்ல வச்சுட்டேன், சீக்கிரம் காட்சி இறக்கி வைக்கலாம். அப்ப இருந்தாங்க ஒருத்தங்க ஆட்டோல வந்தாங்க, உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனேன். இல்ல இந்த பாலுக்கு ஞாபகமே எனக்கு அஞ்சு

0: மேத்த அடுப்ப அங்கேயே இருந்து அடுப்புலயே இருந்து ஒளி ஒளி ஒளி ஒளி நடு கால் வரைக்கும் அங்கே இருந்து பாரு என்ன பண்ணனே வீட்டுல யாரு வந்தாச்சு வீட்டுல வந்து என்னடா நம்ம வீட்டுல யாரு பால் வந்துட்டு இருக்கா அவ்வளவு பால் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போயத்துனாக்க அடுப்பு போன்னு இருந்துட்டு ஒரு நூறு பால் கூட கிடைக்கல மேடம் முக்கால் லிட்டர் பால்ல எனக்கு பால்
1: எனக்கு சிரிப்பு காணும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல
0: நம்ம வீட்டுல யாரு பால் கொண்டா நம்மளே கடையில இருந்து வாங்கிதான் காய்ச்சும் நம்ம வீட்டுல யாரு பால் கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல பட பட பட பட ஒண்ணும் வருது எனக்கு வச்சிருக்கேன் அம்மா பாசல வச்சிருக்கேன் பாசல வச்சுட்டு என்ன ஆயிரம் இருக்குமோ என்னமோ தெரியல எனக்கு பாலு கரைஞ்சு அதே மாதிரி ஒரு நாளைக்கு பாலு வச்சிருக்கேன் அப்ப நான் நினைச்சிருக்கேன் ஏதோ வீட்டுல வச்சுட்டு இருக்கேன் போற வருது யாரோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு சொல்லிட்டு நான் பார்த்து என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் வெளிய இங்க வந்து பார்த்தேன் எங்க வீட்டுலதான் புகை வருது
1: நீங்க இன்னைக்கு உண்மையில இன்னைக்கு என்ன பள்ளி தானே வாங்குறீங்க நீங்க என்ன தெரியுமா என்ன சிரிக்க வச்சு வச்சு எனக்கு வயரெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு சுதா மேடம்
0: அந்த குழம்பு எல்லாமே தீஞ்சு போய் பாத்திரம் எல்லாம் தீஞ்சு ரொம்ப இதாகி
1: போதும்
0: மறந்து எதனால வரலன்னு எனக்கு தெரியல ஒருவேளை நமக்கு வயசாயிருச்சு இல்லையோ எதனால வரு டென்ஷன்ல வருதா என்னன்னு தெரியல அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இனி வந்து நம்ம எல்லாம் நம்பிக்கை நம்ம மேல ஒரு நமக்கு மேல ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு எல்லா குறிப்புகளையும் ஒரு துண்ட பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு நாளைக்கு என்னென்ன பாக்கணும் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு கரெக்டா அந்த வேலையை நாளை செய்யக்கூடிய வேலையை நாளை கரெக்டா செய்யணும் சரியா
1: ஓ அப்படி அப்போ வந்துட்டு நீங்க எழுதி என்ன தெரியுமா பண்ணணும் பாலை வந்துட்டு அடுப்புல வச்சுட்டு எழுதி வைக்கணும் பாலை நான் அடுப்பில் வைத்துள்ளேன் பாத்துட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துல இல்லன்னா பால் அப்படியே ஒழுகி பாலுக்கு வந்துரும் ஓகே
0: அன்னைக்கு நான் படிச்சது அவத்த பேர நான் பால் அடுப்புல வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தவறவே மாட்டேன்
1: ஓகேமா என்ன நல்ல சிரிக்க வச்சுட்டீங்க ஆல்ரெடி கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் இருந்துட்டு இருந்தேன் இப்ப கொஞ்சம் கூட ஓவர்லோட் ஆயிடுச்சு ஓகே நன்றிமா நன்றி நேரம் 3:26 ஆகிவிட்டது இந்த பால் காய்க்கிற விஷயம் இருக்குல்ல அது அவங்க வீட்டுல மட்டும் நடக்காது எல்லா வீட்லயும் மேக்சிமம் நிறைய வீடு எல்லாம் நடக்கும் நடக்காத வீடே இருந்திருக்காது அப்படிதான் சொல்லணும் பால் மட்டும் இல்லைங்க அது என்னன்னா நம்மளுடைய பெண்மணிகள் பாவம் அவங்களுக்கு ஓவர்லோடு என்னதான் செய்வாங்க வீட்டுல சமையல் பண்ணணும் பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் என்னன்னா கஷ்டங்கள்லாம் பட வேண்டியது இருக்கு அந்த கஷ்டத்துக்கு உள்ளாடி நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம வந்து அடுப்புல வச்சுட்டு அந்த சைடு இந்த சைடு போகும்போது கொஞ்சம் தீஞ்சு போக தான் செய்யும் அப்பப்ப தீயும் அப்பப்ப வந்து அந்த பாலெல்லாம் அப்படி அடிப்பிடிக்க தான் செய்யும் என்ன பண்றது வர வழி இல்லையே ஓகே அடுத்த தோழி யாரென்று கேட்கலாம் வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா வந்துருங்க
2: வணக்கம் மேடம்
1: வணக்கம் சொல்லுங்க
2: என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி நான் குளச்சல இருந்து பேசுகிறேன்
1: ஓ அப்படி பேசுங்க
2: ஞாபக மறதி இது கடவுள் எல்லா மனுஷனுக்கும் வச்சிருக்க ஒரு செயல் அது செயல்னு தான் சொல்லணும்
1: ஓகே
2: மனிதனுக்கு மட்டும் இல்லை மரங்களுக்கும் ஞாபக மறதி இருக்கிறது காரணம் என்னவென்று கேளுங்கள் சில நேரம் நம்ம வெயில் தாங்க முடியாது மழை நிழல்ல போய் ஒதுங்கி நிற்போம் காற்று வராதா என்ன நாம ஏங்கி தவிச்சு கொண்டிருப்போம் அந்த மர கிளைகளை பார்த்து இலைகளையும் பார்த்து அது என்ன செய்ய தெரியுமா மறதியில அப்படியே நின்னுறான்
1: மறதியில
2: அந்த மறதியில ஞாபக மறதியில அந்த மரம் செடி கொடி எல்லாம் அப்படியே
1: நின்னுறான்
2: நமக்கு காற்றே தராது இனி ஒண்ணு மேடம் நான் கேட்கேன் ஞாபக மறதி ஞாபக மறதி நமக்கு எல்லாருக்கும் ஞாபக மறதி வரும் அதே நேரத்தில் நமக்கு வேண்டாத வர ஆளு
1: உள்வாங்கிறது ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டு உள்ளாடி வச்சிருக்கிறது சிமெண்ட் போட்டு பூசி வச்சிருக்கிறது
2: அத மனசுல வச்சுக்காம நம்ம டெய்லி உள்ள வேலைகள் அன்றாட வேலைகள்லயும் நம்மளுடைய கவனம் நம்ம வீட்டுல இப்படி இப்படி இருக்கிறது இன்னும் அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லி நம்ம அந்த வேலைகளை பார்த்தால் நமக்கு ஞாபகம் மறந்து வராது நம்ம அடுப்புல பாலை வச்சிருக்கோம் மீன் குழம்பு வச்சிருக்கோம் எல்லாரும் சார்ஜர் பாட்டு எடுத்துட்டு வந்துட்டான் அதான் நம்ம சார்ஜர் ஆஃப் பண்ணாம வந்துட்டான் சில நேரங்கள் அதுல தீவிரம் பிடிக்க வேண்டியிருக்கு
1: கண்டிப்பா கண்டிப்பா ராஜேஸ்வரி அம்மா எக்ஸாக்ட்லி யூ ஆர்

சரி ராஜேஸ்வரி அம்மா, நான் மறந்து அப்படியே நீங்க பேசினதுல மெய் மறந்து போய் உட்கார்ந்துருக்கேன். சூப்பரா சூப்பரா பேசுனீங்க ராஜேஸ்வரி அம்மா. நன்றிம்மா நன்றிம்மா. ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப சூப்பராக பேசினாங்க. நிறைய பேர் பேசும்போது ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு அந்த பேஸ் உள்ளாடி நிற்குது. அதாவது யாராவது நம்மளை திட்டினா மட்டும் எப்படிங்க நம்மளுக்கு வந்து அது ஞாபகம் வருது? நிறைய விஷயங்கள்ல என் ஞாபகம் வரல, அது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் என்ன ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, மரம் வந்து மறந்து போய் காற்று கொடுக்காம நிற்குதுன்னு. அதுலேயே நான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். அது மரம் மறந்துருச்சா? அது எப்படியா? ஓகே, நம்ம வந்து ரொம்ப குழப்படி குள்ளாடிலாம் போவேனா. அடுத்தது நம்ம ஒரு பாடல், வாகை சூடவா அப்படின்ற திரைப்பட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு அப்படியே மறந்து போகாமல் நீங்கள் அப்படியே குமரி FM 101 கேட்டுக்கொண்டிருக்கோம். ஓகே, நேரம் 1:30 ஆகிவிட்டது.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் வந்து தென்னி நேரத்தோட வாரை தொழிலோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா சூப்பரா ஞாபக மறதியோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு வந்து நம்ம ஞாபக மறதி பத்தி தான் பேசி போயிட்டு இருக்கிறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதே மாதிரி ஞாபக மறதி இருக்கா? அதை வந்து சரி பண்ணணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லி போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக இணைந்துள்ளார்கள் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா. யாருமா?
1: கூட்டு குழம்பெல்லாம் வச்சுட்டேன். சோறு வேற பொங்கல் மத்தியானத்துக்கு மேல புரிஞ்சு கிடலாம், கொஞ்சம் நேரம் கழியட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒலைய அடுப்புல வச்சுட்டு அது மறந்து போச்சு.
0: சோறு வைக்க மறந்துட்டீங்க, ஆனா கூட்டு குழம்பு எல்லாம் வச்சிட்டீங்க.
1: அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடுறதுக்காக
0: பிளேட் எடுத்து வச்சாச்சு.
1: போது தண்ணி தான் இருந்த வழியே சோறு இல்ல. அப்புறம் என்னடா செய்யலன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அந்த அளவுக்கு நாங்க ஆன்லைன்ல புக் பண்ணி
0: தோறான்னு
1: சொல்லி போட்டு பச்சரிசி இருக்கு பாருங்க, அதான் அந்த டக்குன்னு போட்டு வேக வச்சு அப்புறம் அப்படியே சாப்பிட்டோம்.
0: அப்படி இன்னைக்கு நடந்த விஷயமா இது?
1: இன்னைக்கு
0: நடந்த விஷயமாமா?
1: இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி.
0: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஓகேமா ஓகேமா. ஓகே சூப்பர். ஓகேமா நன்றி. நேரம் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நேரம் 1:37 ஆகிவிட்டது. என்ன பாருங்க, நம்மளுக்கு வந்து மறதி மறதின்னு நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து யாரையாவது பார்த்துட்டு அவங்கள தெரியலன்னா ஐயோ நல்லா தெரிஞ்சவங்க அப்படி கூட நம்மளுக்கு அப்படி யோசனையாக இருக்கும். ஆனால் கூட்டு குழம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பிளேட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு சோத்துப்பானையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே சாப்பாடு இல்லை, என்ன தண்ணி மட்டும்தான் இருந்துச்சான். வேற லெவல். ஆனால் வந்துட்டு அதுக்கும் அவங்களே சொல்யூஷன் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படி மறதியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்லைனில் அப்படியே புக் பண்ணிடலாம், அப்படி புக் பண்ணோன்னா உடனே இப்போ தான் ஃபோன் பண்ண உடனே சாப்பாடுலாம் வீட்டுக்கு வந்து வரதில்ல, அதனால் மறதி இருந்தால் கூட பரவாயில்ல பேக்லேயே சாப்பாடு வந்துடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா.
2: வணக்கம் மேம், கேட்கலையா?
0: ரொம்ப நல்ல தெளிவாக தெளிவாக கேட்குது, பேசுங்கம்மா.
2: சாப்பாடு இல்ல. அப்புறமா என்ன பண்ணது, கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கு.
0: அதுதான் இப்ப சொல்யூஷன், அதுதானே இப்ப சொல்லிட்டு இருக்கோம். மறதி வியாதி இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு.
2: பாதி வழி வந்த பிறகு வீட்டுக்கு போக முடியுமா? பஸ்ல ஏறின பிறகு
0: அது சரி தானே.
2: நடந்து வந்துட்டு இருக்கலன்னா கூட பரவாயில்ல, அதுக்காக பட்டினி இருக்க முடியாதுல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா
2: அப்படி இருந்தோம் மேம். அப்புறமா ஒரு அளவு வண்டி சாவி

0: வண்டி சாவி எங்க வச்சோன்னே தெரியாது. வச்சவளுக்கு ஞாபகம் இல்ல, தேட எங்களுக்கும் வீடு போதா தேடிச்சு காணல. அப்ப பின்ன இன்னொரு சாவி இருந்து அதை வச்சு வண்டி ஓட்டணும். ஒரு 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது பிரிட்ஜுக்கு பின்னாடி அந்த இதுக்குல அப்படி கிடந்து மேம், அந்த கேப்ல அப்படி கிடந்து. அப்ப அதை எடுத்தவன என்ன சந்தோஷமாவும் இருந்து, இனிமேல தப்ப பண்ண கூடாது, எப்பவுமே சாவி அதுக்கு மேல இடத்துலதான் நம்ம போடணும் அப்படின்னு நினைச்சேன் மேம். ஆனா நினைச்சா முடிய மாட்டேங்குது. ஒவ்வொருக்கா தப்பு பண்ணத்துலயும் இனிமேல் இதை பண்ண கூடாது, இதை கரெக்டா பண்ணணும் அப்பதான் நினைக்கும். ஆனா திரும்ப திரும்ப அந்த மறதி வந்துருது. அது எதனாலனா ஓவர் டென்ஷன் மேம்.
1: அதுதான் அதுதான்
0: ஓவர் டென்ஷன். அதாவது என்ன சொல்ல, ஒன்லி நமக்கு வந்து போன்ல ஏதாவது கான்டெக்ட் பண்ணிருப்போம், அந்த டைம்ல அடுப்புல ஏதாவது வச்சிருப்போம். அப்ப நம்ம அடுப்பு என்ன வச்சிருக்கோம் என்ன போட்டோம்னு நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம சிந்தனையில போன்ல இருக்கோம். அதனாலதான் மக்களுக்கு வந்து நிறைய மறதி வர காரணம் மேம்.
1: சிரிக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடந்துருந்தா சொல்லுங்க. நானும் இப்ப எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து என்ன சிரிக்க வச்சு வயர வலிக்க வைக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா. இல்ல ஒரே ஒரு விஷயம் கேக்கட்டா, பூரி போட்டுட்டு இருந்தாங்க எண்ணெயில வந்து கைய போட்டு பூரிய போட்டாங்க, சரி அந்த பூரி பொம்மி வந்துச்சு, அந்த கை என்னாச்சு, அதுலதான் நான் இருக்கேன், என்னாச்சு.
0: மருந்தெல்லாம்
1: போட்டு கொஞ்சம்
0: அவங்க சொல்லி சிரிக்கிறாங்க, என்ன எதுக்காக இப்ப பண்ணணும் தெரியல, கேட்டே சௌரியம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மேம். ஆனா கவலையா இருந்து.
1: ஆமாமா, இப்போ இப்போ நம்மளுக்கு அதை கேட்கும் பொழுது நம்மளுக்கு சிரிப்பு வருது, ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்ல. அது கரெக்ட். ஓகேமா,
0: நீங்க அவனால மறதி வருதா இல்ல டென்ஷன்னால மறதி வருதாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மேம், யோசிக்க சொல்லுது.
1: ஓவர்லோடுமா, அதனால கூட இருக்கலாம். ஓகே விட்டுருங்க, ஐ பிலீவ் இட். ஓகே ஓகேமா, தேங்க்யூ.
0: நன்றி மேம்.
1: நன்றி.
2: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை,
3: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது.
4: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
2: ஆனா க்ளைம் பண்றது கஷ்டமா?
3: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் க்ளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 5 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா க்ளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.
2: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை,
3: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது.
4: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
2: ஆனா க்ளைம் பண்றது கஷ்டமா?
3: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் க்ளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 5 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா க்ளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.
1: நேரம் 3:43 ஆகிவிட்டு அடுத்த ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: அதான் சொல்லிட்டேன்ல.
1: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: 1:49 நிமிடமாகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் வாரைத்தொழில் நிகழ்ச்சியில் ஞாபக மறதி பற்றி நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி பேசிகிட்ருக்குறோம். இப்போ வந்து மறதி வந்து என்றால் நிறைய பேர் வந்து நோய், நம்ம கூட சொன்ன மறதின்றது ஒரு நோயா அப்படின்றது, அது கிடையவே கிடையாது. சில நேரங்களில் ஒரு பெயர் ஞாபகத்துக்கு வராமல் போகுது, இல்லைன்னா எதையோ எங்கேயோ வச்சுட்டோமே அப்படின்றது மறக்கிறது, இது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம். குறிப்பாக ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, அதிக வேலை, கவனச்சிதறல், இதனால தான் மறதி அதிகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓகே, நம்மளுடைய மூளை வந்து எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளவே கொள்ளாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்வதற்கு பதிலாக முக்கியமான தகவல்களை தேர்ந்தெடுத்து அப்படியே வச்சுக்குது மூளை. அதனால சில விஷயங்கள் மறப்பது மூளையின் இயல்பான செயல்பாடுகள் ஒன்று. அதுதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்கல்ல, திட்டுறது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எதுக்கு இந்த மூளை தாங்க காரணம். எதற்காக இங்கே வந்தேன், ஒரு அரைக்குள்ளாடி போயிட்டு நான் எதற்கு இங்கே வந்தேன் அப்படின்னு மறந்துருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். எது ஒரு ரூம்குள்ளாடி போவோம், எதுக்கு நம்ம இதை வந்தோம், நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கும், ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க வேண்டியிருக்கும், அது எங்கே இருக்குன்றது தெரியாது, உடனே எல்லாத்தையும் மொத்தத்தில் எடுத்து கீழே போட்டு அதில் உடனே அப்போ கூட அது கண்ணில் தெரியாதுங்க, கிட்ட தான் இருக்கும். நானும் என்ன தெரியுமா, முன்னாடிலாம் இப்படிதான் ரொம்ப ஒன்றை காணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டென்ஷன் ஆகி தேடுவேன். ஆனால் இப்பெல்லாம் அப்படிலாம் டென்ஷன் ஆகிறது கிடையாது, பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளாடி தானே இருக்குது, எங்கேயாச்சும் இருக்கும், ஏ இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கிடைக்கும், அது இன்னைக்கு கண்டிப்பாக அது தேவையா இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மூவ் ஆன் ஆகிடுவேன். அதே மாதிரி அதை நினச்சி டென்ஷன் ஆகும், ஐயோ போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு அப்படிலாம் நினைக்காம அப்படியே நார்மலாக கேஷுவலாக போயிட வேண்டியதாங்க. ஓகே, அடுத்ததான் ஒரு தோழி வராங்க, என்ன பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம், பேசுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
1: ராஜாதி சதுர்வீசன் வடலிவுண்டையிலிருந்து.
0: ராஜாதி சொல்லுங்க.
1: மேடம், ஞாபக மறதி வந்து எல்லாருக்கும் உள்ளதுதான், ஆனா அந்த ஞாபக மறதிய வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடாது மேடம். அந்த ஞாபக மறதி வராம இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும். ஒரு வயசுக்கு மேல நல்ல ஞாபக மறதி வரதான் செய்யும். அப்ப அதுக்கு ஏத்தாப்புல நம்மள மாத்திக்கணும் மேடம். இப்ப நம்ம சீனி உப்பு எல்லாம் ஏன் சேர்த்து வைக்க போறோம், மாத்தி மாத்தி போடுறதுக்கு? உப்பு வைக்க காபி தூள், உப்பு, சீனி அதெல்லாம் ஒரு சேர்த்தா வைக்கலாம்.
0: ஒரே மாதிரி அப்படி ஒரே மாதிரி வாங்கி வச்சுட்டு பக்கத்து பக்கத்துல வச்சிருந்த, அதுதான் பிரச்சனை. கண்டிப்பா, கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு நம்ம கிட்ட
1: இல்ல மேடம். நம்ம ஒரு வயசுக்கு மேல நம்மளுக்கு ஞாபகம் மறதி வரதான் செய்யும், இல்லன்னு சொல்லல. அதுக்கு வந்து நம்ம அதுக்கு ஏத்தாப்புல வைக்கணும். அதுக்கு பிறகு என்னன்னா, நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்க கூடாது. எல்லா விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு, ஏன்னா உலகத்திலே நம்ம தான் யோசிக்க இருக்கிறது மாதிரி நினைக்கிறது, எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறது, சரிதானே? யோசிக்காதுங்க. இப்ப சமையல் அறைக்குள்ள வந்தீங்கன்னா சமையல் பண்ணக்கூடியத மட்டும் யோசிங்க. எதுக்கு தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி மனசுக்குள்ள போட்டு எல்லாம் யோசிச்சு அதுக்கு முடிவு காணதுக்கு நீ அதுக்குன்னு கொஞ்ச நாள்
0: அதுக்கேத்தாப்புல நம்ம ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் வல்லாரை வெண்டைக்காய் ஜூஸ்
1: அந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்க எடுத்துட்டோம்னா கூட நம்ம ஏஜ் மேல நம்ம இதெல்லாம் கண்டிப்பா
2: வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111164. அன்பார்ந்த எஸ்பிஐ வாடிக்கையாளர்களே, உங்கள் VKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் எஸ்பிஐ.
0: நேரம் அப்படியே 3:54 நிமிடமாகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் வரைய தொழில் நிகழ்ச்சியில் ஞாபக மறதி பற்றி தான் நம்ம இப்போ பேசி போயிட்டுருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பைக்கில் போவாங்க, வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது கண்டிப்பாக

0: தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, காரில் ஓட்டினாலும் சரி, பைக் ஓட்டி போனாலும் சரி, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிடுவோம்னா, அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான், ஐயோ நம்மளுக்கு அங்கெல்லாம் போகணும், நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இன்சிடெண்ட் எல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அடுத்ததாக ஒரு தோழி வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: The person you are speaking with has
0: பார்த்தீங்களாங்க, அவங்க மறந்து போய் ஹோல்டில் போட்டாங்க. ஞாபக மறதி ஞாபக மறதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுனா, எங்கே போய் சொல்கிறது, எல்லா இடத்துலையும் இந்த மறதி வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்குல்ல. வந்து நினைவுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம தூங்கும் போது மூளை நாள் முழுவதும் பெற்ற தகவல்களை ஒழுங்குபடுத்தி நினைவில் புதிய அப்படியே வந்து என்ன ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லப்படுறதுனால, போதுமான தூக்கம் இல்லாத நாட்களில் நம்மளுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெமரியை வந்து பாதிக்கப்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால, நம்ம பேசும்போது கூட ஒரு தோழி சொன்னாங்க, நல்ல தூக்கம் தேவை. ஞாபக மறதி ரொம்ப கூடுதலாக இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர்லோடு எல்லாமே தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்கும் இல்லையா, நம்ம அம்மி கும்மியா வந்து நின்னாலும் எது நடக்குமோ அதுதான் நடக்கும். அதனால ரொம்ப ஓவர்லோட் ஆகி ரொம்ப டென்ஷன் அடிச்சு உள்ள ஞாபகத்தெல்லாம் தொலைச்சு எதுக்கு தேவையில்லாமல் இருக்கிற கொஞ்சோண்டு ஞாபகத்தை நம்ம அப்படியே சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போமே. எல்லாம் நேரம் 3:56 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். பார்த்தீங்களாங்க, அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: மிகவும் நல்லது, கரெக்ட் தானே? வந்து தேனி நிரம்பாராய் தொழில் நிகழ்ச்சியில ஞாபக மறதி பத்தி எல்லா தோழிகளும் சூப்பரா, ரொம்ப அப்படியே சூப்பர் சூப்பர் சூப்பரா, அப்படியே ஆசத்தி ஆசத்தி அப்படியே சூப்பரா பேசினாங்க. பேசின எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. அப்ப நான் கிளம்புற டைம் வந்துருச்சு, அதனால நேயர்கள் எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிடலாம். டாடா பை பை நேர்களே, வணக்கம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃபிளை துபாய் விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃபிராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. நேர்களை இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
4: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம். உலகம் முழுவதும் டிஜிட்டல் யுகம் என்று பேசப்படுகிறது. நம் தினசரி வாழ்க்கை, கைபேசிகள், கணினிகள், ஸ்மார்ட் டிவிகள், மருத்துவ உபகரணங்கள், போக்குவரத்து மற்றும் வங்கி சேவைகள் என அனைத்தும் தொழில்நுட்பத்தை சார்ந்தவை ஆகிவிட்டது. இந்த டிஜிட்டல் உலகின் இதயம்தான் செமிகண்டக்டர் சிப்கள். ஒரு சிறிய அரிசி தானியம் அளவுக்கு இருக்கும் இந்த சிப்கள் கணினிகளின் மூளை போல் செயல்படுகின்றன. தரவுகளை சேமிப்பதும் தகவல்களை பரிமாறுவதும் இயந்திரங்களை இயக்குவதும் இவற்றின் மூலமே நடைபெறுகிறது. ஆனால் மிகுந்த தேவை இருந்தும் இந்தியா இன்று வரை பெரும்பாலான சிப்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் நாட்டின் வெளிநாட்டு செலவுகள் அதிகரிக்கின்றன, அதே சமயம் சுயநிறைவு குறைகிறது. இந்த சவாலை கையாளுவதற்காகவே இந்திய

நம்ம அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி வந்துவிட்டோம் இல்லையா? நேரம் 3:59 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்த தேனி நேரத்தில் வார தொழில் நிகழ்ச்சியில் ஞாபக மறதி பற்றி தான் பேசுறோம். சின்ன சின்ன மறதிகள் பற்றி நம்ம பேசணும், சிரிச்சோம், ஆனால் மறதி வந்து தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே போச்சுன்னா அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும். ஆரம்பத்திலேயே அதை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரோடைய ஆலோசனை பெறுவது

அரசு இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்ற பாரத பிரதமர் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த மிஷனின் மிகப்பெரிய குறிக்கோள் இந்தியாவை உலகின் முக்கிய உற்பத்தி மையமாக மாற்றுவதே ஆகும். அரசாங்கம் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவீடு செய்து தொழிற்சாலைகள் அமைக்கவும், ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கவும், உலகளாவிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு வரவழைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த மிஷன் வெறும் உற்பத்தி திட்டம் மட்டுமல்ல, இது நம் நாட்டின் எதிர்கால பொருளாதார பாதுகாப்புடன் நேரடியாக கை கோர்க்கிறது. இன்று நமக்கு தெரியும், ஒரு சிப் பற்றாக்குறை ஏற்பட்டால் கார் உற்பத்தி முதல் மொபைல் விற்பனை வரை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இத்திட்டத்தின் மையமாக உள்ளனர். அவர்களின் படைப்பாற்றல், தொழில்நுட்பத்திறன் மற்றும் உலகை மாற்றும் ஆர்வம்தான் இந்தியாவை முன்னேற்றும். அரசு இளைஞர்களுக்கான சிறப்பு பயிற்சி திட்டங்கள், தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி நிதி மற்றும் ஸ்டார்ட் அப் ஆதரவு ஆகியவற்றை வழங்குகிறது. இதனால் இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் உலகளவில் போட்டியிடவும் வலுவடைகிறார்கள். மேலும் இந்த மிஷன் கிராமப்புற மாணவர்களுக்கும் புதிய தலைமுறை ஆராய்ச்சியாளர்களுக்கும் வாய்ப்புகளை தருகிறது. முந்தைய காலங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றம் பெரும்பாலும் நகர மையமாகவே இருந்தது. ஆனால் இப்போது நாட்டின் பல பகுதிகளில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையங்கள் நிறுவப்படுவதால் கிராமங்களில் இருந்தும் திறமையான இளைஞர்கள் பங்கு பெறும் சூழல் உருவாகிறது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் வேலைவாய்ப்புகளை மட்டுமல்ல, புதிய தொழில் முனைவோரையும் உருவாக்குகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றம் நம் நாட்டிற்கு நன்மை தர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட வேண்டும். பொறுப்புணர்வும் ஒழுக்கமும் புதுமையுடன் இணைந்தால் இந்தியா செமிகண்டக்டர் துறையில் உலகின் முன்னோடியாக உருவெடுக்கும். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்பது வெறும் தொழில்நுட்ப திட்டம் அல்ல, இது ஒரு தேசிய முன்னேற்ற பயணம். நமது இளைஞர்கள் உறுதியாக பங்காற்றினால் மட்டுமே இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாகவும் சுயநிறைவு இந்தியாவாகவும் உலகில் உயர்ந்திடும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: காந்தி அஞ்சலி, மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நான் எழுதிய இந்திய சுயராஜ்யம் என்ற நூலில் இந்தியாவில் வளர்ந்து கொண்டு வரும் வறுமையை போக்குவதற்கு சரியான மருந்து கைத்தறி அல்லது கைராட்டினமே என்று எழுதினேன். அந்த சமயம் வரையில் கைத்தறியையோ ராட்டினத்தையோ நான் பார்த்திருப்பதாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்திய மக்கள்

0: மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
1: கடவுள் என் கண்முன்னே தோன்றி உனக்கு ஒரு வரம் தரப்போகிறேன், என்ன வேண்டும் கேள் என்று கேட்டால், என் வாழ்நாளில் மறைந்த இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தியுடன் ஒரு நாள் இரவு உணவருந்த வேண்டும் என்று கேட்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் இவ்வாறாக பதிலளித்தார் பராக் ஒபாமா அவர்கள். ஆயுத உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் வல்லரசு நாட்டின் தலைவர் ஒருவர் மூன்றாவது காலாக கைத்தடியை மட்டுமே வைத்துக் கொண்டு அங்குமிங்கும் இந்திய மண்ணின் விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருந்த அந்த மனிதரை பற்றி இப்படி குறிப்பிடுகிறார் எனில், அந்த அரையாடை துறவி கடல் கடந்து, காலம் கடந்து, இனம், மொழி, மதம் என எல்லாவற்றையும் கடந்து இன்றும் உலகின் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையே இது காட்டுகிறது. போர்பந்தரில் பிறந்த காந்தி

0: போர்களை நம்பாதவர். 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான தத்துவங்களான அகிம்சை, சத்தியாகிரகம் ஆகியவற்றை நவீன காலத்தில் வெற்றிகரமாக மறுநிர்மாணம் செய்து உலக மக்களை கவர்ந்தவர் அண்ணல் காந்தியடிகள். சத்தியமே அவரின் மதம். அன்பு, அறவழி, ஒழுக்கம், மனசாட்சி இவையே அவர் வணங்கிய கடவுள்கள். வழக்கறிஞராக தான் சம்பாதித்த செல்வங்கள் அனைத்தையும் தாய் நாட்டின் விடுதலை வேள்விக்கு காணிக்கையாக வழங்கிய வள்ளல் நம் காந்தியடிகள். ஒத்துழையாமை இயக்க போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்றும், அதேவேளையில் சாமானிய ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்றும் திலகர் நினைவு நிதி வசூலிக்க உண்டியல் குலுக்கிய தன்னலமற்ற மனிதர் அண்ணல் காந்தியடிகள். எங்களை எவரும் அசைக்க இயலாது என்று ஆணவத்துடன் எக்கால முழக்கமிட்ட ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரியாசனத்தை அசைத்த முதல் மனிதர் அண்ணல் காந்தியடிகள். முதல் சந்திப்பிலேயே முரண்பட்டு காந்திய கொள்கையை நிராகரித்த நேதாஜி காந்தியின் போராட்ட வலிமையையும் தாய் நாட்டின் விடுதலைக்காக காந்தியின் பின்னே அணிவகுத்து நின்ற மக்கள் சக்தியையும் பார்த்து தேசத்தந்தை என அழைத்தார். பாரதியின் வரிகளை தொட்டு சொல்வதானால், நரைக்கூடி கிழப்பருவம் எய்திய பின்னரும் குன்றன நிமிர்ந்து நின்று உள்ளத்தில் போராட்ட உணர்வோடு 30 கோடி இந்தியர்களை தன்னுள் அடக்கி வைத்திருந்தவர் அண்ணல் காந்தியடிகள். தன் வாழ்நாள் முழுவதும் பட்டியலின மக்கள் தீண்டாமை கொடுமையிலிருந்து விடுவி பெற அயராது உழைத்த மகான் அண்ணல் காந்தியடிகள்.
1: தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள். அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
2: இந்திய அரசியல் வரலாற்றில் பதவியின் உயரத்தை விட பண்பின் உயரத்தால் நினைவு கூறப்படுபவர்கள் சிலரே. அவர்களில் முதன்மையானவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். இந்தியாவின் 2வது பிரதமரான இவர் பதவி வகித்தது 20 மாதங்களுக்கும் குறைவு. ஆனால் அந்த குறுகிய காலத்தில் நாட்டின் தன்னம்பிக்கையையும் தலைமை பண்பையும் உலகுக்கு காட்டினார். நேர்மை, எளிமை, உறுதி ஆகியவையே அவரது அடையாளங்கள். சாஸ்திரி அவர்கள் 1904 அக்டோபர் 2 அன்று உத்தரப்பிரதேசத்தின் முகல் சாராய் நகரில் பிறந்தார். தந்தை சாரதா பிரசாத் ஆசிரியராக பணியாற்றியவர். சாஸ்திரி குழந்தையாக இருந்தபோதே அவர் மறைந்துவிட்டார். தாய் ராம் துலாரி தேவி தம் குழந்தைகளுடன் தந்தை வீட்டில் வளர்ந்தார். வறுமையான சூழலில் வளர்ந்த சிறுவன் பள்ளிக்கு செல்ல ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய நாட்களிலும் படிப்பை கைவிடவில்லை. காசி வித்யாபீடத்தில் படித்து 1925 சாஸ்திரி பட்டம் பெற்றார். அந்த பட்டமே பின்னர் அவரது பெயரின் பகுதியாக நிலைத்தது. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்க அழைப்பை கேட்டபோது சாஸ்திரிக்கு 16. அன்றே படிப்பை நிறுத்திவிட்டு போராட்டத்தில் இறங்கினார். அதன்பின் உப்பு சத்தியாகிரகம், தனி நபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறிய இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்றார். பலமுறை சிறை சென்றார். மொத்தமாக ஏறத்தாழ 9 சிறையில் கழித்தார். இந்திய பணியாளர் சங்கத்திலும் பணியாற்றினார். 1928 லலிதா தேவியை மணந்தார். வரதட்சணையாக ஒரு ராட்டையையும் சில கதர் துணிகளையும் மட்டுமே ஏற்றுக்கொண்டார் என்பது அவரது எளிமைக்கு சான்றாக சொல்லப்படுகிறது. விடுதலைக்கு பிறகு உத்தரப்பிரதேச அரசில் காவல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றினார். போக்குவரத்தில் பெண் நடத்துனர்களை நியமித்த முன்னோடி இவரே. கூட்டத்தை கலைக்க தடியடிக்கு பதிலாக நீர் பீச்சி அடிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். மத்திய அரசில் 1951 முதல் 1956 வரை ரயில்வே அமைச்சராக இருந்தார். 1956 ஏற்பட்ட ரயில் விபத்துகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகினார். குறிப்பாக தமிழ்நாட்டின் அரியலூர் அருகே நடந்த கோர விபத்துக்கு பிறகு அவரது ராஜினாமாவை நேரு ஏற்றுக்கொண்டார். அவர் மீது நேரடி பழி எதுவும் இல்லை. இருந்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இந்த நிகழ்வு இன்றும் அரசியல் நெறிக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது. பின்னர் வர்த்தகம், தொழில் மற்றும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். 1964 May 27 அன்று அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்ததும் நாடு ஒரு பெரிய வெற்றிடத்தை உணர்ந்தது. அடுத்து யார் என்ற கேள்விக்கு விடையாக 1964 June 9 அன்று சாஸ்திரி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றார். உயரமோ குறைவு, மென்மையாக பேசும் மனிதர், இத்தனை பெரிய நாட்டை வழிநடத்துவாரா என்ற ஐயம் பலருக்கும் இருந்தது. ஆனால் சில மாதங்களிலேயே அந்த ஐயம் மறைந்தது. 1965 பாகிஸ்தானுடன் போர் மூண்டது. அச்சமயம் சாஸ்திரி அவர்கள் காட்டிய உறுதியும் தெளிவான முடிவெடுக்கும் திறனும் படைகளுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை அளித்தன. அப்போது அவர் முழங்கிய ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கம் நாட்டை காக்கும் வீரரையும் நாட்டுக்கு உணவளிக்கும் விவசாயியையும் ஒரே நேரத்தில் போற்றியது. அதே காலத்தில் உணவு பற்றாக்குறையும் இருந்தது. வெளிநாட்டு உணவு உதவியை நம்பியிருக்க வேண்டிய நிலையை தவிர்க்க வார

0: குடும்பத்தில் ஒருவேளை உணவை தவிர்க்குமாறு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். முதலில் தம் குடும்பத்தில் அதை கடைபிடித்து விட்டுதான் மக்களிடம் கோரினார். உணவு உற்பத்தியை பெருக்கும் பசுமை புரட்சிக்கான அடித்தளமும் பால் உற்பத்திக்கான தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் வளர்ச்சியும் இவரது காலத்தில் வலுப்பெற்றன. மொழி பிரச்சனையிலும் அவரது நிதானம் வெளிப்பட்டது. 1965 தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த போது ஆங்கிலம் தொடர்ந்து இணை அலுவல் மொழியாக நீடிக்கும் என்று உறுதியளித்தார். அதன் மூலம் பதற்றத்தை தணித்தார். போருக்கு பின் சோவியத் ஒன்றியத்தின் முயற்சியால் தாஷ்கண்டில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. 1966 அன்று பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானுடன் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். மறுநாள் அதிகாலை அங்கேயே மாரடைப்பால் மறைந்தார். 1966 அவரது மரணத்துக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதிகாரத்தின் உச்சியில் இருந்த போதும் தனக்கென எந்த சொத்தையும் சேர்த்துக் கொள்ளாத தலைவர் சாஸ்திரி அவர்கள் கடன் வாங்கி கார் வாங்கியதையும் அதற்கான கடனை உயிருடன் இருந்த போதே முழுமையாக செலுத்த முடியாமல் போனதையும் பற்றிய செய்திகள் அவரது எளிமையை நினைவூட்டுகின்றன. இன்று அவரது 122வது பிறந்த நாள். நேர்மையான, தன்னலமற்ற பொது வாழ்வுக்கான அவரது முன்னுதாரணம் இன்றும் நமக்கு வழிகாட்டுகிறது.
1: லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
2: நேர்களே, இதுவரை மகாத்மா காந்தி மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள். நேரம் 4:27.

நேர்களே, இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

0: ஷியாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃபிளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாடின் தீரத்திற்கு நாடே தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜீத் கல்கலும் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5 மணி 3 நிமிடம்.

முரளிச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். பலதரப்பட்ட காலகட்டங்களில் வெளிவந்து நம் மனம் விட்டு நீங்காத மனம் வீசிக்கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை முல்லைச்சரமாக கேட்டு மகிழலாம் நேர்களே. இருமனம் இணையும் தருணம், இல்லறம் எனும் நல்லறம் மலரும் தருணம், நாட்டுப்புற மனமும் துள்ளலிசையும் அன்பு பிணைப்பின் அதிரடு ஆட்டமுமாக வரும் இந்த பாடலில் டி எம் சவுந்தரராஜனின் கம்பீர குரலும் பி சுஷீலாவின் தேன் குரலும் திருமண பந்தத்தின் சாரம் சொல்ல பாடல் கேட்க இனிமையோ இனிமை வாலியின் வரிகளும் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையுமாக கேட்கும் காதுகளுக்கு நிச்சயம் இனிசை விருந்து உண்டு. வரும் பாடலின் படம் ஒளி விளக்கு

நினைத்ததை எல்லாம் வெளியே சொன்னால், அதுவும் காதலில் கனிந்துருகும் கன்னி உள்ளம் சொன்னால், அதுதான் அவள் கண்கள் சொல்கின்றது. கண்கள் பேசும் காந்தர்வ காதலுக்கு குரல் கொடுத்தவர் பி. சுஷீலா. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். இந்த பாடல் நம்பிட்ட திரைப்படம் வெண்ணிறாடை.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். நேரம் 5:14. கிராமத்து மண் வாசனை, கேலியும் கிண்டலும் நிறைந்த குறும்பு பேச்சு, வைரமுத்துவின் நாட்டுப்புற மொழிநடையில் நக்கலும் நையாண்டியுமாய் நகர மலேசிய வாசுதேவனின் குறும்பு குரலில் சங்கர் கணேஷின் இளமை துள்ள இசையில் இடம்பெற்ற இந்த பாடல் நிச்சயம் 80களின் குறும்பு கானா என்றால் மிக இல்லை என்றே சொல்லலாம். வரும் பாடல் பெற்ற திரைப்படம் பாலைவனச்சோலை. பாடலை பாடியோர் மலேசிய வாசுதேவன், பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடலை எழுதியவர் கவிப்பேரரசு வைரமுத்து.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் 5:40 குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். காற்றுக்கு கால்கள் இல்லை, எனினும் அது செல்லாத இடமில்லை. அதுவும் இந்த தென்கிழக்கு பருவக்காற்றுக்கு அணையே இல்லை. மெல்ல வந்து உன்னை தொட்ட பின் மெதுவாக

என்னையும் வந்து தழுவிக்கொண்டது என்று காதலை அசைத்து இசைத்து பார்க்கும் காதலனின் இந்த பாடல் நிச்சயமாக நம் மனம் கவரும். தேவாவின் இசையும் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலும் சித்ராவின் காதல் ரீங்காரமும் பாடல் கேட்கும் அனைவருக்கும் தென்கிழக்கு பருவமழையில் நனைந்தபடியே ரசித்த சுகத்தை பரவசத்தை தரப்போவது உண்மை. பாடல் நம்பற்ற திரைப்படம் நாடோடி மன்னன் பாடலை கேட்கலாமா நேர்களே?

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேரம் 5:28. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையசைச்சரம். மண்ணின் மனம் மாறாது, காதலின் வலியை இவ்வளவு அழகிய இசையில் சொல்ல முடியுமா என்றால் முடியும் என்று எழுதியவர் வைரமுத்து, இசை அமைத்தவர் சௌந்தர்யன். காந்தர்வ குரலால் இவ்வளவு இனிமையாக அதை பாடியவர் கே ஜே ஜெயஸ்தாஸ். எவ்வளவு இனிமை கேட்டுத்தான் பார்ப்போமா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிந்து நதிப்பூ.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்,
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம்.

நேர்களே, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். என் அனுமதியின்றி களவாடப்பட்ட இதயத்தின் வெற்றிட தேடல்தான் இந்த பாடல். இந்த காதலை தேடும் குரல் ஹரிஹரனுடையது. இசை எஸ்ஏ ராஜ்குமார். பாடல் வரிகள் வாலி. காதலித்த இதயம் காதலித்தவர்களிடையே காணாமல் போவது ஒன்றும் புதிதல்லவே.

0: நாதிரதம் திருதம் தீம் தன்ன நாதிரதம் திருதம் தீம் தன்ன நாதிரதம் திருதம் தீம் தன்ன
1: ஒலிக்கும் பாடலின் படம் உன்னை கொடு என்னை தருவேன்.

நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாவல்காடு பி. கண்ணன் அவர்கள். அமுது சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெற்பயிரில் இலை மஞ்சளாவதை தடுக்கும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம். சுனில் தத் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். நிலாவின் இருப்பிடம் வானம் என்று யார் சொன்னது? அது என் நெஞ்சம் அல்லவா என்று மனது கொஞ்சுகிறது காதலிடம். உன்னிகிருஷ்ணன் சங்கீதா சஜித்தின் குரலும் ஆதித்தனின் இசையும் அவரவர் காதல் காலத்திற்கு கொண்டு செல்வது மட்டும் நிச்சயம். ஒலிக்கும் பாடல் வெற்றி திரைப்படம் அசுரன்.

நேர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சின்னம் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சிகளை பங்கேற்க செய்ய வேண்டுமா நேர்களே, தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602420 2902722, இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு எண் 8903257309. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தைகளின் திறமைகளை குமரி பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம் நேர்களே. இப்போதே அவர்களை தயார் செய்யுங்கள். நேரம் 5:49. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, இது காதலின் பழைய பல்லவியானாலும் இதுதான் காதலின் புனித மந்திரம். நீயே என் உலகம் என்று ஒரு இதயம் இன்னொரு இதயத்தின் காதில் கிசுகிசுக்கும் தருணம். இசை தந்தவர் டி இமான், குரல் தந்தவர் சீன் ரோல்டன் குழுவினர். அது என்ன கிசுகிசுப்பு என்று கேட்டு பார்ப்போமா நேர்களே.

நேர்களே, இன்றிரவு 8:30 திரைக்களஞ்சியம். வெள்ளிச்சந்தை தா ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். நேர்களே, திரைக்களஞ்சியத்தில் இன்றிரவு 8:30 பாதையெங்கும் பட்டுப்பூச்சிகளும் பட்டு போன்ற பூக்களும் பூத்து கிடந்தாலும் வேகத்தோடு பயணிக்கும் கால்களுக்கோ விரைந்தோடும் கண்களுக்கோ தென்படுவதே இல்லை. அழகையெல்லாம் இயற்கையில் அள்ளி வைத்தான் ஆண்டவன். ஆண்டு அனுபவிக்கச் சொல்லி யார் கண்கள் கண்டதோ, யார் மனம் கொள்ளை கொண்டதோ இயற்கையில். ஆனால் காட்டை சாட்சி வைத்து ஒரு காதல் அரங்கேறும் நேரம் மலரின் மனம் நினைவாகிறது. காற்று காகிதமாகிறது, காத்திருப்பு காதல் மொழியாகிறது. இந்த காட்டு மல்லியின் மனம் அவன் நாசிக்கு மட்டும் சுவாச காற்றாய். வரும் பாடல் நம்பற்ற திரைப்படம் விடுதலை 1. இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடியவர் இளையராஜா, உடன் பாடியவர் அனன்யா பட்.

0: நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் நிறைவருகிறது. இன்றைய முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரைசை சரமாக மலர்ந்து மனம் பேசியது இன்றைய முல்லைச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்வோமா நேயர்களே? நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெலிசை, 6:40 திரைசை, 7:00 மணிக்கு இனிசை நிரல்.

7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டு வெண்டை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகல்காடு பி கண்ணன் அவர்கள். அமுது சுரபி பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெற்பயிரில் இலை மஞ்சளாவதை தடுக்கும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம், வெள்ளிச்சந்தை தா ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள், 9:15 செய்தி சுருக்கம், 9:30 திரையிசை, இன்றிரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம்.

0: இனி நாளை நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் என்னென்னவென்று அறிந்து கொள்வோமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள், 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரைசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை. நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ், 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளி, 10:02 சவாலே சமாளி நேர்களை, 10:30 கடிதமும் கருத்தும். நாளை முற்பகல் 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் நேரலை. என் பக்கெட் லிஸ்டில் ஒரு வனவிலங்கு சரணாலயம். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் பல்வலி ஏற்படாமல் என்ன செய்வது குறித்து விளக்குகிறார் பல்வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே, நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. The gold rush continued for India at the Asian Games in Aichi, Nagoya, Japan, as Indian athletes delivered a stellar performance on day 13, clinching 6 gold medals in hockey, boxing, wrestling and archery in a spectacular display of skill, determination and sporting excellence. Indian women's hockey team clinched the gold medal, defeating China 1-0 in the closely fought final. Lal Sir Yamani Yerman Zote scored the decisive lone goal for India, while goalkeeper Savita Punya produced a crucial save from a penalty stroke to preserve the lead and secure the gold medal.

கடைகள் நடத்த கட்டாய அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகிற 18 தேதிக்கு முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களின் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18 தேதிக்கு பின்னர் இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு

தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 14 வயது பூர்த்தியடைந்த மற்றும் 15 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப மற்றும் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய மையங்களில் இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெற்றோர் ஒப்புதல் படிவத்தை வழங்கி தங்களது பெண் குழந்தைகளை தடுப்பூசி செலுத்தி நோய் வராமல் பாதுகாத்திடுமாறும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட குழந்தைகளின் பெயர் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுய விபரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விபரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 ஆண்டிற்கான சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி, அதாவது 20/10/2026 வந்து சேர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள் நேர்களே.

0: நேர்களை இனி கேட்கலாம். மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
6: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
7: கண்டிப்பா.
6: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
7: அதுவும் பண்ணலாம்.
6: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
7: அதுவும் தான் பிரதர்.
6: அப்போ IPO ரெக்வஸ்ட்,
7: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
8: யோனோ SBI உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து மெல்லிசை

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடாளுமன்ற

0: மாகத்தில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், இவற்றில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தாவேக்குவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னமும் 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால், புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தருமபுரியில் ஆகாஷ்வாணி பண்பலை தொடங்கப்பட்டு தற்போது 20வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. விவசாயிகள், தொழில்துறையினர், மகளிர் உட்பட பல்வேறு தரப்பினரின் வரவேற்பை இந்த பண்பலை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தொடங்கி 19 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது 20வது ஆண்டில் கால் பதித்துள்ளது. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் வானொலி சேவை பெரும் பங்காற்றி வருகிறது. விவசாயிகளுக்கான தகவல்கள், தொழில்நுட்ப விளக்கங்கள் என வானொலி விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வானொலி கேட்டுக்கொண்டே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பலரும் ஆகாசவாணி தருமபுரி வானொலியின் நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்கின்றனர். மாநில மற்றும் தேசிய செய்திகள், பல்சுவை நிகழ்ச்சி என பலரையும் இன்றளவிற்கும் தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தன்வசப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அரியலூரில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சுப்பிரமணியன் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார். செப்டி டேங்கிற்கு கான்கிரீட் போட்டு அதற்கான பலகைகளை அகற்றும் பணியில் ராமச்சந்திரன், பாஸ்கர், தினகரன் ஆகிய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது செப்டி டேங்கிற்குள் இறங்கிய 3 தொழிலாளர்களும் மூச்சுத்திணறல் காரணமாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அருகில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக செந்துறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 பேரையும் ஆபத்தான நிலையில் மீட்டனர். பின்னர் அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக செந்துறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது 3 பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த 3 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த

0: சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கதர் கிராம வாரியத்தின் சார்பில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரதாப் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி விற்பனையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: இந்த விற்பனையகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நம்முடைய பணிமனைகள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் இந்த தற்காலிக விற்பனையகங்கள் நாம் தொடங்கி இருக்கிறோம். இங்கு காதியுடைய புடவைகள், காதியின் வாசனை திரவங்கள், இன்று புதியதாக காதியில் இந்த மின்னல் என்று புளோர் கிளீனர் மற்றும் நம்முடைய முக்கியமான இந்த கிளீனிங் எல்லாமே நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்துடைய தேன் உலக பிரசித்தி பெற்றது. அதையும் நம்ம காதி விற்பனையகத்தில் காதி மூலியமாக அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வருடம் 1 கோடி ரூபாய் இலக்கு நம்முடைய காதிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி அதிகமான விற்பனை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 600 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 16 தங்கம், 25 வெள்ளி, 35 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக்க அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: புன்னகையாய்
5: இதழோர புன்னகையாய்
4: தேனூரும் பூந்தோட்டமாய்
5: தேனூரும் பூந்தோட்டமாய்
4: என்றும் உங்களுடன் உறவாடும்
5: என்றும் உங்களுடன் உறவாடும்
4: குமரி பண்பலை 101
5: குமரி பண்பலை 101
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:41. திரையிசை கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது காதலியை நிம்மதி படத்திற்காக சங்கீதா குழுவினர் பாடிய பாடல்.
7: இந்த தேவதை

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலைக்கவசம், அது உயிர் கவசம்.

நேரம் 6:47 நிமிடம். குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடல் நம்பற்ற திரைப்படம் உன்னை நினைத்து, பாடலை பாடியவர் உன்னிமேனோன்.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

ஆம் நேர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. இதில் உங்கள் செல்ல குழந்தைகளின் திறமைகளை குமரி பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நேர்களே, நேரம் 6:53 தொடவிருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் பாடலிடம் பெற்ற திரைப்படம் கனா. பாடலை பாடியவர்கள் வைக்கம் விஜயலட்சுமி, சிவகார்த்திகேயன், ஆராதனா சிவகார்த்திகேயன்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:01. நேர்களே, இனி கேட்கலாம் இன்னிசை நேரம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. பிரேம்குமார்.
1: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் போஷன் அபியான் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு அங்கன்வாடி நமது பொறுப்பு என்பதை வலியுறுத்தும் வகையில் ஊட்டச்சத்து கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இதில் உடலுக்கு வலிமை தரும் சிறுதானிய உணவுகள், உடல் வளர்ச்சி தரும் உணவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், பயறு வகைகள், இரும்பு சத்து நிறைந்த உணவு வகைகள், சத்தான கீரைகள் மற்றும் காய்கறி வகைகள், தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான பொருட்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் சிறுதானியங்கள் செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் உதவி தேவைப்படும் பெண்களுக்கு 24 மணி நேர சேவை மையம் குறித்து விழிப்புணர்வு தகவல்களும் காட்சிப்படுத்தப்பட்டு கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கண்காட்சியில் நவதானியங்களால் உருவாக்கப்பட்ட மனித உருவம் மற்றும் போட்டோ பாயிண்ட் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கிராம பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது கால்நடை வளர்ப்பாகும். விவசாயம் சார்ந்த தொழிலாகவும் கால்நடைகளை விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். கிராமங்களில் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் கால்நடைகளின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கவும் அரியலூர் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவமனையிலிருந்து தொலைவில் உள்ள கிராமங்கள் மற்றும் அதிக அளவு கால்நடைகள் உள்ள கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் நடைபெறும் அனைத்து சிகிச்சைகள் மற்றும் அனைத்து பணிகளும் இலவசமாக மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் தொடங்கியது.

சிறுவலூர் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற முகாமை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் தாமரை ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். முகாமில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் ஆகியவற்றையும் பார்வையிட்டார். இதனையடுத்து சிறந்த பசுக்கள் மற்றும் சிறந்த கன்றுகளை பராமரித்தவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் பாராட்டினார். இம்முகாமில் கன்றுகள் மற்றும் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம், உள்ளூர் நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி, காளைகள் மற்றும் வெள்ளாட்டு கிடாக்களுக்கு ஆண்மை நீக்கம், கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல், சினைப்பிடிக்காத மாடுகளுக்கு மருந்து நீக்க சிகிச்சை உள்ளிட்ட 13 வகையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. முகாமில் கால்நடை உதவி மருத்துவர்கள், உதவியாளர்கள் ஆகியோர் சிகிச்சை அளித்தனர். மேலும் முகாமில் சிறுவலூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட கனிம அறக்கட்டளை நிதி ஆய்வுக் கூட்டம் மற்றும் மேலாண்மை குழு திட்டப்பணிகள் குழு ஆய்வுக் கூட்டம்

0: அறக்கட்டளை நிதி ஆய்வுக் கூட்டம் மற்றும் மேலாண்மை குழு திட்டப் பணிகள் குழு ஆய்வுக் கூட்டம் குழு தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான மிருணாலினி தலைமையில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தின் கனிம வள நிதியிலிருந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, நீர்வளத்துறை, சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த கருத்துருக்களும், திட்டப் பணிகளின் எண்ணிக்கை, திட்ட மதிப்பீடு உள்ளிட்டவைகள் குறித்தும் கேட்டறிந்து திட்டங்களை மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகளை உரிய முறையில் பரிசீலனை செய்து பரிசீலிக்கப்பட்ட முன்மொழிவுகளை துறை வாரியாக வகைப்படுத்தி அதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் மிருணாலினி தெரிவித்தார். இக்கூட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் வேளாக்குறிச்சி கிராமத்தில் வளர்ந்த பாரதம் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்க திட்டத்தின் கீழ் 22 மற்றும் 23 கிளை வாய்க்கால்கள் 4.5 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிளை வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மிருணாலினி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது பணிகளின் தற்போதைய நிலை மற்றும் பணியாளர்களின் வருகை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் வரவிருக்கும் பருவமழையை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள பணிகளை உரிய காலத்திற்குள் தரமாகவும் விரைவாகவும் முடித்திட அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுய உதவிக்குழு பெண்கள் பல்வேறு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இவ்வாறு சுய உதவிக்குழு பெண்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்தும் வகையிலும் கல்லூரி மாணவர்களிடையே இப்பொருட்களை கொண்டு சேர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தத்தனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்லூரி சந்தை அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மிருணாலினி திறந்து வைத்து சுய உதவிக்குழுக்களால் தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்களை பார்வையிட்டு அது குறித்து சுய உதவிக்குழு பெண்களிடம் கேட்டறிந்தார். இதில் சுய உதவிக்குழு பெண்களால் தயாரிக்கப்பட்ட பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ், கைத்தறி நெசவு குழுவினரால் தயாரிக்கப்பட்ட பட்டுப்புடவை மற்றும் கைத்தறி ஆடைகள், ரெடிமேட் ஆடைகள், நவதானியங்களால் தயாரிக்கப்பட்ட சத்து மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. 3 நாட்கள் நடைபெற்ற கல்லூரி சந்தை கண்காட்சியில் பல்வேறு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயனடையும் வகையில் இது தொடங்கப்பட்டுள்ளது. இதனை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. ராம்குமார். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேச்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திராவில் அமையவுள்ள சர்வதேச தோட்டக்கலை முனையம் அத்துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று மதனப்பள்ளியில் இம்முனையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி, மாதுளை, வாழை, மாம்பழ சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனையம் அமைய உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கோவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்று கூறினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்து

0: காங்கிரஸ் தற்போது பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவா அரசும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக முதல்முறை வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு முன்னதாக உள்ள வாக்காளர் பட்டியலையும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விடுபட்ட வாக்காளர் சேர்க்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. இதுதொடர்பாக ஐநா சுற்றுச்சூழல் தலைவர் திரு சைமன் ஸ்டீல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று முன்தினம் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோக கட்டமைப்பும் இதன் மூலம் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் எட்டாம் கட்ட ஏலம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஏலத்தில் 30 பரிசுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி மெட்ரோ குறித்து விவரிக்கும் 2 பரிசுகளும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த தகவல்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்த விளக்கமும், தூய்மையை பராமரிப்பது, நீர் மேலாண்மை, சுயசார்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றி வருகிறார். திரு நரேந்திர மோடிக்கு முன்னதாக எந்தவொரு பிரதமரும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதில்லை. கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது 100வது மன் கி பாத் உரையில் மக்கள் இயக்கமாக இந்த நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிந்தி நடிகர் அமீர்கான் மன் கி பாத் நிகழ்ச்சி மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான மக்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையை கேட்பதாகவும் அதன் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நாடு முழுவதும் அறியப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள ரங்கசாமி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு குளங்களை சீரமைக்க உள்ளதாக இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் முருகேஷுங்க, காஞ்சிபுரம் வாசி. தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்க அக்டோபர் 2 பல தன்னார்வல அமைப்பு சேர்ந்து இதை நாங்க கிளீன் பண்ணோம், முடிவு பண்ணோம். மாநகராட்சி நாங்க அப்ரோச் பண்ணப்போ இதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு 100 மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் இணைந்து வந்து இந்த குளத்தை நாங்க சீர்படுத்த ஆரம்பிச்சோம். கூடுமான வரைக்கும் இந்த குளத்தை வந்து நாங்க கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரவங்க நாங்க கொடுத்துருவோம். வரும் வாரங்களில் காஞ்சிபுரத்தில் இருக்க

0: அனைத்து குளங்களையுமே நாங்க வந்து தூர்வாரணும் இல்லைன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க நடத்துறோம். இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி தெரிவிச்சு.
1: நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகளை மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் பவித்ரா, நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் கூட நல்லா இருக்கணும், நம்ம சுகாதாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடம் கூட தூய்மையா வச்சுக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா நாங்களே ஒரு 20 பேர் வந்திருக்கோம். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர் செய்யறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: மகாராஷ்டிராவில் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 67 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் மகாராஷ்டிரா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 2,90,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலீட்டிற்கான முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை ஒட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தன்தரன் பகுதியில் இவர்கள் ஊடுருவ முயன்றதாகவும் அதை தடுக்க விடுத்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து ஊடுருவ முயன்றதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஃபேட்வெலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவன் பினோவை வென்றார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் சாரா லாங்கரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த்தா தாஸும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. ஃபேட்வெலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் சார்ந்த அறிவுரை. பால் வெட்டும் பருவத்தில் ரப்பர் மரங்களில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் விடையும் பகுதிகளுக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும் இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். எல்லா பருவமும் வளரும் தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தரையில் படரும் மிளகு ஓடுகொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். அனைத்து பருவமும் வளரும் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழை இருப்பதனால்

பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உயர்வான இடங்களில் சேமிக்கவும். மழை இருப்பதால் 20% வெளியீடை கொண்ட பாலித்தீன் கவர் பயன்படுத்தி தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி அக்டோபர் 3 அதாவது நாளை வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கும் தேவையான தரமான இயற்கை மண்புழு உரம், ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இயற்கை பூச்சி விரட்டிகளான பஞ்சகவியா, மீன் அமிலம், உடல் நலத்திற்கு தெம்பூட்டும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட தேன் நெல்லிக்காய், நீரழிவு நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் நோய்களை கட்டுப்படுத்திடும் சிறுதானியங்களில் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளைச்சம்பா, கருப்பு கவனி, தூய மல்லி, சிவன் சம்பா, இரத்தசாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டை அரிசி, காட்டியானம், சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமை மற்றும் செண்பகராமன்புதூர் வேளாண்மை வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்பர் இல்லாத சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய் வகைகள், புரதச்சத்து மிகுந்த உணவு காளான் வகைகள், சத்து மாவு ஆகியவை தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். இயற்கை அங்காடிக்கு மேலும் மிளிரூட்டும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட உடன்குடி பனைப்பொருள் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி மூலம் தயாரிக்கப்படும் சுத்தமான கருப்புக்கட்டி, கருப்புக்கட்டி சிரப், கருப்புக்கட்டி பவுடர், பனங்கற்கண்டு, நார்ச்சத்து மிகுந்த பனைக்கிழங்கு மாவு ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இவ்வறிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான இயற்கை பொருட்களை வாங்கி பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெற உள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்டகால நெல் ரகங்களாகிய TPS 3, CR 1009, sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நேர்களை இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: வாழும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி போல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுவண்டை சாகுபடி, நாவல்காடு பி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் இலை மஞ்சளாவதை தடுக்கும் வழிமுறைகள், அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். வேளாண் பெருமக்களை விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுக்க முற்படுவோம். இல்லையேல் வருங்கால நம் சந்தையினருக்கு குறிப்பிட்ட சில பயிர்களை புத்தக வடிவில் சொல்லிக் கொடுக்கும் நிலை ஏற்படும். எனவே இன்றே விழிப்பாய் செயல்படுவோம். விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுத்திடுவோம். இப்பொழுது நாட்டுவண்டை சாகுபடி நாவல்காடு பி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: எத்தனை

0: வயதாகுது?
1: 63 ஆச்சு.
0: 63 வயது அப்படிங்கும் போது விவசாய நாட்டம் அப்படிங்கறது உத்தேசமா இத்தனை ஆண்டு காலம் இருக்கும்.
1: இப்ப ஒரு 30 ஆண்டாட்டு விவசாயத்துல நாட்டமா இருக்கு.
0: அப்ப அதுக்கு முன்னால என்ன பண்ணீங்க?
1: விவசாய கூலி போயிட்டு இருந்தேன். நெல் விவசாயத்துல வரப்பு வேலைகள் உழ போவேன். அது பிறகு தோட்ட வேலைக்கு ஒரு ஆளுக்கு போயிட்டு இருந்தேன். அது பிறகு நிலம் பாடத்து கிடைச்சு.
0: சரி,
1: அது பிறகு நான் அதுல காய்கறி விவசாயம் பண்ணிட்டு.
0: திடீர்னு காய்கறி நாட்டம் அப்படிங்கிற நிலை வர்றதுக்கு என்ன காரணம்?
1: அந்த ஆளுக்கு வேலை போச்சுல, காய்கறி விலையெல்லாம் என்கிட்ட மாத்திர ரகசியமா சொல்லுவாரு. அப்ப எனக்கு அதுல ஒரு ஆசை உண்டாயிட்டு, அந்த வெண்டைக்காய் ஒரு 2-3 தப்பி கடந்து.
0: சரி,
1: அப்ப அதுல வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வெண்டைக்காய் வித்தேன் கண்ணன், என்கிட்ட மாத்திரம் சொல்லுவாரு. அதுல உள்ள விதையை கேட்டேன், அதாவது கலரம் எவ்வளவு திருட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் அலைஞ்சி எடுத்து 2-3 ஊர்ல போய், அது பிறகு அந்த விதை கிடைச்சு, நான் ஆவக்காட்டு ஊர்ல நான் தான் அந்த வெள்ளை விதை கொண்டு போட்டு என்கிட்ட பிறகு 6-7 பேர் போட்டிருக்கான்.
0: அவரு ரகசியத்தை உடைச்சதுனால உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தது அப்படின்னு சொல்லாமா?
1: ஆமா, இப்ப நான் எனக்கு ஒரு அளவுக்கு அண்ண நாடு வேலை செய்தது, அண்ண நாடு பாடுதான் கழியும். இப்ப அப்படி இல்ல, கொஞ்சம் காசு செழிக்க, ஒரு ஆளு கடன் கொடுக்க, நான் எல்லாத்தையும் கடன் தான் வாங்கிட்டே இருந்தேன்.
0: ஓ சரி.
1: இப்ப 500, 1000, 2000 யாரும் கடன் கேட்ட உடனே கேப்பேன், இது கஷ்டமா இருக்கா கொடுக்கு.
0: அப்ப ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும் போலுக்க.
1: நான் கஷ்டப்பட்டு நிறைய பேர் வாங்கியிருக்கோம்ல, இப்ப நம்மளும் செய்யணும்ல. அது மாதிரி
0: சரி சரி, நீங்க என்னதான் ஒரு மொழிப்போடி காய்கறி சாகுபடிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அந்த நிலத்தினுடைய முழு தன்மை உங்களுக்கு தெரியணுமே.
1: தெரியும்.
0: எப்படி இருக்கணும் நிலம்னு சொன்னா?
1: நிலம் வந்து மணல், ரொம்ப மணலா இருக்கக்கூடாது. மணலா இருந்தா மணலுக்குள்ள காய்கறி போடணும்.
0: சரி.
1: கலிக்காலா இருந்தா இந்த புடல பாவல நல்லா ஈடு கிடைக்கும்.
0: காய்கறி சாகுபடியில நாட்டம் காட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த பகுதி வந்து கொஞ்சம் செழிப்பான பகுதியா இருக்கணும், மண் அதுக்கேற்ற வகையில இருக்கணும் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: குளம் பக்கத்துல இருக்கணும், கோடை நேரங்களிலும் தண்ணி இருக்கணும். அது பிறகு அப்பந்தான் நமக்கு ஒரு பயிரை போட்டு இருந்தா இறக்கப்படாது. அடுத்தால ஒரு பயிற்சி ஆனது வருமானம் வந்திருக்கு.
0: ஓஹோ.
1: அடுத்தால ஒரு பயிர் போடணும். அடுத்தால சும்மா இருக்கிற பங்குனி சித்திரை மாசம் கீரைகளை ஏதாவது போடணும். கார்த்திகை மாசம் பயிர் போட்டா வராது.
0: என்ன காரணம்?
1: அது இந்த பயிர் காரணம். இப்ப இந்த சீசன்ல போடலாம். போட்டு வச்சிருந்தா நம்ம கார்த்திகை மாசம் காய்கறி விலை கிடைக்கும், கொஞ்சம் ஈடு குறைச்சி கிடைக்கும்.
0: விலை
1: கிடைக்கும். இப்ப எனக்கு அடுத்தால நம்ம வெள்ளி
0: நட்டுருக்கேன்,
1: வடிகாலாம் நல்லா வரிசையா வச்சு.
0: சரி.
1: அதுல விலை நல்லா 1-2-3 வரை வித்துரும்.
0: காய்கறி சாகுபடிக்கு ஏற்ற நில தேர்வு அப்படிங்கறது பயிருக்கு பயிர் வித்தியாசப்படுங்கிறாங்களா? 1-2 பயிர்களை சொல்லுங்க.
1: மணலாங்கான இடத்துல கீரைகள், அது பிறகு வாழைகள், இந்த மாதிரி பயிர்கள் போடலாம். எந்த பயிர் வரும் வருமானம், கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பிரயாசப்படணும்.
0: பிரயாசப்படணுங்கிறது நம்ம உழைப்பு கொடுக்கணும்,
1: உழைப்பு இருக்கணும். கலிக்காலுங்கிறது நல்ல ஈடு கிடைக்கும், மண் கொஞ்சம் காடா இருக்கும்.
0: சரி.
1: வேலைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல வாழையோ படவரியோ எது போட்டால், வெண்டையோ எது போட்டால் நோய் தாக்கம் குறைவா இருக்கும்.
0: சரி.
1: இந்த மணல் காலுக்குடிய இடத்துல கொஞ்சம் நோய் கொஞ்சம் கூடுதலா விழும்.
0: நீங்க நோயை கொஞ்சம் சந்திக்கிறீங்க பயிர்கள்ல?
1: அது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வரும். அதுக்கு ரசாயனம் அதிகம் போடப்படாது, கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். செடி வெளுத்து ஒரு மாதிரி தான் ஆயிட்டுனா அப்ப 2 பாட்டாம் பாசம் போட்டுக்கலாம். முதல்ல டிஏபி போட்டிருந்தோம்.
0: சரி. இப்ப நம்ம நிகழ்ச்சியில லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க.
1: ஆமா.
0: காய்கறி சாகுபடியில ஒரு அனுபவபூர்வமான விவசாயி பேசுறாரு, அந்த நிலத்தை வந்து முதல்ல என்ன பண்ணுவார்? நம்ம இப்ப நெல் பயிர்லாம் போட்டிருக்கோம், நம்ம நெல் பயிர் அறுவடைக்கு பின்னால காய்கறில ஈடுபாடு காட்டணுமே, இதுக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாருனா சொல்லுங்க பாப்போம். நெல் வயல,
1: நெல் வயல் அறுத்து முடிஞ்ச உடனே பங்குனி மாசம் நமக்கு நிலம் கொஞ்சம் காஞ்சி இருக்கும். கோடையில உழுதோ கிளைச்ச ஒரு மாசமோ 20 நாளோ
0: சரி,
1: மண் ஆறணும்.
0: ஆளை விட்டு வெட்டி வாங்குறது நல்லதா அல்லது இயந்திரங்களை வச்சு உழுது விடுவது நல்லதா?
1: ஆளு வந்து கிடைக்க கஷ்டம், கொஞ்சம் கஷ்டப்படணும்.
0: சரி.
1: இயந்திரம் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
0: சரி.
1: அந்த மண் கொஞ்சம் காத்தோட்டமோ வெயிலும் பட்டுனா அதுல மண்ணில் இருக்க சில வேண்டாத கிருமிகள் அழியும்.
0: அழியும்.
1: அதுக்கப்புறம் பயிர் போட்டு நல்லா வேர் ஓட்டம், நல்லா வேர் ஓடும், பயிர் நல்லா செழிப்பா வரும். பாத்தியெல்லாம் நம்ம உழுதுகிட்டு உடனே பாத்தியெல்லாம் பிடிச்சி போட்டுக்கலாம்.
0: சரி.
1: அது பிறகு நம்ம பயிரை விட்டுக்கிட்டு மறு வேலையை களை விட்டு
0: என்ன பயிரும் போடலாமா அல்லது களிக்காலுக்குன்னு என்ன பயிர் தான் தேர்வு சிறந்ததுங்கிறீங்களா?
1: களிக்காலுக்கு வந்து எல்லா பயிருமே நல்லா வரும்.
0: எதெல்லாம்?
1: தோட்ட பயிர்கள், காய்கறி எல்லாம் வரும்.
0: இப்ப கத்திரி, வெண்டை, தக்காளி எல்லாமே வரும்.
1: ஆமா. என்கிட்ட இருக்கிற 3 நிலமாட்டி இருக்கு.
0: சரி.
1: 75 சென்ட்
0: பரவாயில்லையா?
1: அதுல வந்து நான் வந்து ஒரு 15 சென்ட் தான் களிக்காலு.
0: சரி.
1: அதுல வந்து வெண்டை போட்டிருக்கேன்.
0: எப்படி இருக்கு செழிப்பு? எப்படி இருக்கு
1: செழிப்பு? எனக்கு வருமானம் வந்துருந்து கொஞ்சம் நின்று இப்ப ஒரு டிராக்டர் சாணி அடிச்சு கொஞ்சம் யூரியாவும் கொஞ்சம் பாட்டாம் பாசம் கொஞ்சம் கொஞ்சம்.
0: என்கிட்ட அழகா பேசிட்டு இருந்தீங்க.
1: ஆமா.
0: ஒரு அருமையான விவசாயி, பாரம்பரியமான விவசாயி, அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்திருக்கீங்க, ஆனா நான் உழைப்புல வந்து முன்னோடிங்கிறீங்க. மாடு வளர்ப்பு இல்லையா?
1: மாடு இப்ப தான் 2 ஆடு வாங்கி விட்டுருக்கேன். இனி 5 ஆடு கூட வாங்கணும்.
0: ஆடு வளர்ப்பு அசாத்திய வருமானம் கொடுக்குமா? எப்படி
1: கடாயில ஒரு குட்டி போட்டுனா ஒரு 4 மாசத்துல ஒரு 5 கிலோ 6 கிலோ வந்துடும். 6-7 மாசத்துக்குள்ள வித்தரணும்.
0: கொஞ்சம்
1: குளத்தலை நட்டிருக்கேன், கொஞ்சம் அந்த மலை

0: ஆடுகளுக்குன்னு
1: ஆடுகளுக்குன்னு சொல்லி அவுத்தி நட்டுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் புல்லு அறுத்து கொண்டு போடுவேன்.
0: சரி,
1: ஒரு நாள் குழாவ கொண்டு போனா ரெண்டு நாள் வச்சுக்கிடுவேன். இந்த ஆட்டு வரவும் நல்லா விவசாயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: விவசாயத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறது இப்பந்தான் அனுபவிச்சு பாக்குறீங்களா, அல்லது அடுத்தவங்க சொன்ன அனுபவ பிரகாரம் நான் முன்னாலேயே போட்டிருக்கேன்?
1: நாங்க சாணி தான், மீன்
0: சாணி, ஆட்டு உரம் போடுறது இல்ல.
1: ஆட்டு உரமும் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆக்கி தனி ஆட்டு உரம் கிடைக்காது.
0: சரி,
1: அந்த சாணி கூட கொஞ்சம் ஒரு ஐம்பது கூட சாணின்னு ஒரு பத்து சாக்கு ஆட்டு உரம் வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டா
0: களிக்கால வெண்ட வரும் அப்படிங்கிறீங்க, அதுக்கு நான் சாணி உரம் அடிச்சேங்கிறீங்க. அப்புறம் வெண்ட வித்த பொறுத்தளவுல எப்படி, நாத்து பாவுதல் மாதிரி செய்து பிடுங்கி நடுதலா?
1: நாத்து பாவது வந்து கஷ்டம், ஒன்னொன்னா பிடுங்கி நட்டா வெயில்ல எல்லாம் மயங்கிரும்.
0: ஓ சரி,
1: ஒவ்வொரு குண்டிலும் ஒரு ஏழு எட்டு வித்து போடுவோம்.
0: ஏழு எட்டு?
1: ஆமா.
0: என்ன காரணம்?
1: அதுல வந்து அந்த மண்ணு கண்ணு கொஞ்சம் கூடுதலா இருந்தா இது அந்த தூக்கிட்டு வந்துடும் அந்த முளைப்பு.
0: ஓ சரி.
1: அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கண்ணு விட்டுக்கிட்டு
0: சரி
1: பாக்கி எல்லாத்தையும் அதை நுள்ளி எடுத்துரும். நான் வந்து ஒரு அரை இஞ்சி கரத்துல போட்டு ஒரு குத்து மண்ணு அப்படி பொடிச்சு மண்ணு புளிதாக்கிதான் வச்சிருப்பேன். மேல ஒவ்வொரு குத்து வைப்பேன். அது நம்ம வெள்ளம் அடிச்சு அந்த மண்ணு கொஞ்சம் முதல் நாள் கரையாம பாத்துக்கணும்.
0: சரி,
1: கை வச்சு தொளிக்கணும். கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
0: சரி,
1: சிரமத்தை பார்க்க கூடாது.
0: சரி,
1: அப்ப அந்த பயிர் ஒண்ணு போல வந்தாதான் நமக்கு மகசூல் கிடைக்கும்.
0: சரி,
1: அதுல நாலு குண்டு போயிட்டு திரும்ப அதை நட்டு கொண்டு நாலு குண்டு காய்க்காது.
0: சரி,
1: இது வந்து அடைஞ்சிரு சுத்தி. அது மட்டும் நம்ம ரொம்ப கோரமா
0: பக்குவமான முறையில ஆறு விட்டு போட்டாலும் கூட ஒரு கண்ணு தான் விடுவீங்க?
1: ஒன்னு ரெண்டு.
0: ரெண்டு விடுறது எதுக்கு?
1: ரெண்டு வந்து மூன்று அடி போட்டிருப்போம். இங்க வந்து அடையதுக்கு கரெக்டா இருக்கும். பயிர் எல்லாரும் அடப்பா இருந்தா தான்,
0: வெண்டையா இருந்தாலும் மூன்றரை அடி இடைவெளி வேணுமா?
1: ஆமா, நல்ல ஒரு இளவளாவது வந்து சின்ன பையன் சாப்பிட அளவுக்கு இருக்கும்.
0: இருக்கும்.
1: அந்த காம்பு ஒரு போல நல்லா வரும்.
0: அப்ப நீங்க சொல்றத பார்த்தா செழிப்பா கொண்டு வரீங்க போலுக்க வெண்டையா.
1: ஆமா, செழிப்பா வந்தாதான் காய் நல்லா பசுமையா இருக்கும். அந்த காய்க்கு விலையும் கொஞ்சம் கூட கிடைக்கும்.
0: சரி, வளர்ந்து வரும்போது இடையிடையே கையாளக்கூடிய நுட்பங்கள் என்ன?
1: வைகாசிலாம் போடுவோம்.
0: சரி,
1: ஒரு பதினஞ்சு நாளாக எல்லாம் முளைச்சிட்டுனா இருபது நாள்னு பார்க்க கூடாது.
0: சரி,
1: களையை லேசா வெட்டியணும். வந்தாலும் வரட்டும், லேசா தான் இருக்கும். அடுத்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்னா அடுத்தாலையும் ஒரு களை வெட்டியணும். ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள்ல பயிர் அடைஞ்சிடும்.
0: சரி,
1: அது ஒரு களை வராது.
0: சரி, களை வெட்ட மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை வரும்?
1: களை யாரி அடைஞ்சிரும், ஒரு வாடு ஆளாகும்.
0: இல்ல, அது உற்பத்தியில பாதிக்குமா? களை எடுக்கல
1: பூச்சி விழுந்துரும்.
0: சரி சரி,
1: மாறாது, மகசூலும் கிடைக்காது.
0: சரி, இடையிடையே என்ன உரம் கொடுத்தல் மருந்து அடித்தல் உண்டா?
1: ஒரு பத்து நாள் இருக்கா லைட்டா ஒரு மருந்து.
0: என்ன மருந்து? ரசாயனமா?
1: கடையில சொன்னா நச்சுத்தன்மை அதிகம் குறவு, அது ரசாயனம் அதிகம் போடப்படாது. ரசாயனம் போடாம,
0: ரசாயன உரங்கள் போடாம
1: போடாம இருந்தா லேசா பரிவரிச்சா போறோம். இப்ப இந்த வருஷம் நட்டுருக்கேன், செடி கொஞ்சம் வெளுத்துட்டு மகசூல் கொஞ்சம் குறவு, ரசாயன இதுவரை போடல. கொஞ்சம் இப்போ
0: என்ன போட்டீங்க?
1: கொஞ்சம் பாட்டம் பசங்க வச்சிருக்கோம்.
0: மூட்ல இருந்து எவ்வளவு தள்ளி வச்சீங்க?
1: மூட்ல இருந்து வெண்டையில ஒண்ணு கொஞ்சம் கிட்டப்பட்ட வளர்ந்து செடி பட்டாலும் ஒண்ணு செய்யாது.
0: எவ்வளவு அளவுல கொடுப்பீங்க ஒரு செடிக்கு?
1: ஒரு நம்ம கைக்கு ஒரு கிலோ வாங்கினா ஒரு நூறு நூத்தி ஐம்பது குண்டு போடலாம்.
0: பூ பூத்தல் அப்படிங்கறது எத்தனை நாள்ல வரும்?
1: பூ வந்து நாற்பதுக்கு பூ வந்துடும்.
0: வெண்டையிலயா? அவ்வளவு நாட்கள் ஆகுமா?
1: ஆமா, நாற்பது நாற்பத்தி ரெண்டுல இருந்து பறி வைக்க ஆரம்பிக்கும்.
0: ஓஹோ, அவ்வளவு நாட்கள் ஆகும்.
1: ஆமா, எந்த பயிரும் அப்படித்தான், வெண்ட நாளஞ்சிதான், வெள்ளி நாளஞ்சிதான், நாற்பத்தி ரெண்டு பேர் கத்தி நாள் அப்படித்தான். அதுக்கு பிறகு நமக்கு காய் பறிக்க தான் ஜோலி இருக்கும். யார வேலை பார்க்க நேரம்
0: அன்றாடமா
1: வெண்டைக்க பண்றாங்க குடி. அப்ப நமக்கு அடுத்த நாளுக்கு வருமா, சும்மா இருக்கணும், டெய்லி வருமானம் வரும்ல. அதுக்கு இடையில கொஞ்சம் வெள்ளிலையோ புடலையோ
0: உத்தேசமா இருபத்தஞ்சு செண்டுல போட்டிருக்கேன் அப்படிங்கிறீங்க வெண்டை. அது வந்து உத்தேச வருவாய் அப்படிங்கிற அடிப்படையில
1: ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு நூறு கிலோ வருமானம் வரும், நூறு நூத்தி இருபது ரூபா வரும்.
0: ஓ சரி,
1: இந்த வருஷம் கொஞ்சம் மழை குறவு.
0: சரி,
1: ஒரு எண்பது கிலோ போல வந்துருக்கு.
0: அப்ப என்னதான் இருந்தாலும் தண்ணீர் வசதி செழிப்பா இருந்தாலும் கூட இயற்கை ரீதியா கிடைக்கக்கூடிய மழை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மகசூல் நம்ம தண்ணி என்னதான் அடைச்சாலும் கிடைக்கும்.
1: சாரல் மழை மெயின்,
0: அப்பப்ப வந்து வந்து போகணும்.
1: ஆமா, வெயிலும் மழை மாதிரி இருக்கணும். இந்த கூலிங் எது கிடைச்சாச்சுன்னா காய் கொஞ்சம் பெருசா இருக்கும்.
0: வெண்டையை பொறுத்த அளவுல நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் முழுமையுமே பச்சை வெண்டையை குறிப்பிடுறீங்களா? நாட்டு வெண்டையா?
1: நாட்டு வெண்டைக்கா பூசணி போடலாம். இந்த வெண்டை நட்ட இடத்துல வாழை நட்டா நல்லா மகசூல் கிடைக்கும்.
0: இது உங்க அனுபவம்?
1: ஆமா.
0: சரி, வெண்டை காய்க்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு முதல்ல உத்தேசமா எத்தனை காய்கள் வர பறி?
1: முத காய் பறி வந்து ஒரு மூட்டுக்கு ஒரு காய் வந்து வரும்.
0: அவ்வளவுதான் வரும்,
1: எல்லா மூட்டிலயும் இருக்காது.
0: சரி,
1: அது ஒரு அடுத்த நாள் பறிக்க போச்சுல கொஞ்சம் கூடும். ஒரு பத்து கிலோ தான் முதல் ஆரம்பிக்கும். அது பிறகு ஒரு ஒரு வாரத்துல ஒரு நூறு கிலோ கிட்ட வந்துடும்.
0: கிலோ இன்னைக்கு என்ன விலை?
1: இப்ப கொஞ்சம் மார்க்கெட்டு டல்லு, முப்பது ரூபா நாற்பது ரூபா விக்கி. நான் கொஞ்சம் சாயங்காலம் எனக்கு டைம் பாஸ் மாதிரி ஒரு அஞ்சரைக்கு பிறகு ஒரு சாக்கு கொண்டு ஒரு இருபத்தி கிலோ
0: என்ன வடிவத்துல இருக்கு?
1: லைட் வெள்ளையும் லைட் பச்சையுமா இருக்கும். கொஞ்சம் அதுக்கு குளம் வச்சோம்னு வச்சுடுங்களா, வாக குளம் வச்சோம்னா நல்ல வெள்ளை.
0: அந்த இயற்கை ரீதியான குளைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு.
1: ரெண்டு ரெண்டு போட்டா போறோம், இருபத்தஞ்சு சென்ட்ல ஒரு அஞ்சு கட்டு குளம்.
0: எப்படி போடுவீங்க? ஆரம்பத்திலேயே போட்டுருவீங்க இல்லையா?
1: இளஞ்செடியில வைக்கல, அது மூட்டுல
0: கோரி விடுதல் தான்.
1: எங்களுக்கு வந்து வெள்ளம் அடைக்கப்படாது எங்க இடத்துக்கு.
0: சரி,
1: அது ஆறாம் மணி கிழக்க

0: அடைக்கலாம். எங்களுக்கு குவாரி தான் அடைக்கணும்.
1: ஏன் அப்படி?
0: எங்க மண் அப்படி மழந்தால புடிச்சிட்டுனா செடி நின்று அழிவு போகும். அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த முதல்ல எல்லாம் இந்த வெள்ளை வண்டை 3 மாசம் தான் பறிச்சிருந்து.
1: சரி,
0: அதுக்கு முன்ன ரெண்டாவது இடையில கொஞ்சம் சொல்ல சாணி வச்சோம்ல, அப்ப 5 மாசம் அதுல வருமானம் வரும்.
1: அப்படியா?
0: அவன் வரும், அந்த வருமானத்துல எனக்கு விலையும் கூட கிடைக்கும்.
1: ஒரு நபரா சமாளிக்கணும் அப்படிங்கும் போது கடினமான பணியாச்சுதா உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கறது யாரு?
0: அவ ஒரு பொம்பளை பஞ்சாயத்து வேலைக்கு போறான்.
1: சரி,
0: அவன் 8 மணி வரத்தான் வருவாங்க
1: காலையில.
0: அவ வந்து நல்லா துருசமா பறப்பான்.
1: சரி, துருசம் அப்படின்னு சொன்னா நேரத்தை விரையும் செய்யதில்ல.
0: அவன் வெயில் வந்துட்டா ரொம்ப கஷ்டம் வேலைக்கு. அது ஒரு 8 மணி வர நின்னு எனக்கு அப்பவும் பறிச்சிருவான்
1: காய் பறிச்சு.
0: அது ஒரு கொஞ்சம் கடை தான் நான் பறப்பேன். பரவாயில்ல, எனக்கு வந்து இப்ப ஒரு அளவுல செடிப்பட்டு கடை வாங்கிட்டே இருப்பேன். கடன் ஓரளவுக்கு கொடுக்க கொஞ்சம் வீடு கொஞ்சம் எல்லாம் வேலை
1: பண்ணிருக்கேன். மனைவியினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த தோட்ட பயிர்கள் அவங்க
0: என்னென்ன பண்றாங்க? அழகுபடுத்தலாம் அந்த காயெல்லாம் சுருண்டு இருக்கும்.
1: சரி,
0: அதெல்லாம் ஒரு காய் வர வச்சிடக்கூடாது.
1: சரி,
0: சுத்தமா இருக்கும். கொண்டு போற காயா எடுக்கக்கூடிய போய் 50 காய் விற்பா. எங்களுக்கு வந்து கேரளாக்காரவர் தான் வருவான் மார்க்கெட்டிங். அதுல ஏன் காயின்னு சொன்னா அவரு நல்ல ஏந்தி வாங்குவாரு.
1: சரி, சாக்கு அறுத்தல் உண்டு அப்படிங்கிறாங்களா? நல்ல சாக்கா இருந்தால் ஒரு
0: கீரை மோசமான காய் போட்டா அடுத்த ஒரு தடவை வாங்க மாட்டேன். காய் மோசம். நான் அப்படி முதல்ல அப்படி தெரியாம தான் இருந்தேன். பொறவை ஒரு ஆள் சொல்லிச்சு, நம்மள பேர் கொண்டு வரக்கூடிய
1: ஒரு தடவை நம்பிக்கை ஏற்பட்டு அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட அற்புதமா வாங்கிடுவான்.
0: 2-3 பேர் போட்டி போடுவான். தெரியும், அவளுக்கு எல்லாம் தெரியும்.
1: எவ்வளவு நாள் வர வெண்டைக்காவை பறக்கலாம் ஒரு சாகுபடியில?
0: 5 மாசம் வரை பறக்கலாம்.
1: 5 மாசமும் போக போக வருவாய் கூடும், உற்பத்தி அதிகரிக்கும்.
0: ஒரு 3 மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் குறையும்.
1: குறையும்.
0: அதுக்கு பிறகு 5 மாசம் விலை கூட கிடைக்கும்.
1: என்ன வருத்து குறவு?
0: ஆமா, வருத்து மழை சீசன்ல குறைய ஆரம்பிச்சிடும். இது இந்த விலை அதுல ஈடு கிடைக்கும்.
1: அப்புறம் வெண்டையை பொறுத்த அளவுல கவாத்து செய்துதான் 5 மாசம் கொண்டு போறா, அல்லது ஒரே செடி அப்படியே விட்டு விட்டே பறக்கலாம்?
0: முதல்ல வந்து கவாத்து பண்ணணும்.
1: எப்போ?
0: ஒரு 40 நாள்ல இலையெல்லாம் கொஞ்சம் அடியில வந்து
1: காய் வர்றதுக்கு முன்னுக்கு.
0: அவன் அந்த வெளியெல்லாம் அடியில இருக்காது.
1: சரி,
0: இந்த குசு எல்லாம் வந்து அடைஞ்சிடும்.
1: சரி சரி,
0: அது ஒரு இலை 8-9 கவர் வரும்.
1: சரி,
0: ஒரு செடியில.
1: அதனாலதான் 3 அடி விடுறீங்க.
0: ஆமா, அதுல என்ன சொன்னா ரொம்ப அடைஞ்சு வரீங்கன்னா அதுல ஒரு 2-3 கவரை கவாத்து பண்ணிடணும்.
1: சரி சரி, அதுல காய் போகுதான்னு நினைக்க கூடாது.
0: அதுலதான் இருக்கு விஷயமே. தோட்டம் இருந்தா ஐயா தோட்டத்தை துவச்சிட்டேன், நல்லா மறுத்திட்டேன், அடைஞ்சிட்டு காய்க்காதேன்னு. அதனால வீட்டுல நல்ல அருவா என்றால் அருவாலாம் நல்ல கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க. கொண்டு போய் இலை காம்பு கும்பெல்லாம் வெட்டி
1: அடிமட்டத்துல எவ்வளவு உயரத்துல
0: ஒரு நமக்கு வந்து ஒரு 2 அடி 2.5 அடி வரும். காலையில இருந்து பார்த்தோன்னா அந்த சைடு தெரியணும். அந்த கவருக்கு வரலாம் வெட்டி இறஞ்சிட்டேன். உரமாயிரும், களை வர.
1: வெள்ளரி போடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நுணுக்கம் எப்படி?
0: 10 அடி இடைவெளி இருக்கணும். குண்டு குண்டு 3.5 அடி வேணும்.
1: அது வந்து வித்து எப்படி போடுவீங்க?
0: அது 4-5 வித்து போட்டு.
1: சரி,
0: 2 கட்ட மண் சாணி ஒரு படி மேல போட்டணும்.
1: அது மேல்நிலையில வித்து போடுவாள?
0: இதே தான் மேல்நிலை இருக்கணும்.
1: மேல்நிலையில
0: வித்து கீழே போயிடக்கூடாது. 1/2 இன்ச் கிளா 1 இன்ச்
1: அப்படி போடும்போது ஒரு வெள்ள மாதிரியான ஒரு தன்மை ஏற்பட்டா உடனடியா வேறோடு அடி.
0: அந்த அளவுக்கு நாங்க குண்டு அமைப்பா வச்சிருப்போம். மண் வர நவுட்டு கிளம்ப வந்துடக்கூடாது, குண்டாட்டும் இருக்கக்கூடாது.
1: சரி,
0: பொறவுதான் நம்ம மண்ணெல்லாம் அடைச்சு உரம் சாணி உரம் வைக்கணும்.
1: சரி சரி,
0: நம்ம என்ன குண்டுல போட்டா உரத்தை வச்சுக்கலாம்னு வேலை பார்த்தோம்னா ஒரு பாட்டம் மழை பெய்யுதுன்னா குண்டு நடந்து அந்த கண்ணு முளைக்காது. ஒரு ஒரு 10 நாள் கழிச்சு
1: அதுக்கு தண்ணீர் கொடுத்தல எப்படி?
0: காலை ஒட்டி 2 சைடும் கால் போட்டுருப்போம்.
1: தெளித்து விடுதல் இல்ல,
0: குவாரி தான் நினைக்கிறது.
1: அப்ப கொஞ்சம் வேலை கடினமான வேலை
0: செய்தான் பலன் பார்க்க முடியும்.
1: வெள்ளரியை பொறுத்தவரை காசு எப்படி?
0: வெள்ளரி இப்ப வந்து விலை கொஞ்சம் குறவு. வெண்டை வந்து நஷ்டப்படுத்தாது, வெள்ளரி நஷ்டம் படுத்தும், நல்ல லாபமும் கிடைக்கும்.
1: எப்படி லாபம் கிடைக்கும்?
0: மழை காலங்கள் வருகில்ல.
1: ஆமா,
0: அப்ப யாதேச தோட்டங்கள் எல்லாம் போயிடும்.
1: சரி,
0: வடிகால் வைக்காத.
1: சரி,
0: நாங்க கொஞ்சம் நட்டு வடிகால் வச்சிருப்போம்.
1: சரி,
0: அப்ப வந்து எனக்கெல்லாம் வந்து 3 குட்டிச்சாக்கு பறிக்கும்.
1: சரி,
0: 3000 ரூபாய் 3200 ரூபாய் வித்து.
1: வெள்ளரியே இல்ல அந்த நேரத்துல நம்ம பயிரேத்தி கொண்டுட்டு போனோம்னா நம்ம ராஜா.
0: ஆமா, அந்த நேரத்துல எனக்கு வந்து ஒரு 10 சென்ட்ல போட்டிருந்தேன். ஒரு 70-75 ரூபாய்க்கு
1: வெள்ளரி. முதல்ல வந்து நிறைய பொய்ப்பு வருங்கிறாங்களா உண்மையா?
0: ஆமா, அது ஆண்பும் பெண்பும் உண்டு.
1: சரி,
0: இது வந்து ஒரு சின்ன பூ மாதிரி பிஞ்சுதான் முதல்ல வரும்.
1: சரி,
0: அது கிட்ட ஒரு அரும்பு மாதிரி தான் ஒரு
1: பூ வரும் இல்லையா?
0: பார்த்த மேல ஒருவாடு பூவா தெரியும்.
1: எவ்வளவு நாட்கள் அது காயாகும் பிஞ்சு வந்து?
0: இது 42ல பறி வைக்கும்.
1: இவ்வளவு அனுபவபூர்வமா நான் இன்னைக்கு காய்கறி சாகுபடியில தொய்வியை சந்திக்கல வெற்றியா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க இதை விட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஏதாவது பயிற்சிக்கு போன அனுபவம் இருக்கா?
0: பயிற்சிக்கெல்லாம் போற கிடையாது, அங்க வேலைக்கு போய் அனுபவம் தான். நான் ஒரு பண்ண ஒரு ஆளுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோம்,
1: தோட்டவேலைக்கு
0: நாங்களும் தெரிஞ்சதை கேப்பா. நோய் வந்து என்ன செய்ய
1: பூசணியை பொறுத்தளவில்

0: பூசணி ரொம்ப ஈஸியான பயிர், அது செம்முட்டுக்குரிய வருவாடு.
1: பூசணியை வந்து முழு நேர பயிரா போட்டிருக்கேளா, அல்லது வெண்டை வெள்ளரி போட்டிருக்கையில வரப்பு உரங்கள்ல தான் அந்த மாதிரி வேலி உரங்கள்
0: வந்து அப்படியெல்லாம் போட முடியாது, முழு பயிரா தான் போடணும்.
1: சரி,
0: அது வந்து நமக்கு எல்லா பயிரும் போட்டுக்கிட்டு சும்மா இடம் காலியா கிடக்கு, இப்ப நமக்கு வேற வேலை பயிர் செய்ய முடியல, பூசணி போட்டுக்கலாம், வறட்சி எல்லாம் தாங்கும், தண்ணி வேணும்.
1: அப்புறம் அந்த காய பருமனாக்குறதுக்காக ஏதாவது நுட்பங்களை கையாளுவேளா?
0: நல்ல அதுக்கு மண்ணில உரம் இருந்தாலே எடுத்துக்கணும், பூசி நல்ல உரம் சாப்பிடும்.
1: நீங்க கை உரமா என்னென்ன கொடுப்பீங்க?
0: கை உரம் வந்து டிஏபியும் தான் போட்டு இருந்தேன், இப்ப டிஏபி இல்ல, ரெண்டு பாட்டாம்பாஸ் ரொம்ப போடக்கூடாது.
1: இடவெளி எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு செடிக்கு இன்னொரு
0: செடிக்கு? இது கொடி நுள்ளி விடணும், பூசணிக்கு நாலஞ்சு பக்கமா வந்துட்டே இருக்கும்.
1: சரி,
0: பிஞ்சு வருத்தம் அதை என்ன செய்யணும், ஒரு நாலு
1: ஒரு காய் கிடைக்கும்,
0: பறிக்கும்
1: ஒரு செடியை பொறுத்த அளவில் ஒரே ஒரு செடியில பத்து காய் கிடக்கும்,
0: அப்புறம்
1: காய்கறி சாப்பிடல நாட்டம் காட்டுவோம் அப்படின்னு உங்க பகுதியிலேயே ஒரு விவசாயி நினைக்கிறார்னா, அவருடைய உழைப்பு தீவிரமா இருந்து அப்படின்னு சொன்னா நோட்டம் என்னலாம் போல் இருக்க?
0: உழைப்பு இருக்கணும், காலையில முழிக்கணும், அஞ்சு மணி எப்படா நேரம் விழுக்குன்னு பாக்கணும்.
1: செடிகளை வந்து குழந்தைகள் மாதிரி பாக்குறீங்க,
0: பிள்ளை விட மேல பாக்கணும். நான் வந்து ரொம்ப வீட்டுல யாசுவான், பிள்ளைல கூட பாசம் இல்ல, தோட்டத்துல இருக்காங்க.
1: அப்படி செய்யறதுனாலதான் இன்னைக்கு வந்து நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளி அந்த நிலைக்கு கை கொடுத்துருக்கு.
0: இல்லன்னா எப்ப காலம் வேலைக்கு போனா நிரந்தர வேலை இருக்காது. இப்ப அப்படி இல்ல, நமக்கே வேலை இருக்கு, நானும் ரெண்டு ஆளு இடமுறை வேலை கொடுப்பேன்.
1: இன்னைக்கு ஒரு முதலாளி ஸ்தானத்துல இருக்கீங்க,
0: முதலாளின்னு சொல்ல முடியாது.
1: உங்க அலைபேசி நான் சொல்லிக்கிட்டுமா? 9629547441. இன்னும் ஒரு தடவை கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், 9629547441. இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு இப்ப நீங்க பேசினீங்க இல்லையா, வெண்டை சாகுபடி, வெள்ளரி சாகுபடி, பூசணி சாகுபடி, புடலை சாகுபடி, அது பத்தி ஏதாவது தகவல்கள் எங்களுக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா உங்க பதில் எப்படி இருக்கும்?
0: சில ஆளுங்க தோட்டத்தில் ஏத்த மாட்டான், கண்ணு போட்டுருவாங்க.
1: ஓ சரி,
0: அதெல்லாம் பார்க்க மாட்டேன்.
1: சரி சரி சரி,
0: யாரும் வந்து நான் சின்ன குச்சியில் மாடம் போட்டிருக்கேன், அதுல காப்பி போட்டு போயிருப்பேன், சூடா இருக்கும், 8 மணிக்கு இருக்கும், உடனே வாழ்வருக்கு காப்பி கொடுப்பேன்.
1: பாருங்க,
0: கொடுத்து தோட்டத்துக்கு பாருமே.
1: ஆக குமரி பண்பலைக்காக காய்கறி சாகுபடி அப்படிங்கறது வெளியே இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு கடினமான பணியா இருக்குமோ என்னவோன்னு, ஆனா நம்ம ஒன்றி போய் செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உயர்வுக்கு அது வழிகாட்டும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா ஆழமா அமைதியா பதிவு செய்திருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றி.
1: இதுவரை நாவல்காடு பி கண்ணன் அவர்கள் பங்கு பெற்ற நாட்டு வெண்டை சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி.
2: இதில் தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.

0: ஏ சிவா, ஏ சிவா, ஏ தம்பி,
1: யார் இது? என்னன்னு உங்களுக்கு வர வேலையே கிடையாதுண்ணே. ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்து பேப்பர் படிக்க விடுறீங்களா?
0: ஏ தம்பி, நான் என்ன அவசியத்துக்காக உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கறத முதல்ல யோசனை பண்ணப்பா. ஒரு ஆள் வந்து என்ன கருத்தை சொல்ல போறாங்க அப்படிங்கறத யூகிச்சுட்டு அதுக்கப்புறமா சத்தம் போடு. இப்ப எதுக்கு என்ன சத்தம் போடுற? எதுக்கு போட்டா சொல்லு.
1: ஏ நீங்க எதுக்கு என்ன சத்தம் போட்டீங்க? முத அத சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன்.
0: இங்க வாப்பா, வானு.
1: பேப்பர்ல தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தி ஒரு முக்கியமான ஒரு தகவல் போட்டிருந்து, அத படிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன சத்தம் போட்டுறீங்க?
0: தேவையே இல்லப்பா உனக்கு. இங்க வந்து பாரு, உன் நிலைய பாருங்க. வா,
1: இந்த பேப்பரை போட்டு வாரம்னு. ஏலே, ஊர்ல ஏதோ பிரச்சனையானே.
0: அண்ணா பாரு, ரெண்டு பிள்ளைகள கையில நிக்கிறையும் வச்சுட்டு அந்த ஓடையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு.
1: ஏலே, இது என் பிள்ளைங்க தானே, டெய்லி வீட்டுக்கு முன்னாடி நடக்கும். இப்ப என்ன, கொஞ்சம் தள்ளி போய் நிக்காங்க, அவ்வளவுதான். ஏனே, அவ ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கா பிள்ளைகளுக்கு. ஒரு பக்கம் ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கா பிள்ளைகளுக்கு, இன்னொரு பக்கம் நிக்கிற கலத்திட்டு ஓடையில ஆயிருந்துட்டு இருக்கு. இது எங்க தெருவுதானே, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை?
0: ஏ தம்பி, பத்திரிகையில நீ என்ன முக்கியமா பாத்துட்டு இருந்த அப்படின்னு சொன்ன?
1: ஏனே, நான் படிச்சிட்டு இருந்தது தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தி. என்ன என்னவோ சொல்ல வாரீங்க போல இருக்க.
0: பாத்தியா, எவ்வளவு ஆவேசமா தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான முறையில ஏதோ சொல்ல வரீங்க போலுக்கு அப்படின்னு. அந்த திட்டத்தை பத்தி தான்ப்பா சொல்லதுக்கு வந்தேன். ஏய் தம்பி, இன்னும் கூட நாகரிகம் இல்லாம தெருவுல குழந்தைகளை விட்டு பலருக்கும் நோய் வருகிறது மாதிரி, அதுலதானப்பா அந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க அந்த பணியாளர்கள் கூட பணி செய்வாங்க. என்னப்பா இது?
1: ஏனே, அறியா பருவம்னு சின்ன பிள்ளைங்க இல்லனே. ஏனே, நீங்க சொல்றபடி பார்த்தா இதனால பல பேருக்கு நோய் வரும் போல இல்ல தெரியும். ஏனே, இதனால வர ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி அங்கங்கே நிக்கிற கலத்திட்டு இருக்கும்னே, இன்னைக்குதான் கொஞ்சம் தள்ளி போய் இருக்கு. நீங்க அதுக்கடையில வந்து எங்கிட்ட வந்து காலையில சண்டைக்கு வந்திருக்கீங்க.
0: ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா தம்பி, தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னா உனக்கு புரிய வச்சே தீரணும்ப்பா.
1: என்ன சொல்லுங்கண்ணே.
0: தம்பி, அப்ப உங்க வீட்டுல வந்து பஞ்சாயத்து வாயிலா கழிப்பறை செய்து தரலையா?
1: எங்க வீட்டு மட்டும் இல்லனே, எல்லா வீட்லயும் கழிப்பறை வந்து மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்கண்ணே.
0: சுத்தமான கழிப்பறையாப்பா?
1: ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஏனே, இந்த பிள்ளைங்களுக்கு இயற்கையா இப்படி போனாதானே ஒரு சந்தோஷமா இருக்கு. சில பேருக்கு பாட்டு கேட்டாதான் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத மாதிரிண்ணே. என்னண்ணே நீங்க?
0: ஏ தம்பி, இருந்தாலும் தம்பி கொஞ்சம் வைராக்கியம் எடுத்து நாளையில இருந்து உன்னுடைய குழந்தைகள் இந்த கிராம குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். பார்க்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ட்டையும் கூட அழகா அந்த பெற்றோர்ட்ட சொல்லி புத்திமதிய சொல்லி புரிய வைங்க அப்படின்னு தம்பி சொல்லுவியா? எப்படி?
1: ஏனே, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிற மாதிரி நாளையில இருந்து என் மனைவிட்ட சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்துறோம்னே.
0: சரிப்பா தம்பி, அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு திடக்கிடைவு மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது கூட இந்த தூய்மை இந்தியா இயக்கத்துலதான் வரும். உங்க வீட்டை பொறுத்த அளவுல பஞ்சாயத்துல நீங்க எப்படி பஞ்சாயத்துக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கீங்க?
1: மட்கும் குப்பை, மட்காத குப்பை, பிளாஸ்டிக் கழிவு இப்படின்னு பிரிச்சு தான் கொடுப்பேன்.
0: அப்படியாப்பா? சரி சரி சரி. பிள்ளைகள் அறியா பருவம் இருந்ததுனாலதான் அப்படி விட்டே தவிர, மத்தபடி தூய்மை இந்தியா இயக்கத்துல உனக்கு ஒரு பிடிப்பு இருக்கு இல்லையா?
1: இல்லாம இருக்குமானே, நானும் ஒரு இந்தியன் தானே.
0: ஏ அப்பா, இந்தியன் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு இல்லையாப்பா?
1: என்னன்னு சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கும் போது எனக்கு இருக்காதானே?
2: படிக்கும் படிப்பு
3: நடக்கும் பாதை காட்டல.
4: அமுத சுரபியில் இதுவரை தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
5: நொடிகளில் சில நுட்பங்கள்.
6: நெல்பயிரில் இலை மஞ்சளாவதை தடுக்கும் வழிமுறைகள். தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்கள்.
7: நான் உரம் போட்ட பிறகும் ஏன் இலை வந்து மஞ்சள் ஆயிட்டே இருக்குது? அந்த நெல் இலை மஞ்சள் நேரத்துக்கு மூன்று விதமான முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சத்து குறைபாட்டினால வரும். இப்ப விவசாயிகள் மத்தியில அந்த தலைச்சத்து குறைபாட்டினால மஞ்சள் ஆகுன்றது அவங்களுக்கு நிறைய விவசாயிகளுக்கு தெரியாது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒரு வயல்ல போனோம்னா அந்த அடித்தொகை இலை, அதாவது நம்ம வந்து ஓல்டர் லீவ்ஸ் ஆங்கிலத்தில் அடித்தொகையில வந்து மஞ்சள் ஆயிட்டு, இந்த அடித்தொகையில வந்து மஞ்சள் ஆகி இளம் பச்சை எல்லாம் பச்சையா இருக்கும், ஆனா அடித்தொகையில வந்து மஞ்சள் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தலைச்சத்து குறைபாட்டினால வரக்கூடிய அறிகுறி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதுனால வரக்கூடிய மஞ்சள். இது ரெண்டு வகையான பூச்சி தாக்கும். பச்சை தட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை கிரீன் லீஃப் அப்புறம் சொல்லுவாங்க. இது வந்து இது ஒரு ரைஸ் துங்குரோ வைரஸ் ஒரு வைரஸ் பரப்பு. இது இலை நுனியில இருந்து மஞ்சள் ஆயிட்டு தளிர் இலைகள் அதுலயே மஞ்சள் வரும், அது நுனி பயிர்ல மஞ்சள் ஆயிட்டு வரும். அது வந்து ஒரு வைரஸ் நோய், ரைஸ் துங்குரோ வைரஸ் நோய். இது

0: கரப்பர் வந்து பச்சை தத்து பூச்சி. அடுத்ததா பாத்தீங்கன்னா நோயினாலையும், இது வந்து பாக்டீரியா இழைப்பின் கருகல் நோய், இதுவும் பாத்தீங்கன்னா மிக கடுமையான வளர்ச்சி. இது நாற்றங்கால இருந்தே வரும், நாற்றங்கால அறுவடை பருவத்து வரைக்கும் அந்த நெல் இழைப்பின் கருகல் நோய் என்ற பாக்டீரியா நோய் கடுமையா தாக்குதல் வலிக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா இலை வந்து என்ன செய்யும், மஞ்சளாகி நடுப்பகுதி மட்டும் பச்சையா இருக்கும், மீதி இலை விளிம்பு ஓரம் ஃபுல்லா காஞ்சிட்டே வரும். இதுவும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மஞ்சளா இருக்கும். சோ நான் முன்னமே சொன்ன மாதிரி சத்து குறைபாட்டினாலும் வரும், பூச்சி தாக்கத்தினால வரும், நோய் தாக்கத்தினால வரும். அடுத்ததாக மிக முக்கியமானது ஜிங்க். நம்ம கன்னி பூ பருவத்திலும் சரி, கொம்பு பூ பருவத்திலும் சரி, கடைசி உழவும் போது ஜிங்க் சல்பேட். எல்லாரும் யூரியா போடுறோம், டிஎபி போடுறோம், காம்ப்ளெக்ஸ் போடுறோம், 20-20 x 13 போடுறோம், 16-20 x 13 போடுறோம், அது முக்கியம் இல்ல. அந்த ஜிங்க் தான் எடுத்து கொடுக்கும் நீங்க போடக்கூடிய உரத்துக்கு, அது ஒரு தாய்ப்பால் மாடு, இதுதான் எடுத்து கொடுக்கும் எல்லா புதிய வேர் வளர்ச்சிக்கு. ஜிங்க் தான் முக்கியம். ஆரம்ப கால உரம்னா ஜிங்க் சல்பேட். விவசாயிகள் குறிப்பாக கலர் ஒவ்வொரு நிலங்கள்ல உள்ளவங்க வந்து கண்டிப்பாக டிப்சமா போடணும் ஜிங்க் சல்பேட்டும் போடணும், கடைசி உழவும் போது போடணும்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
2: அமைப்பு DL ஜேக்கப்.

0: இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய உழவர் உலகம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் கருத்துகள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். தமிழகத்தில் மது கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை

0: சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தவேகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். மல்யுத்தத்தின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கல்லும் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபாக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 16 தங்கம் 25 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு அணிவகுப்பில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05.

ஆம் நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் வலம் வரும் நேரம். உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சிகளை குமரி பண்பலையோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டுமா நேர்களே? தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602402902722, இணைப்பு எண் 04652, மற்றும் ஒரு எண் 8903257309. இது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி.

ஒரு பட்டாம்பூச்சி அழகாக பறந்து வந்திருக்கின்றது. அது எந்த பட்டாம்பூச்சி, எந்த ஊர் பட்டாம்பூச்சி அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம் பட்டாம்பூச்சி. என்ன பெயர் இந்த பட்டாம்பூச்சிக்கு? உங்க பேர் என்னம்மா? ஆதிக்கா. ஆத்விக். எந்த இடத்துல இருந்து பேசுறீங்கம்மா? எந்த இடம்ப்பா? கட்டிமங்கோடுல இருந்து பேசுதா இந்த பட்டாம்பூச்சி?

0: சரி, நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: பட்டியமா கடையிலே பருப்பு தீர்க்கும்போது பாதமண்டல் நடையிலே கப்பி கொண்டது வடே நிறைய நொந்தாரு பாட்டு பாட சொன்னாரு அக்கா வாயிலே கப்பி கிட்ட பாட்டு பாடி காட்டினது நிறைய சரியமான சொன்னாரு
0: சரி, அருமையா சொன்னீங்க இல்லையா? பாட்டி வடிச்சுட்டு கதை இல்லையா? பாட்டி வடச்சிட்டு கலை கதையை பிள்ளை அழகாட்டு பாட்டாவே சொல்லியிருக்கீங்க, சரியா? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? யுகேஜி படிக்கிறீங்களா? சரி, இந்த கதையை பாட்டா அழகா சொன்னீங்க இல்லையா? இந்த பாட்டுல இருந்து இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்றவங்களை ஏமாத்தினா ஏமாந்து போயிடுவாங்க, அதனால யாரையும் யாரும் ஏமாத்த கூடாது இல்லையா? சரி, அருமையான கதையை சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் பட்டாம்பூச்சி, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சி. லைன்ல தான் இருக்கிறீங்க, பேசுங்க. உங்க பேர் என்ன? என்ன சொல்ல போறீங்க? என்ன ரொம்ப சத்தம் எல்லாம் கம்மியா இருக்குது, சாப்பிடலையா? இன்னும் இனிதான் சாப்பிட்டாச்சா? அப்ப நல்ல சத்தம் அழகா சொல்லுங்க பாப்போம்.
1: வாய்மை எனப்படுவது யாதனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல உள்ளத்தால் பொய்யில்லாமல் ஒழுகின் உலகத்தால் உள்ளத்தோல் எல்லாம் உள்ள இயற்றலும் ஈட்டலும் காற்றலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு. நன்றி
0: நன்றி. ரொம்ப அழகா வந்து திருக்குறள் சொன்னீங்க, நன்றி. வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சி. லைன்ல தான் இருக்கிறீங்க. ஹலோ.

0: அடுத்த பட்டாம்பூச்சி ஓடோடி பறந்து வந்திருக்குது. எந்த ஊர் பட்டாம்பூச்சின்னு கேட்போமா? வணக்கம் பட்டாம்பூச்சி. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: குலசேகரத்திலிருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
0: குலசேகரத்துலேருந்து ஐஸ்வர்யா? அப்பா, எந்த ஒரு ஐஸ்வர்யமா சொல்றீங்கம்மா? ஆ, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்கம்மா? பாடுங்க.
1: பண்ணினே இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி, பெண்மை தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. இந்த பாடலை திருவி வெள்ளையனசுந்தரன்.
0: டேங்க் அப்பா, எல்லா தகவலும் சேர்த்து சொல்லியாச்சு இல்லையா? அருமையா சொல்லிங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சி. பெரிய பட்டாம்பூச்சி அது.
1: வணக்கம்.
0: வணக்கம். என்ன பேருமா?
1: ஆரிஷ்.
0: ஆரிஷ், எந்த இடத்துல பேசுறீங்கப்பா?
1: சுங்காங்கடையில
0: சுங்காங்கடை. ஆ, சரி, என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: திருக்குறள்.
0: சொல்லுங்க.
1: நீண்ட போலத்தை பெருக்கி போகும் பன்மக்கள்.

கேட்டாய் முதன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொட்டான் சொல்லணுக்கள் அல்லவை தெரிய ஆடம்பரம் நல்ல தொழில் இனிய உளவாக தங்கியிருப்பர் தாய் கவர் ஒழுக்கம் வெளுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினில் உரமப்படும் நன்றி நல்ல ஒழுக்கம் என்னும் இடங்கை தர ஈதல் இசை பார்த்த ஆற்றல் அது சொல்ல பூஜ்ஜியம் இல்லை உயிருக்கு பசை ஒளிய வாழ்வார் இசை ஒளிய வாழாதவர் அறம்பொருளும் அறம்போர் மக்கள் பண்பு இல்லாதவர் பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம்

0: செல்வம் நன்றி.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. இந்த பாட்டோட பொருள் எல்லாம் படிச்சிருக்கீங்களாப்பா?
0: பொருள்
1: தெரியாதாம்மா. சரி, இனி அம்மா கிட்ட கேளுங்க. நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும், எதை எது செய்யணும், எது எது செய்யக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னப்பட்ட பாடல்கள். சரியாம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். வணக்கம் பட்டாம்பூச்சி. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? அனிகா, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்கம்மா? நாகர்கோயில் இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன பேச போறீங்க? ஸ்டோரி சொல்ல போறீங்களா? ஆ, சொல்லுங்க.
2: Dear Abhi, I was so happy to hear that you can come and visit. I gained a big cheer when I heard. I cannot wait for you to get here. The year is almost over and now we can plan what we will do during the holidays. I think we should volunteer. We could help people who live near us to walk their dogs. I will keep my ears open and find out who needs help. We can also help my dad clear out the garage. What do you think of these ideas? I look forward to hear what you think. Your friend coming.
1: அருமையா சொல்லீங்க. இந்த ஸ்டோரி யார் சொல்லி கொடுத்தாமா உங்களுக்கு? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? அழகா தெளிவா ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி சூப்பர்மா. வாழ்த்துக்கள், நன்றி.
2: Thank you.
1: நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். எந்த பட்டாம்பூச்சி? என்னமா பேர்?
2: என்னமா?
1: எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்க? சாமி தோப்பில இருந்து திருக்குறள் சொல்ல வந்திருக்கு இந்த பட்டாம்பூச்சி. சொல்லுங்கம்மா.

சுப்பாரு சுப்பாய்

சரி பட்டாம்பூச்சி, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. நிறைய திருக்குறள் படித்து வச்சுருக்கீங்க இல்லையா? நிறைய திருக்குறள் சொல்லியிருக்கீங்க. மீதி உள்ள திருக்குறள் நாளைக்கு சொல்லலாம், சரியா? அருமைம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நேர்லை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்துக்கொண்டிருக்கும் அடுத்த பட்டாம்பூச்சி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: சூரிய ஹோட்டல் இருந்து துர்கா பேசுறேன்.
0: துர்கா பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: பாட்டு
0: பாடுங்க.
1: தமிழுக்கு அமுதன் பேர் அந்த தமிழ், இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவஞ்சிக்கேர் இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனமன்றிக்கேர் இந்த தமிழ் எங்கள் வாழ்க்கு நிரூபித்தோர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இந்த தமிழ் எங்கள் நல்ல புலவருக்குவேர்.
0: அருமைமா, ரொம்ப அருமையா அழகா சொன்னீங்க. சரியா, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
2: பட்டாம்பூச்சிகளாய்
3: பண்பலை 101
2: நம் வீட்டு செல்லச்சீட்டுகளின் குரல்கள்
3: தினந்தோறும் இரவு 8:05
2: பட்டாம்பூச்சிகள்.
3: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேரம் 8:46. இந்த நேரத்தில் நம்மோடு பேச காத்துக் கொண்டிருக்கும் அந்த பட்டாம்பூச்சி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க பட்டாம்பூச்சி?
1: சஞ்சீவி சார்.
0: யாருமா, பேர் என்னமா?
1: சஞ்சீவி சார்.
0: சஞ்சீவி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: பூந்தபாண்டியிலிருந்து.
0: பூந்தபாண்டியிலிருந்து என்ன பேச போறீங்க?
1: குடிலே தண்ணி மாலை மடியிலே குழந்தை பிறந்தது காடு.

0: முடிஞ்சுதா?
1: ஆமா
0: பாடிச்சிங்களா? குட்டி பாட்டு தானா?
1: ஆமா
0: சரிம்மா, சரி சரி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருமையாக பேசுனீங்க, அழகாக பாடினீங்க. நன்றி.
1: நன்றி.

0: வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சி, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: புளியர்குறிச்சியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்
0: சொல்லுங்க.
1: அகரம் ஒன்று அகரம் முதல எழுத்தை வேண்டாமே இருந்தார்
0: அருமையா சொல்லீங்கம்மா, நேரம் நெருங்கிட்டு இருக்குது. ரொம்ப அருமையா ஒரு அதிகாரத்தை சொல்லிட்டீங்க. சரியா, இனி இன்னொரு நாள் அடுத்த நாள் நமக்கு பேசலாம், நாளைக்கு பேசலாம். சரியா, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமைக்கு நன்றி. இதுவரை கேட்ட நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய பட்டாம்பூச்சிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தப்பட்ட பூச்சிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் யூசப்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30

ஆம் நேர்களே, இது திரைக்களஞ்சியம். மான்குட்டிகள் வலம் வரப்போகின்ற திரைக்களஞ்சிய நிகழ்ச்சி. மான் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் மறட்சியான பார்வையும் துள்ளி ஓடும் அழகும் அந்த துள்ளலில் ஒளிந்திருக்கும் மென்மையும் தான். இது காதலின் குறியீடாக மட்டுமல்ல, கொஞ்சம் பிஞ்சு மழலையின் அடையாளமாகவும் தொன்று தொட்டே வலம் வருவதை தமிழ் திரை இசையும் எடுத்துரைக்கின்றது. இன்றைய திரைக்களஞ்சிய இசை பயணத்தில் பலதரப்பட்ட மான்களோடு நம்மை அடர்ந்த காட்டுக்குள் அழைத்து செல்லப் போகின்றார். மான் என்னும் தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ள பெண்மான் வெள்ளிச்சந்தை தா ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள்.

அந்நியரை கண்டு அச்சம் கொள்ளுமான் மறட்சியான பார்வையோடு புதருக்குள் சென்று ஒளிந்து கொண்டாலும் அந்த பார்வையை விட்டு நம் கண்களை அகற்ற முடியுமா என்ன? இப்படித்தான் புள்ளிமான் தேடி சென்றவன் பெண்மானோடு ஊர் திரும்பினான். இத்தனை மான்கள் பாடலில் படையெடுக்காமல் பின்ன இருக்குமா என்ன? வருவது இரண்டு காதல் மான்களின் இசைத்துள்ளல். இந்த காதல் மான்கள் கரகாட்டக்காரன் படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை எழுதியவர் கங்கை அமரன்.

தன்னுயிரை அந்த கஸ்தூரிமான் வேண்டுமானால் மாய்த்து கொள்ளலாம். ஆனால் என் காதல் கஸ்தூரின் மனம் எட்டுத்திக்கும் பரவும். காதலின் குதூகல மகிழ்வும் காதல் கஸ்தூரியின் மனமும் ஒன்று சேர்த்தால் இப்படித்தான் இசையமைக்க தோன்றும். அதை கஸ்தூரிமானின் துள்ளலோடு இப்படித்தான் பாட தோன்றும் என்று இந்த பாடலை கேட்டால் உங்களுக்கும் தோன்றும். இனிவரும் பாடல் நம்பற்ற திரைப்படம் புதுமைப்பெண். பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜெயஸ்தாஸ், சுனந்தா. பாடலுக்கு இசை இளையராஜா. பாடல் வரிகள் வைரமுத்து.

குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். மான் என்னும் வார்த்தை வரும் பாடல்களின் தொகுப்பாக இன்றைய திரைக்களஞ்சியம் வலம் வருகின்றது. கஸ்தூரியின் மனம் தன்னிடமிருந்துதான் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே காடு மேடெல்லாம் தேடியலைந்து

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

நேரம் 8:45. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். மான் என்னும் தலைப்பில் இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் தா ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள். காதல் களியாட்டம் போடும் மனது மானின் துள்ளலையும் தேன் போன்ற காதல் வரிகளையும் இயற்கையிடமிருந்து கடன் வாங்கி வைத்துக் கொள்கிறது. அது காட்டு வழி பயணத்தின் தேனிசை தென்றலாக மான் துள்ளலாக ஆடல் பாடல் என வெளிவருகிறது. கட்டுக்கடங்கா காதல் மனம் போட்ட ஆட்டம் இது. காதலின் குறும்பும் குதூகலமும் கொப்பளிக்கும் மான் பாடல் இது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உதய கீதம். பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி. பாடல் கீசை இளையராஜா. பாடல் வரிகள் நா காமராசன்.

நேரம் 8:51. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். மான் என்னும் தலைப்பில் இடம்பெறும் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஊடல் இன்பம் காதலுக்கு அழகு, காதலில் இன்பம் ஊடலுக்கு அழகு, இரண்டும் ஒன்றுதானே என்கின்றீர்களா? ஆம், இந்த பெண்மானின் ஊடல் கண்டு குதூகலம் கொண்ட அந்த ஆண்மான் ஊடல் தணிக்கும் தருணம் காதல் மான்களின் குதூகல துள்ளல்தான். கேட்டு பாருங்களேன். இந்த காதலின் கூடல் ஒரு கைதியின் டைரி படத்திற்காக உன்னி மேனோன் உமா ரமணன் குரலில், இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் வரியில் வருகிறது.

மான், மாங்குயில், பூ, தேன், மனம் என்று ஒரு காதல் கிராமத்து அத்தியாயங்கள் அத்தனையும் இந்த பாடலில் கேட்கலாம். மானின் கண்களை காதலின் கண்களுக்கு இணையாக்கும் இந்த பாடல் காதலியை வர்ணிக்கும். காதலன் எப்படி கவிஞனாகி போயின்றான் பாருங்கள். இரு மனங்கள் ஒன்றை ஒன்று தேடும் அழகை மானின் துருதுரு பார்வையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பாடல் இது. பாடலை பெற்ற திரைப்படம் மாப்பிள்ளை. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடல் இசை இளையராஜா. பாடல் வரிகள் வாலியே.

0: Modi praises brave pilot Smith Machar for saving hundreds of lives and foiling attempt to crash Israel-bound flight. Asserts Indians are those who risk their lives to save others, not take lives. Commerce Minister Piyush Goyal says India is building manufacturing value chains from design to finished goods as a trusted link in global supply chains. Nation pays homage to father of the nation Mahatma Gandhi and former Prime Minister Lal Bahadur Shastri on their birth anniversary. And in Asian Games, India win first women's hockey gold in 44 years. Wrestler Sujit Kalkal and boxers Parveen Hooda, Lovlina Borgohain and Ankush Pangal also clinched gold medals. India climbed to 5th position in overall medal standings, with tally rising to 76, including 16 gold. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா என்ன? இதற்கான சட்டங்கள் கடந்த ஏப்ரல் 1st முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, இது குறித்து சொல்லுங்க சார். இதற்கான அவசியமும் என்ன?
4: முதல்ல இதற்கான அவசியம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த சட்டம் ஏன் வந்தது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் திடக்கழிவு மேலாண்மைனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு தோராயமான கணக்கு, இந்தியா முழுமையிலும் ஓர் ஆண்டுக்கு ஏறத்தாழ 67 மில்லியன் டன் அளவுக்கு திடக்கழிவுகள் வருகின்றன அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு தான், ஏன்னா நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு துல்லியமா கணக்கு செய்ய முடியாது. இப்போ இந்த 67 மில்லியன் டன் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு அது எவ்வளவுங்கிறது தெரியாம போயிடலாம், சரிங்களா? ஒரு லாரி நிறைய சரக்கு ஏத்துறோம் வச்சுக்கலாம், அதிகபட்சமாக 10 டன் இருக்கும். அப்போ 67 மில்லியன் டன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் லாரி அளவுக்கு இருக்கு. அதாவது 67 லட்சம் லாரி நிறைய ஏத்தனா எவ்வளவு இருக்கும், அவ்வளவு திடக்கழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறோம். இது கூடுவதற்கு தான் அதிக சாத்தியங்கள் இருக்கிறது, குறைவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு, நம்முடைய மக்கள் தொகை அது மாதிரியாக. அப்போ இந்த திடக்கழிவு அப்படிங்கறது சாதாரண பிற கழிவுகள் மாதிரி இல்லை. இரண்டு மூன்று பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, அது இடம் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இரண்டாவது, நாளாக நாளாக நாளாக அதிலிருந்து வரக்கூடிய நச்சுப் பொருட்கள், அது இரண்டு. மூன்றாவது, அது எப்போதுதான் அப்புறப்படுத்துவதுங்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த மூன்றையும் உள்ளடக்கியதுதான் திடக்கழிவு மேலாண்மை. இதை நம்ம எப்படி நம்ம கையாள போகிறோம், இதை எப்படி நம்ம திருத்தி வைக்க போகிறோம் அப்படிங்கறதுக்கான அந்த கேள்விக்கான விடைதான் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது. புதிய கருத்துருவெல்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, இது ரொம்பவுமே இன் ஆல் சீரியஸ்னஸ் இந்த திடக்கழிவுக்கு எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக இதை அப்புறப்படுத்தி விட முடியும் அப்படிங்கறத பாக்குறோம். அதுதான் இப்போதைய நம்ம பாக்குறோம். இதுவரையில கடந்த சுமார் 76-78 ஆண்டுகள்ல சுதந்திர இந்தியாவில திடக்கழிவுக்கு என்று ஒரு தனியாக ஒரு மேலாண்மை, அதற்கென்று தனியாக சட்டங்கள் விதிமுறைகள் வேணும் அப்படின்னு யாரும் முயற்சிக்கல, இல்ல அது அவங்களை தவறு இல்லை.
3: அதாவது பெரிதா இதை எடுத்துக்கல.
4: ஆமா, பெரிதா எடுத்துக்கல. காரணம், சிறிது சிறிது சிறிதாக அது பெரிதாக வளர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் ஒரு அபாயத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற போதுதான் நமக்கு அதற்கான ஒரு தேவை இருப்பதாக உணர ஆரம்பித்தோம். ஆனால் அபாயம் சொல்றதுக்கு முன்னாலே இந்திய அரசாங்கம் விழுத்துக் கொண்டது. இப்போ திடக்கழிவு மேலாண்மை பற்றி ஒரு சட்டங்கள் கொண்டு வருது. அதுதான் இப்ப சொல்லக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. இதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறத அதுல இருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும். அதனுடைய அபாயம் என்னவாக இருக்கும், எனக்கான அவசியம் என்னங்கிறது இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும். நமக்கு இவ்வளவு திடக்கழிவுகள் இருக்கிற பொழுது அது எவ்வாறு அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவ் எஃபர்ட்டா இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதாவது சவாலான ஒரு பணியாக இப்பதான் தெரிய வந்திருக்கிறது. அப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு சவாலான பணியை ஒரு எடுத்து செய்கிறார் என்றால் அதற்கான சரியான விதிமுறைகள் வேணும். அந்த விதிமுறைகள் தான் இப்ப நம்ம வகுத்திருக்கிறோம். இந்த விதிமுறைகள் எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், அதுல குறிப்பிட்ட வரையறைகள் இருக்கிறது, யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத அதுல சொல்லியிருக்கிறார். விதிமுறைகளும் இருக்கின்றன, வரையறைகளும் இருக்கின்றன, வழிமுறைகளும் இருக்கின்றன. இத்தையும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். இதற்கான அவசியம் ஏன் இப்போது வந்திருக்கிறது சொன்னால், இப்போது இல்லை என்றால் எப்போது முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் காரணம். அதனால இந்த திடக்கழிவு மேலாண்மைங்கிற அந்த கருத்துருவம், இது சார்ந்த இந்த சட்டம் அல்லது விதிமுறை 2026 ஏப்ரல் 1 வந்திருக்கிற நடைமுறைக்கு, இது எல்லாமே என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மால் இந்த திடக்கழிவிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது தான், அதை நோக்கிய முதல் படிதான் இந்த விதிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
3: நிச்சயமா சார். அதாவது ஒரு செயல் திட்டம் இருந்தாதான் அது வந்து ஒரு நடவடிக்கையா வந்து மாறும் அப்படின்றத கருத்தில் கொண்டுதான் அரசு இப்படி ஒரு சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் வந்து புரிஞ்சுக்க
4: சொல்லலாம்.
3: இப்போ திடக்கழிவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன்னு முன்பே சொல்லிருந்தீங்க. திடக்கழிவுனா என்ன, அதனுடைய மேலாண்மை அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு?
4: திடக்கழிவுகள் என்ன அப்படின்னா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபினிஷன் கொடுக்க முடியாது. ஆனால் எதுவெல்லாம்

திரவ கழிவு இல்லையோ அதெல்லாம் திடக்கழிவு அப்படின்னு சொல்ல முடியும், மேலோட்டமா சொல்லணும். ஆனால் இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா திடக்கழிவு நான்காக பிரிக்கிறார்கள். இப்போது சூரிய சக்தி நான்காக பிரிச்சிருக்காங்க. ஒன்னு என்னன்னா வெட்டு, இன்னொன்னு ட்ரை அதாவது ஈரமானது, அடுத்து உலர்ந்தது, அப்புறம் சானிட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஹசார்டஸ் அப்படின்னு நான்காக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்த பயோ வேஸ்ட் இருக்குல்ல, வேளாண் பொருட்கள் சார்ந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முழுமையாக வேஸ்ட் சொல்றதுக்கு இல்லை. அதனால மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பும் வரப்போறது இல்லை. அதெல்லாமே வந்து என்னன்னா சமையல் பண்றோம், ஆகாமலையும் போகலாம், ரீசைக்கிள் பண்ண முடியும் போடுறாங்க. மூன்றாவது தெரியும் அதிக கவனம் தேவைப்படுகிறது. மின்சார பல்புலிருந்து தொடங்கி இ வேஸ்ட்ல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்படாத மருந்து பொருட்கள் வரைக்கும் அத்தனையும் இதுக்குள்ள வந்து ஹசார்டஸ் வேஸ்ட் இப்போ நான்காக வைத்துக் கொண்டிருக்கோம் சரிங்களா. இந்த நாலுல இந்த நான்காவது இருக்கிறது மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம். ஆனால் இதுவரைக்கும் இந்த திட கழிவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லா கழிவுகளும் ஒன்றுதான், ஒரே இடத்துல ஒன்னா போட்டு வச்சிருக்கோம், அதுலேருந்து நம்ம மாறணும். அப்போ இந்த திடக்கழிவு என்ன அப்படின்னா மக்கள் உபயோகப்படுத்தி விட்டு அல்லது உபயோகப்படுத்துவதற்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தகுதியற்றது அப்படிங்கிறது எதெல்லாம் வீசி இருக்கிறார்களோ அதெல்லாம் சமையல் பொருட்கள் சார்ந்த உணவுப் பொருட்கள் சார்ந்த திடக்கழிவுகள் அதெல்லாம் அதுல போடலாம். இரண்டாவது ரீசைக்கிளபிள், பேப்பர் எல்லாம் இருக்கு, புத்தகம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கும் வச்சுங்களேன், இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போறீங்களா, அது வந்து இரண்டாவது இடத்துல அது வந்து ட்ரையா இருக்கும், அதனால பெரிய வந்து ட்ரை வேஸ்ட் தான் அதுல போடலாம். மூன்றாவது எல்லாருக்குமே தெரிஞ்சு சானிட்டரிக்கு. நான்காவது ஹசார்டஸ். இந்த ஹசார்டஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதுவெல்லாம் வந்து ஆபத்து விளைவிக்கும், எதுவெல்லாம் வந்து ஒரு ரசாயன வேதிகளை உருவாக்குமோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வேற இடத்த தனியா போடுங்க அப்படின்னு நம்ம போடும் போதே நாளா போடுங்க. அவர்கள் சேகரிக்கும் போதே அவர்கள் தனித்தனியாக சேகரிப்பாங்க. அப்போ வந்து சாத்தியங்களை பார்த்துக் கொண்டே வருகிறோம்.
இல்லாம கரங்கள்

0: அவர்களால் தான் ஒரு விஷயத்தை செய்தாகணும் அப்படின்னா மிக நிச்சயமாக அவர்கள் மிகவும் பாதுகாப்பான கையுறைகள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது, முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது, இதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அதற்கான வசதிகளும் செய்து தருகிறது அரசு. அப்புறம் இரண்டாவது, எப்போது செய்யலாம் அப்படிங்கிறது கூட இருக்கு. எந்த நேரம், காலை வேலையா, மாலை வேலையா, இரவு வேலையா, எப்போது செய்ய முடியும் அப்படிங்கிறது கூட இருக்கு. ஒவ்வொன்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் அது மட்டுமே இல்ல, இந்த திடக்கழிவுகளை வந்து எந்த அளவுக்கு சிதறாமல் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதையும் கவனம் செலுத்தப்படுகிறது. அப்போ அந்த ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு அதில் பயிற்சி தரப்படுகிறது, அவர்கள் மீது என்ன அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்க போனா, அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அது மிக நிச்சயமாக அரசாங்கம் செய்திருக்கிறது. முன்னெல்லாம் ஒரு மேலாளர் என்று தனியாக ஒருவர் இருக்க மாட்டாங்க, பட்டு போவாங்க அப்படியே தூங்கி பிள்ளைங்க அவர்களோட கடமைகள் செய்வார்கள். ஆனா இப்பெல்லாம் மேலாளருக்கும் அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு தரப்பட்டிருக்கிறதுனா, மிகவும் கவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு தூய்மை பணியாளரும் அதற்காற்ற அந்த ஒரு பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் அந்த பணியில் ஈடுபடுவது இல்லைங்கிறத அவங்க உறுதி செய்யணும். இப்ப பாருங்களேன், இந்த பொறுப்பை கொண்டு வந்து மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவருடைய பணிதான் முக்கியம், அவங்களோட கடமை தான் முக்கியம், இறங்கி அப்படியே வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவர்களோட அந்த பொறுப்பை கொடுக்கல, அது கூட மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் பொறுப்பு, அவங்க முழுமையாக அணிந்து கொள்கிறார்கள்ங்கிறது அதுவே வந்து ஒரு பெரிய ஷிப்ட் தான். அது இவர்களுடைய கடமை இது. ஆனால் இவர்கள் இது சரியாக அணிந்து கொண்டு முறையாக பணி செய்கிறார்களா அப்படி, முறையாக குப்பை செய்கிறது சொல்ல வரல, அவங்களோட பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக இருக்கின்றன என்பதை கண்காணித்து உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மேலாளர்கிட்ட கொடுத்ததுனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊழியர் நலன்கள் பாதுகாக்கப்படுகிறது. அப்புறம் இரண்டாவது, பணி நேரம், அப்புறம் பணிச்சூழல், அப்புறம் பணிக்கான ஊதியம், எல்லாத்திலும் இந்திய அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கிறது. முன்னெல்லாம் அப்படி இல்லை, நீங்க போனீங்கன்னா அந்த பகுதியிற்கு மொத்தமே நீங்க தான் எல்லாத்தையும் கல்வி கொண்டு வந்து கொட்டணும் அனுமதி. இப்ப அப்படிலாம் இல்ல, ஒவ்வொருவருக்கும் பணி நேரம் தொடங்கி பணி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு எல்லாமே
1: பணி செய்ய வேண்டிய பகுதி முதற்கொண்டு
0: எல்லாமே வரையறுக்கப்படுகிறது, எல்லாமே வரையறுக்கப்படுகிறது. இதெல்லாமே ஊழியர் நலன் சார்ந்ததுதான். அது இல்லாம அவங்களுக்கு நிரந்தர வருமானம் வருவதற்கும் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் கூட தொடர்ந்து இந்திய அரசாங்கம் மிகவும் கவனத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இப்போ கூட சொல்றாங்க, தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை, நல்வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அதுதான். ஏதோ அரசாங்கம் மட்டுமே செய்யணும் கூட இல்லை, நமக்கும் கூட ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால இதெல்லாம் பண்ண சொல்றோம். வகைப்படுத்துதல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரே இடத்துல எல்லா திடப்பொருளும் இருக்கும்போது வகைப்படுத்த வேண்டும் சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்துக்கு ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ் பாருங்களேன், அதிலிருந்து அவங்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கறனாலதான் இந்த செக்ரிகேஷன் மிக முக்கியமாக தூய்மை பணியாளர்களின் உடல்நலனுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதனால்தான் இது வேணும் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய முன்னெடுப்பு மிக முக்கியமான காரணமே என்னன்னா, தூய்மை பணியாளர்களின் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத முக்கிய குறிக்கோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தை வந்து உங்க பேச்சுல வந்து நான் கவனிச்சேன், மருத்துவ கழிவுகளை வந்து ரொம்ப கவனமா வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்றது உங்களுடைய பேச்சினுடைய சொன்னீங்க. மருத்துவ கழிவுகள் எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது முறையா அகற்றப்படாமல் இருக்கும் போது?
0: இதுல நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ கழிவு இரண்டு விதங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா, மருத்துவ கழிவாக மட்டுமே இருக்கும். இன்னொன்று, டீகம்போஸ் ஆகிட்டு அது ஒரு நச்சுத்தன்மை கலந்த ஒரு டாக்ஸிக் எலிமெண்டா மாறிடும். அது மாதிரி இரண்டு இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க, ரத்த துளிகள், நோயாளியுடைய ரத்த துளிகள் வெளியே கிடக்கிற போது அது மிக அதிகமான நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான, ஆபத்து நிறைந்த நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இதுவே பயன்படுத்தப்படாத சிரஞ்சு ஊசி இருக்கு, யாருமே பயன்படுத்தல, அப்படியே போட்டுருக்காங்க வச்சுங்களேன், அது ஒரு மெடிசனல் எக்யூப்மெண்ட் தான். ஆனால் இது வரைக்கும் பயன்படுத்தப்படவில்லைன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ அது எந்த அளவுக்கு நோயாளியுடைய உடலிருந்து நேரடியாக ஏதேனும் ஒருத்த தொடர்பு கொண்டு வெளியே வருகிறதோ அதெல்லாம் மிகவும் ஆபத்தானது. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, மருந்துகள். சில மருந்துகள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஈஸியா காற்றுல எவாப்ரேட் ஆகும், காற்றுல கரைய தொடங்கும். அது மாதிரியான மருந்துகள் ஒருவேளை சரியாக மூடப்படாமல் அப்படியே கொட்டப்பட்டிருந்தா அதெல்லாம் வச்சுங்களேன், அது மிக நிச்சயமாக ஊறு விளைவிக்கும். காற்றுல பரவக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு இல்லையா, அது முழுவதுமாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும், சீல்டு கவர்ல இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ மருந்துகள் தானாக ஒரு ஆபத்தை உருவாக்குமானா இல்ல, அது எந்த நிலையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்ல பயன்படுத்தப்படாமலே இருந்திருக்கிறதா, முழுமையாக மூடப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதான் முக்கியம். அதான் எல்லாத்தையும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செய்து மருந்து பொருட்களை குப்பையிலே போடுகிற போது ஏதேனும் ஒரு அட்டையிலோ அல்லது ஒரு பெட்டியிலோ போட்டு மூடி அதுக்கப்புறம் போடுங்க, அப்படியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அதுல இருந்து வரக்கூடிய அந்த கசிவுகள் வெளியே யாரும் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம்.
1: அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்கு என்ன? ஏன்னா இப்ப வந்து பஞ்சாயத்தோ நகராட்சியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து இதுல முக்கியமான ஒரு பணியை வந்து செய்யறாங்க, அவங்களுடைய பங்கு என்ன சார்?
0: பங்களிப்புன்னு பார்க்க போனா ஒன்னே ஒண்ணுதான், அதை அகற்ற வேண்டும். ஆனா அதை அகற்றுவதற்கான அத்தனை சோர்சஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல, வழிமுறைகள் அவங்க தேர்ந்தெடுக்கான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து திடக்கழிவு அகற்றுல இருந்து இரண்டு மூன்று வழிமுறைகள் தான் உண்டு. ஒன்னு வந்து எரிப்பது, இரண்டாவது பள்ளம் தோண்டி புதைப்பது, மூன்றாவது மூடுவது. இந்த மூணு தான் இருக்கு, வேற பல வழிமுறையே இல்ல. இப்போ உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் வைத்துக் கொண்டு மிக அதிகமாக போனாலும் அவங்களை எரிக்கதான் முடியும். ஆனா எல்லா கழிவுகளும் எரிக்க முடியாது, எரிக்க கூடாது. அப்போ அவங்களோட பங்களிப்பு எங்கே வருகிறது அப்படின்னு, எங்கே எல்லாம் எரிக்கக்கூடிய திட கழிவாக இருக்கிறதோ அங்கே அவ்வளவு பங்களிப்பு அதிகமாக இருக்க முடியும். இரண்டாவதுதான் மூடுவது, அது ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆனால் அந்த ஃபில்லிங் இருக்குல்ல, அது மிக கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு இடம் வேணும், அதை பாதுகாப்பாக கொண்டு போகணும், எல்லாத்தையும் ஒரு இடத்தை போட்டு ஃபில் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அங்கே அவ்வளவு பங்களிப்பு எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியவில்லை.
1: நேயர்களே, திடக்கழிவு மேலாண்மை

0: மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
1: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

பத்து மணி வரை கேட்கலாம் நேர்களே. திரைசை நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது தர்மா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே. நாளை காலை 11:02 எக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை. என் பக்கெட் லிஸ்டில் ஒரு வனவிலங்கு சரணாலயம். நிகழ்ச்சியை கேட்க தவறாது நேர்களே. பகல் 12:50 குளசில் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் பல்வலி ஏற்பட்டால் என்ன செய்வது குறித்து விளக்குகிறார் பல்வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். திரையில் இனி வருவது ரகசிய போலீஸ் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

நேற்று நாளை பகல் 1:10 சித்திரம் பெருமை மிகு பாரதம் சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம் எழுதியவர் வி ஹேமலதா அவர்கள். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். நாளை பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் ஆர் ராஜகோபாலராவ் குழுவினர் வழங்கும் அசோகவனத்தில் சீதை தோல்பாவை கூத்து கேட்கலாம். பகல் 3:02 திரைக்களஞ்சியம் மலை நாகர்கோவில் எஸ் மந்திரமூர்த்தி தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள் கேட்கலாம். நேரம் 9:44 குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரையிசை. நிகழ்ச்சியில்

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம் படைப்பு சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேர்களே. இனி ஒலிக்கும் பாடல் பெற்ற திரைப்படம் நாடோடி பாட்டுக்காரன். பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:20. நிலாமுற்றம் நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. உங்கள் விருப்ப பாடல்களை நிலாமுற்றத்தில் கேட்டு மகிழலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602-240-2907-222, இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு எண் 8903-25-7039. நிலாமுற்றம் நிலாமுற்றத்தின் முதல் நேயர் யார் இருந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறேன். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. இன்று காந்தி ஜெயந்தி, அவருக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் வணங்குவோம். இன்று காமராஜர் ஐயாவுடைய நினைவு நாள், அவரையும் நினைவு கூறுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. மகான்கள் இல்லையா, வாழ்ந்து மறைந்த மகான்கள், நினைவு கூறும் விதமா பாட்டு கேட்க போறீங்க?
1: நினைவில் வைத்திருக்கவேன். படம் தங்க சுரங்கம். நாம் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்கிற பாடல் வேண்டும்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் வருகின்றது தங்க சுரங்கம் பட பாடல். நன்றி.

0: 9:30 கான கயிறு, 10:02 சவாலே சமாளி நேர்லை நிகழ்ச்சி. நேரம் 10:25, 20 நொடி. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவற்றம் நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யார் எங்கிருந்தும் கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம்.
0: தங்களுக்கு உற்சாகமான வணக்கம்.
1: நன்றியம்மா.
0: என்ன படத்துல?
1: எனக்கு செந்தூர பூ, இதுல வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல், சின்ன கண்ண தோட்டத்தில் பூவாடுன்னு பாடல், இந்த இரவு நேரம்.
0: சரி, சின்ன கண்ணன் தோட்டத்துல பூத்த பூக்களை நம்ம இப்போ குமரி பண்பலை வாயிலாக கேட்கலாமா?
1: நன்றி. நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111394.
1: நேரம் 10:31, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நிலாமுற்றம். நேரலையில் இப்போது பாடல் கேட்க காத்துக் கொண்டிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லம் சார், நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் கருத்தில் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் நிறமாறாத பூக்கள் பாடல்.
3: ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ தொடர்ந்து நெருங்கி வந்து தேடுங்கள் சொல்லுங்கள்.
1: நெருங்கி வந்து தேடி சொல்லட்டும், சரியா? ஆயிரம் பூக்கள் பண்பலையில் வணக்கம்.
2: நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 குளச்சல் தாஸ் பல்வ மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் பல்வலி ஏற்படாமல் என்ன செய்வது குறித்து விளக்குகிறார் பல்வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். நிலாமுற்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நேர்களே. குமரி பண்பலையின் வாயிலாக தன்னுடைய விருப்ப பாடலை நிலாமுற்றத்தில் கேட்க காத்துக் கொண்டிருக்கும் நேயர் யார், எங்கிருந்து பார்க்கலாம்? வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? கலைக்காவளி லில்லி. நமக்கு என்ன பாடல் வேணும்? அந்த படத்துல என்ன பாட்டு சொன்னீங்க? யாரையோ திட்டுற மாதிரி இருக்குதா? சந்தோஷமான மகிழ்ச்சியான பாடல் இல்லையா? சரி, குமரி பண்பலை வாயிலாக உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழலாம். நன்றிம்மா.
1: நன்றி.
2: நன்றி. சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
3: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
2: சபாஷ்.
3: நான் வீர சூர, நான் வீர சூர.
2: அடிக்கடா
3: நம்ம

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
2: யாரடா டா போடுறீங்க?
1: யாரடா போடுறீங்க?
3: அட மாப்பிள்ள சும்மா முறக்காத.

நாளை இரவு 7:30 உழவர் உறவு நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம் படைப்பு சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் சரியா

0: 10:45 குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நிலாமுற்றம். நிலாமுற்றத்தில் தனது விருப்ப பாடலை கேட்க காத்துக் கொண்டிருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம். நமஸ்காரம்.
0: நமஸ்காரம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: என்ன
0: பாடல்
1: வேண்டாமா?
0: ராஜா ராணி கிட்ட வெகு நாளா ஆசையா இருக்கிறாங்க. ராஜா அம்மா, ராதா அம்மா, ராஜா ஐயா, அப்போ வெகு நாளா ஆசையா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை இரவு 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர் சோழர் குலத்தோன்றல் கோப்பெருஞ்சோழன் உரை வழங்குகிறார் முனைவர் MD அருண்மொழி நங்கை அவர்கள். தேனமுது தொடர் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை பேராசிரியர் படைப்பாளர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். நிலாமுற்றத்தின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம். நெய்யூர்ல இருந்து உதயகுமார் பேசுறேன்.
0: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் வந்து எங்க ஊர் ராஜா. பாடல் வந்து பரமேஸ்வரி ராஜேஸ்வரி.
0: அந்த பாடல் வேணும். சரி சார், உங்களுக்கான விருப்ப பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்கலாம்.
1: நன்றி
0: நன்றி.
2: பரமேஸ்வரி ராஜேஸ்வரி ஜெகதீஸ்வரி பாகேஸ்வரி

0: நிலாமுற்றத்தின் நிறைவாக விருப்ப பாடலை கேட்க காத்து கொண்டிருக்கும் நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நான் அரண்மனை கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம். எனக்கு 1000 ரூபாய் படுத்துது. அந்த மரம் சந்தமதம்.
0: சரி, உங்களுடைய பாடல் வந்து கொண்டே இருக்குது, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவேறுகிறது இன்றைய நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நேர்லை நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் விருப்ப பாடலை கேட்ட மகிழ்ந்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நேர்லை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் யூசுப், நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு சுஜாதா.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இயற்கையும் இறைவனும் கொடுத்த இந்த வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்குள்ளேயும் கவலையும் துக்கமும் சோகமும் குடிகொண்டு தான் இருக்குது. ஆனால் நிரந்தரமும் அதை குடி வச்சிடாமல் வாடகைக்கு வந்தவங்க மாதிரியும் விருந்தினர் மாதிரியும் அதை அனுப்பிட்டு உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் அன்பும் மகிழ்ச்சியும் இருப்பதற்கு அந்த இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு அந்த நொடி பொழுதை வீணாக்காமல் அந்த கோபத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்க ஆரம்பித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப பக்கத்தில் தெரிய ஆரம்பிக்கும். காலாண்டு புரட்சியினுடைய இந்த விடுமுறை இடைவில் உங்கள் வீட்டு குழந்தைகள் உங்களோடு இருக்கிறாங்க, நீங்களும் பரபரப்பாக எங்கிருந்து இருப்பீங்க, அவங்களும் பரபரப்பாக இந்த 3 மாத காலம் ஓடியிருப்பாங்க. ஸோ அவங்களோட இந்த நேரத்தை நீங்கள் செலவு செய்யுங்க. எப்போவுமே குழந்தைகளோடு நாம் செலவு செய்கிற நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப விலைமதிக்க முடியாத நேரங்கள். நீங்கள் அவங்களோட நேரத்தை செலவு செய்யலைனா அவங்க இயந்திரங்களோட நேரத்தை செலவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதயமுள்ள குழந்தைகளோடு அன்போடு பேசுவோம். அவங்கள இயந்திரத்துக்கிட்ட இருந்து நாம் கொஞ்சம் விலக்கி வைக்க முயற்சி செய்யலாம். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாடல் நிச்சயம் உங்களுடைய மனசிற்கு பிடிக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கு பாடலுடைய அணிவகுப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு முதல் பாடல் உங்களுக்காக புது மனிதன் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. எஸ் ஜானகியோட குரலில் பாடலை கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:08 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் அப்படின்ற விஷயம் எல்லா நேரங்களையும் நம்மளோட பயணிச்சுக்கிட்டே இருக்குது. இசைக்கு நாம் எல்லோரும் அடிமைகள் தான். அது சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக ஒவ்வொரு பாடலும் நமக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த பாடலும் அப்படித்தான். பூமிக்கு பிடித்த பாட்டு எந்த பாட்டு? மழை வந்து பாடும் பாட்டு. காற்றுக்கு பிடித்த பாட்டு துளை மூங்கில் பாடும் பாட்டு. சுவைக்கின்ற மனிதன் களைப்புக்கு மருந்து ஜோவென்னும் இசைப்பாட்டு. விதைக்கின்ற மனிதன் அலுப்புக்கும் மருந்து அவன் சொல்லும் நேர்ப்பாட்டு. காரப்பசு கழுத்து மணி கன்றுக்கு புது பாட்டு. பள்ளிக்கூடத்தின் கடைசி மணி பையனுக்கு இசைப்பாட்டு. அட, சுத்தி வரும் பூமியில சுத்தி சுத்தி பாட்டு தான். பிறந்ததும் பிள்ளை கேட்கும் முதல் பாட்டு பெற்ற தாயார் பாடும் தாளாட்டு. வளர்ந்ததும் நெஞ்சில் பாயும் ஒரு பாட்டு.

அது பள்ளி சொல்லும் தமிழ் பாட்டு. இருமணம் இணைந்து ஒரு திருமணம் புரிகையில் ஊஞ்சலின் மனப்பாட்டு. ஐயிரண்டு மாதத்துக்கு கையிரண்டில் வளைவோடும் நலங்குக்கு ஒரு பாட்டு. பிள்ளை வளர பேரன் வளர தொடர்ந்திடும் தொட்டில் பாட்டு. கடைசியிலும் ஒளித்திடுமே கால்கள் இழந்த கட்டில் பாட்டு. அட தொடக்கமும் பாட்டில், முடிப்பதும் பாட்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆனந்த பூங்காற்றி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ் இணைந்து பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

11:16 ஆகுது. பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்குதோ இல்லையோ, இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லாருடைய மனங்களுக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஒரு இன்ப உணர்வு வரும். இவ்வளவு அழகாக பாடல்கள் இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்களும் ஒன்றுதான், ஆனால் உண்டால் வேறு வேறு தான். இரவினை திரட்டி கண்மணியின் குழல் செய்தானோ, கண்மணியின் குழல் செய்ததானோ, நிலவின் ஒளி எடுத்து கண்கள் செய்தானோ, விண்மீன் கொண்டு விரல் நகம் சமைத்து மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ, வாடை காற்று பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி தோல் செய்தானோ, ஆனால் பெண்ணே உள்ளம் மட்டும் கல்லில் செய்து வைத்தானே. இவ்வளவையும் செஞ்சுட்டு மனசை மட்டும் ஏன் கல்லாக வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜோடி படத்திலிருந்து வர இருக்கிறது. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா இணைந்து பாட வராங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் வைரமுத்தோட வரிகளில் இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:24 ஆகுது. நண்பர்கள் நிறைய பேர் முகநூல் வழியாகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர்கள் நமக்காக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்து காத்துட்ருக்குது. ஸோ இந்த பாட்டை போடுங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே அடுத்த இதுக்குள்ளே வரோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் அடுத்த பாடல் இதோ. மனோ மற்றும் எஸ் ஜானகியோட குரலில், இளையராஜாவோட இசையில், இளையராஜாவோட வரிகள்லேயே புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:30 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து நேர்களும் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் யார் யார், என்னென்ன கருத்துக்களை முகநூல் பக்கத்தின் வழியாக தெரிவிச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். கனியாம்புடியிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கனகரத்தினம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. என்றென்றும் நேர்களோடு தாம்பரம் வெங்கட்ராமன் இணைந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், முதல் பாடல் அருமைன்னு சொல்லிட்டு சுரேஷ் நேட்டோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து சிந்தனை துளிகளோடும் நிலவுக்கும் தாளாட்டும் பாடி நிகழ்ச்சியை ஆரம்பித்தது.

சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ சுகுமார் முசுறியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு திருச்சியில். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன வரிகளும் அருமையாக இருந்தது. குழந்தைகளோடு நேரத்தை செலவிடும் பொழுது அவர்கள் எந்திரங்களிடமிருந்து விலகி இருப்பார்கள் என்ற கருத்து மிகவும் சிறப்பு. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும் பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்புன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மனசு மயங்கும் பாட்டு, மனதில் நின்று கேட்டு நித்திரை தழுவும் தாளாட்டு, பண்பலை 102.3 பாராட்டு அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. டி நகர்லேருந்து ரமா ரவி இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கோபிசெட்டி பாட்டையும் கொளப்பலூர்லேருந்து செந்தில்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு டி நகர்லேருந்து ரங்கராஜர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கலேருந்து சாத்தி ரமேஷ், புரசிவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன், அவினாசிலேருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய், திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்துலேருந்து சாகுல் அமீத் ராஜா அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நிறைவாக யார் சேர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து ஹரிராம் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களோடும் நல்ல கருத்துக்களோடும் தான் தொடர்ந்து நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராமோட குரலில், பழனி பாரதியோட வரிகளில் மனோஜ் பட்நாயக்கர் அவருடைய இசையில் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:37. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். போடா எல்லாம் விட்டுத்தள்ளு, படசு எல்லாம் சுட்டுத்தள்ளு, புதுசா இப்போ பிறந்தவனு எண்ணிக்கொள்ளடா. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மான் இல்லடா. ஊத காத்து வீச, உடம்புக்குள்ள கூச, குப்பை கூளம் பத்த வச்சு காயலாம். தை பிறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி, வெட்டி வச்ச செங்கரும்பு, அத்தனையும் தித்திக்கிற நாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக தளபதி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. நமக்காக இந்த பாடலை பாடியது SBB மற்றும் KJ யேசுதாஸ். இளையராஜாவுடைய இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

தளபதி படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:43:50. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நிகழ்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது? வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. நமக்காக பாடலை பாடியவர் எஸ்பிபி மற்றும் சித்ரா குழுவினரோடு சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் மரகதமணியோட இசையில். இதுவும் இந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:50. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல் நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு நெருக்கமாகவும் பிடித்த மனதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் முகநூலில் நிறைய நண்பர்கள் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தேனியிலேருந்து ஹரிராம் இணைந்திருக்காரு. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மாதவரத்துலேருந்து வீரராகவன், செந்தில்குமார், ராமு, செல்வ சுகுமார், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. நாம் அடுத்ததாக கேட்க போகிற திரைப்பட பாடல் எது அப்படின்னு

அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நமக்காக அடுத்து ஒலிக்கக்கூடிய பாடல் இளையராஜாவே பாடியிருக்கிறாரு, இசையும் அமைச்சிருக்காரு, பாடலை எழுதியது கங்கை அமரன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தம்பிக்கு ஒரு புதுசு, தம்பிக்கு ஒரு பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:54, 33 நொடி. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுது அப்படின்றதுக்கு இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு. இப்போ தான் நிகழ்ச்சி தொடங்கின மாதிரி இருக்குது, அது ஒரு நிறைவு கட்டத்துக்கே வந்துட்டோம். ஸோ இப்படித்தான் நம்மளுடைய வீடுகளையும் சில வேலைகளை செய்யணும்னு தொடங்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வேலைகளை யாராவது ஒருத்தர் செஞ்சு வச்சுருவாங்க. அப்போ நமக்கு அப்பாடா நமக்காக யாரோ ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்குறாங்க அப்படின்ற ஒரு பெரிய மன மகிழ்ச்சி இருக்கும். எஸ், நாமளும் அதே மாதிரி வீட்டில் ஒருத்தர் மட்டுமே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்காம விடுமுறை நாள் வரப்போகுது. அதனால் அவங்க செய்கிற வேலைகளில் கொஞ்சம் கூட பங்கெடுத்துங்க. தனியாக ஒரு வேலையை செய்கிறத விட அதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அந்த வேலையை முடியும், வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த களைப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிற நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஸ்ரீகுமாருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:28. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை.

பெண்ணழகு போட்டி இன்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. பெண்ணழகு போட்டி இன்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் விண்ணு. நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:01. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் செந்தில்தாஸ் குரலில், வாலியின் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில், ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 4:07. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புலமை பித்தனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் சித்ராவின் குரலில் கோடை மழை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் வி ராமச்சந்திரன் அவர்களின் நாதஸ்வரம், அச்சமங்கலம் எஸ் சரவணன் அவர்களின் தவில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீரங்கம் மூளை வீட்டு ரங்கசுவாமி நட்டுவானம் இயற்றிய சலமேலே என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் நாட்டங்குறிஞ்சி, தாளம் ஆதி தாளம்.

சரசிஜ நாவல் தோசரி என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் நாககாந்தாரி, தாளம் ரூபகம்.

நேரம் 4:25:53. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய ஸ்ரீ காந்திமதியம் என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் ஹேமவதி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 5 மணி. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே ஆனு புரார்ஜு.

வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே. லக்ஷ்மி மகீ ததனு ரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகள பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்ஸதுஸ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கர

ஸ்ரீவேங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேசரணௌ சரணம்.

0: நேரம் 5:21:30. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம். எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஒலிக்க இருக்கிறது.
1: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்

சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம்.